0: இதி ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீப விளக்கின் ஒளியாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 5:54. உழைப்பை முதலீடு செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு இடத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சரவண மாதம் 25 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 31 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும்.

சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:02 இளைய பாரதம் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் எம் ரேஷ்மா அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 எய்ட்ஸூர் குமரி.

பண்பலையுடன் பொது அறிவு நேரலை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தவறாமல் கேட்டு எங்களுடன் பயணியுங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: of 288 for 2 against Sri Lanka on the second day of the first test at the Gala International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when the stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to 2 rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: நிறைய பேரு பஞ்சபூதம்னா என்னது, அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால்தான் சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்பு செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்த போது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்பு செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்ற போது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிலாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிலார் பெருமானுக்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிலார் அப்படியே உற்சாகத்தில் மெய்சிலிர்த்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதினவுடனே ஏன் சேக்கிலார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிலாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீ குழம்பு வெளிவருது. இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த 5 பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நாணிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல்

0: முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:15. வள்ளுவன் குரலால் வாழ்வினை வெல்வோம், உள்ளங்கள் மகிழ குரல் அமுதம் கேட்போம்.

0: சொல்கிறார்.
1: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
0: அகடாரல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார்.
1: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.

கோயிலின் மணியோசை மனதினில் கேட்க இன்றைய பொழுதும் நல்லறமாய் மலரட்டும். கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி உணர்வை மனங்களில் விதைக்கும் முதல் பாடலாக கே.ஜே. ஏசுதாஸ் குரலில்

0: மற்றும்
1: தக்கலை.
2: பக்தி மாலையில் அடுத்ததாக பி. சுஷிலா பாடிய அன்னையே என துவங்கும் பாடல்.

0: திருநெல்வேலி
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட். அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: எண்ணங்கள் ஈடேறி இன்னங்கள் அகில, தெய்வத்தின் அருள்மலை எப்போதும் பொழிய நல்வாழ்வு தலைக்க வாழ்த்துகின்றோம். இதுவரை பக்தி உணர்வை மனங்களில் நிறைத்த நிகழ்ச்சி பக்தி மாலை கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.
4: தலைப்புச் செய்திகள்.

0: கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில்

0: நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:55. மண்ணை காக்கும் உழவர்க்கு நல்லதோர் செய்தி, உழைப்பின் உயர்வை ஊருக்கு சொல்லும் அறிவிப்புகள் இதோ. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: கன்னியாகுமரி மாவட்ட வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-31°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24°C வானம் லேசாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை குறைவாக இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட பல மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமரின் PM கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிடும் தவணைகளை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்கள் வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனைத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மாநில திட்ட பயன்களுக்கும் அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் என மத்திய மற்றும் மாநில அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதுநாள் வரை நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகிலுள்ள இசேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கிக் கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதற்கு முன்னர் பதிவு செய்த விவசாயிகள் அதே விவசாய அடையாள எண்ணில் வேறு பகுதியில் தங்களுக்கு இருக்கும் பிற நிலங்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதே அடையாள எண்ணில் இணைத்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒற்றை சாளர முறையில் அனைத்து துறை பயன்களை பெறவும், கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறவும், PM கிசான் மற்றும் பயிர் காப்பீடு போன்ற இதர மத்திய மற்றும் மாநில திட்டங்களை பயனடையவும், தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த திட்ட பலன்கள் வழங்கவும் அனைத்து அரசு துறைகளுக்கும் இத்தரவுகள் வழங்கப்பட்டு இதன் அடிப்படையிலேயே திட்ட பயன்கள் வழங்கப்படும். PM கிசான் நிதி உதவி பெறும் விவசாய பெருமக்கள் தங்கள் ஆதார் எண், வங்கிக் கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்திடவும், இ சேவை மையத்தினை அணுகி EKYC விவரங்களை பதிவேற்றம் செய்திடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு சிறப்பு முகாம்கள் ஆகஸ்ட் மாதம் 17-18 ஆகிய தேதிகளில் அந்தந்த வருவாய் கிராமங்களில் நடைபெறும். விவசாயிகள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தின விழாவினையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை. குமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்பவர்களுக்கும் ஹெல்மெட் கட்டாயம், காவல்துறை அறிவிப்பு. ஓணம் பண்டிகையொட்டி 112 சிறப்பு ரயில்கள், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி, மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்க மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் 14.12 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நமது நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருப்பதி சாரம் அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்பவர்களுக்கும் ஹெல்மெட் கட்டாயம் என்ற விதிமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்தது. நாட்டில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்வோர் ஆகிய இருவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 129 சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறு ஹெல்மெட் அணியவில்லை என்றால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த பணிகளை நாகர்கோவில், கன்னியாகுமரி, தக்கலை உள்பட்ட மாவட்டத்தில் 10 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காவலன் AI கேமராக்கள் திறம்பட செய்ய உள்ளன. எனவே இருசக்கர வாகன ஓட்டுபவரும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். தெற்கு ரயில்வே சார்பில் ஓணம் பண்டிகையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. கேரளத்தின் முக்கிய கலாச்சார திருவிழாவான ஓணம் பண்டிகை வருகிற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் 112 சிறப்பு ரயில் சேவைகளை ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் அனைத்தும் நேற்று முன்தினம் முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளன. தெற்கு ரயில்வே உள்மண்டலத்தில் 38 சேவைகளும், பிற ரயில்வே மண்டலங்களில் 58 சேவைகளும், வெளிமண்டலத்தில் 16 சேவைகளும் வழங்கப்படும். குமரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 2026-27ஆம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்கான ஆன்லைன் பதிவுகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அனைத்து விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளும் இணையதளத்தில் பதிவு செய்தால் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள முடியும். 20,000-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள், 1,000-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திறமை மிக்க விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் பெருமளவில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசு தொகையும் அரசு சான்றிதழ்களையும் பெற்று மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: அங்கோ.
1: That's right.
2: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான

0: அம்சங்களுக்கும்.
1: ஏஎம்பி ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: டஜி மார்டன் சுதந்திர தின கொண்டாட்டம். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் கிச்சன் அப்ளைன்சஸ் நான்ஸ்டிக் குக்வேர்ஸ்க்கு 80% சிறப்பு தள்ளுபடி, மேலும் பிரஸ்டீஜ் பிராண்ட்களுக்கு அப் டு 60% ஆஃபர். இச்சலுகை August 14, 15, 16 மூன்று தினங்கள் வரை மட்டுமே. டஜி மார்ட், ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில், பேலஸ் ரோட், தக்கலை.
7: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10வகுப்பு மற்றும் 12வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
8: நேரம் 7:06.
9: சார், எப்படி சார் நம்ம கிராமத்தை பொறுத்தளவுல விவசாய மக்கள் எப்படி உளுந்து விதைகள் மற்றபடி தரமான நெல் விதைகள் வாங்குற இல்ல என்ன மாதிரி ஈடுபாடு காட்டுறாங்க? என்ன சார் சொல்றீங்க, முன்னால் அளவுக்கு உள்ள ஒரு ஈடுபாடு உளுந்து விதைகள் வாங்குறதுல இல்லையா? ஏதோ முன்னோடி விவசாயிகள் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா
10: சார்? சார் என்னமோ குடுக்கதா சொன்னாங்களே, ஆள ஒண்ணையும் காணலையே சார்.
9: சார் இது என் தம்பி குரல் மாதிரி இருக்குது சார், ஒண்ணு கூப்பிடுங்களா சார்?
10: சார் ஆளுண்டா சார்.
9: என்ன சொல்றீங்க, வேலையில இருக்கீங்களா? நான் பாக்கவா? நான் பாக்குறேன் சார். ஏ தம்பி சிவா, என்னப்பா வேளாண் விரிவாக்க மையத்துக்கு வந்திருக்க?
10: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: என்ன பண்றனா, நம்ம பகுதி கிராம மக்களை விழிப்படைய செய்யற மாதிரி, நம்ம பகுதி விவசாயிகளை ஆர்வத்தோடு வருவாய ரெட்டிப்பாக்குற மாதிரி, வேளாண் விரிவாக்க மையத்துல எப்படி விவசாயிகளோட தொடர்பு இருக்கு, தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு போறாங்களா, அதுக்கேற்ற வகையில மானிய விலையில சில விதைகளை வாங்கி பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில, உளுந்து விதைகள் யாருமே பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கிறாங்க. நெல் விதை வாங்க வந்தியாப்பா?
10: இல்லே, நான் உளுந்து விதை வாங்க வந்தோம்னே, இந்த உளுந்துல வம்பன் 8 வம்பன் 10 எல்லாம் சொல்றாங்களே.
9: வேளாண்மை அலுவலர் கூட சொன்னாங்கப்பா, அந்த காலத்துல இருந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்ல. அந்த காலத்துல ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல போடுவாங்க, இப்ப அந்த துரித ஈடுபாடு இல்லன்னு சொன்ன இடத்துல உளுந்து விதை வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா, உளுந்து விதை வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படாததுக்கு ஏதாவது நிகழ்வுகள் காரணமா? எப்படி?
10: நேத்துக்கு சாயங்காலம் உளுந்துல ஒரு பதார்த்தம் தயார் பண்ணாங்க பாருங்க, நெய், கருப்பட்டி, தேங்காய் துருவல், எப்பப்பப்பா என்ன சுவைன்னு.
9: இந்த ஒரு ருசியா ஒன்னு இந்த பக்கமா ஏர்த்திருக்கு.
10: இது மட்டும் இல்லனே, எங்க தாத்தாவும் பக்கத்துல இருந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அந்த காலத்துல மண்ணை வளப்படுத்துறதுல இந்த உளுந்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னு.
9: ஏய் தம்பி, சொல்றத பார்த்தா எனக்கு ஞாபகம் வருத, நெல் சாகுபடி செய்து ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல அந்த நிலத்தை ஓய்வு கொடுக்காம பின்னால வரக்கூடிய போகத்துல பொருளாதார ரீதியா உரம்பொடுகளையும் கூட ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி உளுந்து சாகுபடி பத்தி சொல்லிருப்பாங்க போல எல்லாம் தெரியும்.
10: ஆமாண்ணே, அப்படியே சொல்றீங்களே, எப்படின்னு?
9: எல்லா அனுபவம் தான்ப்பா. என்னுடைய வீட்டிலையும் கூட, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா காலங்கள்ல நிலம் வளமடையதுக்கும் அந்த நெல்மணியினுடைய எடை அதிக உளுந்து சாகுபடியில கை கொடுத்துதான்.
10: இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உளுந்து சாகுபடியில ஏதாவது நுட்பம் ஏதாவது உண்டானே?
9: தம்பி பொதுவா நம்மாழ்வார் கேள்விப்பட்டிருக்கியாப்பா?
10: ஆமா.
9: அவரு கூட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஒரு உளுந்து சாகுபடி செய்தோம் அப்படின்னு சொன்னா செடியினுடைய அடிப்பகுதி அப்படிங்கறது நிலத்துக்காம்ப்பா, நடுப்பகுதி அப்படிங்கறது மாட்டுக்காம், மேல் பகுதி அப்படிங்கறதுல காட்சி கிடக்கக்கூடிய உளுந்துதான் மனிதர்களுக்கு. அப்படி மூன்று விதத்துல உளுந்து சாகுபடியை பொறுத்த அளவுல பலன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தம்பி உளுந்த பொறுத்த அளவுல ரெண்டு வகையில உண்டு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து. ஆனா கருப்பு உளுந்துதான்ப்பா சத்து கூடுதல், புரியுதா?
10: ஏனே அந்த தொலியோட இருக்குமே அதை சொல்றீங்களா?
9: அதேதான்ப்பா. சர்மம் வந்து ரொம்ப பிரகாசமா தெரியணும், முடி அடர்த்தியா இருக்கணும், எப்பவும் இளமையா தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா உளுந்த நாள்படையா பயன்படுத்தலாம?
10: இளே, நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது உடனே பயிரேத்தி உடனே அறுவடை பண்ணணும் போல இருக்கண்ணே.
9: ஏ அப்பா, என் தம்பிக்கு இருக்கக்கூடிய வீராப்பு, ஒரு விழிப்பு, ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் பார்க்கும் போது உளுந்து சாகுபடியில நம்ம கிராமத்துல முதன்மையான விவசாயி அப்படின்னு விருது வாங்கக்கூடிய தன்மை ஏற்பட்டுரும் போலுக்க.
10: எனக்கு உளுந்து சாகுபடிக்காக அந்த மேடையில விருதும் பொன்னாடையும் கிடைக்கிற மாதிரி இருந்தா

0: அந்த விருதை நான் வாங்கிக்கிட்டு பொன்னாடைய அப்படியே எங்க அண்ணனுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லி அண்ணனை மேடையில கூப்பிட்டு கௌரவப்படுத்தோம்னே.
1: சின்னஞ்சிறு மழலைகளின் சிரிப்பலை கேட்க அரும்புகளின் கொஞ்சல் அமுதமாய் ஒலிக்க இப்போது கேட்கலாம்.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்ண தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன? உங்களோட பேரு கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. யாரு வச்சாங்க? அவங்க பேர் என்ன? அம்மா பேரு? சரி, உங்களை இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி விட்டது யாரு? அம்மாவா? சரி, இன்னைக்கு காலையில உங்க அம்மாக்கு நீங்க என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க? ஓ, அப்படியா? ரொம்ப அழகா கியூட்டா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க?
4: PKG
3: தான் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. என்னெல்லாம் சொல்லி தர போறீங்க அக்கா?

0: அடுத்ததான்
1: நிவிதா குட்டி என்ன சொல்ல போறீங்க?

0: கப்பவன் கட்டப்பி நிக்காடக்கிட்டாக்க நந்தை மறுபது நந்தந்து நந்தல்லது நந்தை மறுபது நந்து தீனா சுத்தப்பு உள்ளாத மாறாத நாவினா சுத்த வரும் செல்லத்தும் செல்லாம் சொல்லி செல்லாம் அச்செல்லாம் செல்லத்தும் எல்லாம் தலை இன்னும் செய்தாரை உடுத்த அவனான நன்னயம் செய்து வித எல்லா விளக்கும் இலக்கல்ல சார்ந்தவருக்கு பொய்யா உலகம் விளக்கும் மாதிரி சேர்ந்தா நிமிஷம் நின்று வரும் தட்டனை தூடும் மனக்கேனு மாந்ததுக்கு கட்டணை தூடும் மனைவி அன்பு மனு முளைத்தாயி பம்பு மனு மறு
1: சூப்பரா நமக்கு திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிள்ளைக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்? 10 திருக்குறள் தெரியுமா? சரி, நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய திருக்குறள் படிச்சுட்டு அக்காவுக்கு சொல்லி தரணும். ஓகேயா?
0: ஓகே.
1: சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய இருக்காங்களா? அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யார சொல்லுவீங்க?
0: லியானா.
1: லியானாவா? சரி, உங்க அம்மா அப்பா உங்களை லீவ் டேஸ்ல எங்கெல்லாம் கூட்டிட்டு
0: போயிருக்காங்க?
1: பார்க்க பீச் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்களா? சரி, நிகழ்ச்சியில அடுத்ததான் என்ன சொல்ல

0: ப்ளீஸ் டேக் மீ.
1: சூப்பர், அழகா வந்து ஏரோப்ளேன் பாட்டு பாடி இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃப்ளைட்ல எல்லாம் போயிருக்கீங்களா? அப்படியோ, சரி, என்னையும் கூட்டிட்டு போவீங்களா? சரி, நம்ம நிவிதா வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை? தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசி

0: பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா தரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. பிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு

நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: செய்த தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நூற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: ஒவ்வொரு விடியலும் நம்பிக்கையாக, ஒவ்வொரு மாலையிலும் இனிமையாக உங்கள் வாழ்வோடு இணைந்து ஒலித்துக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:26. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
2: டிஜி மார்ட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: டிஜி மார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.

0: டிஜி மார்ட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: டிஜி மார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
0: மற்றும் தக்கலை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: முட்டி வலி, இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவமிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: சேவை செய்திகள். மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று காலை மணி 7:30 விமான கோபுர கலசம், மகா கும்பாபிஷேகம், மூலவர் கும்பாபிஷேகம், காலை மணி 8:30 மகா அபிஷேகம், மதியம் 1:00 தீபாராதனை, மாலை மணி 5:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8:00 சிறப்பு அலங்கார தீபாராதனை. மங்காவிலை ஸ்ரீ சிவசுடலமாட சுவாமி திருக்கோயில் கொடை விழாவில் இன்று காலை மணி 8:30 to 11:00 தீபாராதனை. சித்தன்தோப்பு புனித அலங்கார அன்னையாலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை மணி 8:30 ஆடம்பர திருவிழா, கூட்டு திருப்பலி, மாலை 6:00 ஜபமாலை, நற்கருணை ஆசிர் நிறைவாக திருக்கொடி இறக்கம். பிலாங்காலை சகாயநகர் புனித விண்ணேற்பு அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை மணி 5:30 ஜபமாலை, மாலை ஜபம், தொடர்ந்து கூட்டு திருப்பலி.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
9: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
10: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
11: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
10: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
11: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
10: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
11: போன் 7358737358.
7: கன்னியாகுமரி மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகளை குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 9445447106 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விடுதி மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம் எனவும், வரப்பெறும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. மன்னனின் கேள்விக்கும் மந்திரியின் புத்திசாலி பேச்சிற்கும் சிந்தனை துளிகளுடன் சிரிப்பும் இணைந்து களம் காண இன்பமாய் ஒலிக்கிறது இதோ.
12: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
13: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே, இப்படி அமருங்கள். மந்திரியாரே, எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை.
12: அப்படியா, என்ன ஆசை மன்னா? கூறினால் என்னால் என்ற உதவியே செய்வேன்.
13: ஒரு முறையாவது நமது நாட்டின் எல்லை பகுதிக்கு சென்று அங்குள்ள காட்சிகளை பார்த்து ரசித்து விட்டு வர வேண்டும் என்று ஆசை.
12: கடந்த முறை சேனாதிபதியார் அழித்தும் தாங்கள் நமது நாட்டின் எல்லை பகுதிக்கு செல்லவில்லை என்று கேள்விப்பட்டேனே மன்னா.
13: அமரேந்திர பாகுபலி முகாமிட்டிருக்கும் நேரம் பார்த்தா சேனாதிபதி என்னை அங்கே அழைப்பார்.

0: அதுதான், போகாமல் தவிர்த்து விட்டேன். எப்படி எனது ராஜதந்திரம்?
1: ஓஹோ, இதற்கு பெயர் தான் ராஜதந்திரமா? நல்ல மன்னரிடம் வேலை பார்க்கிறேன்.
0: என்ன முணுமுணுப்பு?
1: அது வந்து மன்னா, நமது நாட்டின் எல்லை பகுதிகள் நிறைய இருந்தாலும் அழகான பகுதிகள் சில இருக்கின்றன, அவற்றை நாம் பார்க்கலாம் என்று கூற வந்தேன்.
0: அப்படியா? நாட்டின் சர்வதேச எல்லை பகுதிகள் என்றாலே ஆயுதம் ஏந்திய போர் வீரர்கள், வேலிகள், இதுதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் அங்கே அழகான இடங்கள் இருக்கின்றன என்றால் ஆச்சரியமாகத்தான் உள்ளது.
1: தங்களை போன்ற நிறைய பேர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லை எப்பொழுதுமே தடை செய்யப்பட்ட பகுதியாகவே குறிப்பிடப்படுகிறது. அப்படி ஆயுதமேந்தி வீரர்கள், வேலிகள் எதுவும் இல்லாமல் நமது நாட்டுடனான அண்டை நாட்டு எல்லைகளை நீங்கள் கண்டுகளிக்கவும் இந்தியாவில் நிறைய இடங்கள் உள்ளன. அதில் முக்கியமான ஒரு சில சர்வதேச எல்லைகளை கூறுகிறேன், கேளுங்கள்.
0: எங்கே கூறும், கேட்போம்.
1: சுந்தர்பன் காடுகள், இது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான எல்லை பகுதியில் உள்ளது. உலகில் உள்ள ஈரநிலங்களிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட சதுப்பு நிலம் எது என்றால் அது சுந்தர்பன் காடுகள் தான்.
0: மந்திரியாரே, அப்போது நாம் அங்கே செல்லலாமே.
1: மன்னா, அது புலிகள் வாழும் பகுதியாம்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீர் அடுத்த பகுதிகளை கூறும், நாம் அங்கே சென்று பார்க்கலாம்.
1: அடுத்த இடம் பைரப் குண்டா, அசாம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். இந்த இடம் பூட்டானில் இருந்து உருவாகும் ஐம்பனி நதியும் பைராபி நதியும் இங்கு ஒன்றிணைந்து தன்ஷ்ரீ நதியை வடிவமைக்கும் இடத்தில் அமைந்துள்ளதாம்.
0: ஆஹா, இது அருமையாக இருக்கிறதே. சரி, நீர் அடுத்த இடங்களையும் கூறும், கேட்போம்.
1: இலங்கையில் உள்ள தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ள தனுஷ்கோடி ஆகியவை பார்க் ஜலசந்தி மூலம் பிரிக்கப்படுகின்றன. இதுவும் பார்க்க மிக அழகாக இருக்கும் எல்லை பகுதி.
0: இதையும் நாம் நோட் செய்து வைப்போம். அடுத்த பகுதி,
1: கிராண்ட் ட்ரங்க் சாலையில் அமைந்துள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தானை இணைக்கும் சாலையான எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள கடைசி கிராமமான வாகா எல்லை. ஒவ்வொரு மாலையும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் எல்லையில் கொடிகளை இறக்கி வீரர்கள் செய்யும் அணிவகுப்பை காண ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வாகா எல்லையில் கூடுகின்றனர். இருநாட்டு வீரர்கள் வணக்கம் வைத்து வீர நடை நடப்பதை பார்ப்பதற்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும்.
0: நாமும் ஒரு நாள் அந்த வீர நடையை கண்டு களிக்கலாம். ஆனாலும் நீர் இன்னும் இருக்கும் பகுதிகளை கூறும்.
1: அடுத்தது மினிகாய் தீவு. இது அரபிக்கடலில் லட்சத்தீவு தீவுகளின் கூட்டத்தில் தென்கோடியில் அமைந்துள்ள தீவு. இந்த மினிகாய் தீவு இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையேயான எல்லை பகுதி. மன்னா,
0: கடல் நடுவில் தீவில் நன்றாகத்தான் இருக்கும். சரி சரி, நீர் அடுத்த பகுதியை கூறும். இதை விட அழகானதாக இருந்தால் முதலில் அங்கு செல்லலாம்.
1: அடுத்த பகுதி ஏரியின் நடுவே அமைந்துள்ள ஒரு எல்லை பகுதி, லடாக்கின் லே மாவட்டத்தில் அமைந்துள்ள பாங்காங்சோ ஏரி. இதில் உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோடி என்பது இந்த ஏரி வழியாகத்தான் செல்கிறதாம்.
0: மந்திரியாரே, நீ சொல்வதை கேட்டால் இதில் எதை விடுவது, எதற்கு செல்வது என்றே கன்ஃபியூஷன் ஆகிறது. சரி சரி, எல்லா இடங்களையும் சென்று பார்த்து விட்டு வருவோம். உடனே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யும்.
1: மன்னர் வேண்டி, அதற்கு தேவையான நிதி நம்மிடம் பற்றாக்குறையாக இருக்கிறது.
0: என்ன மந்திரியாரே, நீர் மாத கடைசி என்றாலே பற்றாக்குறை என்று வந்து விடுவது.
1: மன்னா, நான் வாடகைக்கு விட்டிருந்த யானைப்படையின் வாடகை பணம் இன்னும் வந்து சேரவில்லை.
0: என்ன, வாடகை இன்னும் வரவில்லையா?
1: ஆம் மன்னா, வாடகைக்கு எடுத்த குதிரைப்படைக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பணம் நிலுவையில் இருந்தது. அதை சேர்த்துத்தான் இந்த மாதம் கொடுத்திருக்கிறோம்.
0: சரி சரி, அதை விடு, என்னத்தான் வழி.
1: இதோ இந்த கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள். பட்டனை ஆன் செய்தால் விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷன் மூலம் நீங்கள் இங்கிருந்தபடியான இடங்களுக்கு நேராக சென்று நடந்தே பார்த்த திருப்தியை இது தரும்.
0: விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷனா? அப்படி எனில்
1: மெய்நிகர் உண்மை. உண்மையில் நீங்கள் அந்த இடத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை கற்பனையாக தருவதுதான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷன்.
0: மந்திரியாரே, விர்ச்சுவல் ரியாலிட்டி விஷன் பற்றி ஏன் என்னிடம் முன்பே கூறவில்லை?
1: ஏன் மன்னா?
0: அதன் வழியாக போர்க்களத்தில் மகேந்திர பாகுபலியுடன் நான் போரிடுவது போன்று கற்பனை செய்து பார்க்கலாம் அல்லவா?
1: ஓஹோ, அப்படி அப்படி, இந்த கற்பனை போரிலாவது ஜெயித்து விடுவீர்களா மன்னா?
0: என்ன மந்திரியாரே,
2: இன்றைய குறுஞ்செய்தி.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. கடிகார முட்கள் நகர்ந்தாலும் உங்க மனசுல நம்ம பண்பலை இசை நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போ 7:36.

நாம முன்னேற என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளால அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த எண்ணமே உங்க முன்னேற்றத்திற்கான வழியையும் வாய்ப்பையும் நிச்சயமா உங்களுக்கு காட்டும். வழியை காட்டுனதுக்கு அப்புறமா போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு காலத்தை கடத்தாம உறுதியா தன்னம்பிக்கையோடு உங்களுடைய முதல் அடியை எடுத்து வைங்க. நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய இடத்தை கண்டிப்பா அடைவீங்க. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை நிகழ்ச்சி. கேள்வியில் தொடங்கட்டும் அறிவின் பயணம், விடையில் மலரட்டும் புதிய சிந்தனை. பொது அறிவோடு பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, நவ்யா திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, நவ்யா திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாமா? நாமுத்துக்குமார் வரியில பென்னிடையில் பாடிய சல்மார் பாடல் தேவி திரைப்படத்திலிருந்து.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கமிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கமிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
7: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
8: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்வியானது மீண்டும் ஒரு முறை. நவ்யா திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான விடை பிரதான் மந்திரி கௌஷல் விகாஷ் யோஜனா. கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாமா? June 30, 2026 நிலவரப்படி நவ்யா திட்டம் 15 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 1060 வளரிளம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. நவ்யா அப்படின்னா என்னன்னா இளம் வளரிளம் பெண்கள், அதாவது 16-18 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு சமூக பொருளாதார சுதந்திரத்திற்கான பொருத்தமான திறன்களை அளிச்சு அவர்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம். இது தொழில் துறைக்கு தொடர்புடைய திறன் படிப்புகளுடன் பணியிட பயிற்சியையும் இணைச்சு வழங்குவதன் மூலம் பயிற்சி பெற்ற விண்ணப்பதாரர்களை பல்வேறு தொழில் பாதைகளை தொடர வலுவூட்டுவதிலும் கவனம் செலுத்துகிறது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. நவ்யா திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான விடை பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா.
10: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
11: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு up to 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு up to 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு up to 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
12: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
13: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444006.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தேதியும் செய்தியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி.
3: தமிழ் முன்னோடி எழுத்தாளர் ஆ. மாதவையா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்தி 1872ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த தமிழின் முன்னோடி எழுத்தாளரும் நாவலாசிரியரும் இதழாளருமான ஆ. மாதவையா அவர்கள் எழுத்தின் மூலம் சமூக சீர்திருத்தம் கொண்டு வருவதில் மிகுந்த நம்பிக்கை உடையவராக இருந்தார்.
3: பத்மாவதி சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதிய இவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளிலும் சிறந்த புலமை பெற்றிருந்தார்.
2: 19ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கணிதவியலாளர்களுள் ஒருவரான ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆர்தர் கெய்லி அவர்கள் 1821ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
3: சட்டம் படித்து சட்டத்துறையிலும் பணியாற்றியுள்ள இவர் கணிதத்தில் சுமார் 200க்கும் மேலான ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
2: எண் பரிமாண வடிவியல், மாற்றமுறாமை கோட்பாடு, நீள்வட்ட சார்புகளின் கோட்பாடு போன்றவற்றில் இவரது பங்களிப்பு அளப்பரியதாகும்.
3: பரிசோதனை உளவியலின் தந்தை என அழைக்கப்படும் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் வில்ஹெம் வூண்ட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: 1832ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த வில்ஹெம் வூண்ட் அவர்கள் நவீன உளவியலை நிறுவியவர்களுள் முக்கியமானவராக கருதப்படுபவர் ஆவார்.
3: உளவியலை மெய்யியல் மற்றும் உயிரியல் என்பதற்கு மாற்றாக இவர் அதனை அறிவியல் என்றார்.
2: 1991ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட உளவியலாளர்களை பற்றிய ஆய்வு ஒன்று இவருக்கு முதலிடத்தை அளித்துள்ளது.
3: இது சுமார் 30 வரலாற்று சிறப்புமிக்க உளவியலாளர்களால் வழங்கப்பட்ட மதிப்பீடு என்பது குறிப்பிடத்தக்கது.
2: ஆயிரத்தி 1845ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் கேப்ரியல் லிப்மன் அவர்கள் வெள்ளொளியில் அடங்கிய பல்வேறு நிறங்களை பயன்படுத்தி வண்ண புகைப்படங்கள் எடுக்கலாம் என உலகிற்கு அறிவித்து அதை செயல்படுத்தியும் காட்டியவராவார். 1930ஆம் ஆண்டு இதே நாளில் உலகின் முதலாவது வண்ண கார்ட்டூன் திரைப்படமான ஃபிடில் ஸ்டிக்ஸ் வெளியிடப்பட்டது.
3: இந்திய ஞானியும் மெய்யியலாளருமான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என பரவலாக அறியப்படும் ஸ்ரீ கதாதர சட்டோபாத்தியாயர் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளுள் ஒருவராவார்.
3: அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே என்பதை தன் அனுபவங்கள் மூலம் உணர்ந்து அதையே உலகிற்கும் வலியுறுத்தினார்.
2: சுவாமி விவேகானந்தர் அவர்களின் குருவான இவரது போதனைகள் அனைத்தும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
3: இவர் 1886ஆம் ஆண்டு இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
2: தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், சிங்களம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் சுமார் 10,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ள பிரபல பின்னணி பாடகி ஜி கி அவர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக பாடியுள்ளார்.
3: 2002ஆம் ஆண்டு வரை பாடல்கள் பாடியுள்ள இவர் 2004ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: துள்ளாத மனமும் துள்ளும், மயக்கும் மாலை பொழுது, வண்ண வண்ண சொல்லெடுத்து போன்றவை இவர் பாடிய பாடல்களுள் சிலவாகும்.

0: நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: 50 வருட நாடாளுமன்ற உறுப்பினரான வாஜ்பாய் அவர்கள் 3 முறை பிரதமராக பதவி வகித்துள்ளார்.
0: மக்களவைக்கு 9 முறையும் மாநிலங்களவைக்கு 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 4 முறை வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே உறுப்பினர் ஆவார்.
1: இவர் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் சாலை போக்குவரத்து துறையில் பெரும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டன.
0: நம் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை பெற்றுள்ள இவர் 2018 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினாா்.

0: தேதியும் சேதியும்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு up to 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு up to 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு up to 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
4: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330 66.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதியமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். கோல் தேவராஜ் வரிகள்ல ஸ்வேதா மோகன், திவ்யகுமார் பாடிய நையாண்டி திரைப்பட பாடல்.

0: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
4: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI & டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
3: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
4: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005 004.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM க்கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356. இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் & கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
7: இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தலை சுற்றலுக்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். கேட்க தவறாதீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 9:45 மத்திய சட்ட மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்வது. 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்திலிருந்து கொச்சி, ஐதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும்

0: 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தொடர்கிறது தென்குமரி தேனலை.

இப்போது தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். கிலோ ஒன்றுக்கு நாட்டு கத்தரிக்காய் 70 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 50 ரூபாய், கேரட் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌ சௌ 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் 60 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 120 ரூபாய், நார்த்தங்காய் 80 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமையுடல் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 50 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டுமாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய். பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 80 ரூபாய்.

0: விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களின் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. அணைகளின் நீர்மட்ட விவரம். குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 30.14 அடி, பெருஞ்சாணி அணை 61.45 அடி, சிற்றாறு 1 அணை 10.73 அடி, சிற்றாறு 2 அணை 10.82 அடி, பொய்கை அணை 15.2 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.89 அடி.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB TV வாங்குக.

0: தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
1: டிஜி மார்ட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: டிஜி மார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
2: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
4: டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
1: மற்றும் தக்கலை.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
7: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு up to 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு up to 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு up to 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
8: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
9: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 8:07 ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம மனசுல இருக்கிற சந்தோஷத்தை மட்டும் தொலைச்சிடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு மனசார சிரிச்சு எப்பவுமே ஹாப்பியா இருங்க.

0: உள்ளிட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேசிங் ராஜா.
1: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி.
5: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358-737-358.
8: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதியமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி.

சுவாரஸ்யமான தகவல்களையும் இனிமையான இசையையும் பகிர்ந்த தென்குமரி தேனலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
2: சைபால்.
5: ஒரு நண்பர் வந்தார், என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார். தெரியலையே என்ன, என்ன இப்படி சொல்றீங்க? சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்துன்னார். அப்படியா சொல்றீங்க என்ன? ஆமான்னு சொல்லிவிட்டு அவர் விவரம்லாம் சொன்னார். அதாவது உடற்கூறு வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம், நம்ம மனசுக்கும் நமக்கு வர்ற வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது

0: அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து சிஜிஆர்பின்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம நரம்புகளுக்கு அடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துறதும் மட்டுப்படுத்துறதும் இதுதானே. நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தி ஆகுதான். நாம் மனம் விட்டு சிரிக்கிறப்போ இந்த சிஜிஆர்பி அதிகமாக சுரக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்ச உண்மை. நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் தான் சொல்றார், உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார். அதனால நல்லா சிரிச்சாவே பல வியாதிகளை விரட்டி விடலாம். இப்பெல்லாம் சில வெளிநாடுகளில் டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்களாம். வில்லியம் ஃப்ரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர், அவரும் சிரிப்பை பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா, நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு வந்து முடுக்கி விடுது, வேகப்படுத்துது அப்படிங்கிறார். சிரிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பேர் தெரியுமா, ஜெலட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. சிரிப்பு நம்முடைய ரத்தத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. சிரிப்புனால இருதய தசைகள் வலுவடையுது, அதிக இரத்த அழுத்தம் அளவு குறையுது, நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யுது. இந்த என்சிபேலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்புல சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுறது இந்த சிரிப்பு. சிரிக்கிறதுனால இரத்த குழாய் விரிவடையுது, இரத்த ஓட்டம் அதிகரிக்குது, மன இறுக்கம் தளருது. சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமாக செயல்படுகிற நமது மூளையோட வலது பக்க பகுதி சிரிப்புனால நல்லா செயல்படுது. சிரிப்பு வந்து பெப்டிக் அல்சர் மாதிரியான இறப்பை புண்கள் வராமல் தடுக்குது. உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே நம்மால் மட்டும்தான் சிரிக்க முடியும். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார், டாக்டர் தலைவலின்னார். கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் டாக்டர். டாக்டர் வயிற்று வலின்னார் இன்னொருத்தர், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார். இன்னொருத்தர் வந்தார், டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குதுன்னார், கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 8:35. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
6: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
7: இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை சிதவல். சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படின்னு சொல்லலாம், அல்லது சிறிய துணி அப்படின்னு சொல்லலாம், இல்ல உடஞ்ச மண்பானையினுடைய ஓடு அப்படின்னு சொல்லலாம்.
6: இதுல தலைப்பாகை அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் அப்படிங்கிற குறுந்தொகை பாடல் வரியில கையில் ஊன்றுகோல் ஏந்தி நரைத்த வெள்ளை தலையில் தலைப்பாகை அணிந்தவர் அப்படின்னு முதியவர்களை குறிக்கிற இந்த வரி சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படிங்கிற பொருளை நமக்கு தருது.
7: சிதவலோட ஒன்று தவ, அதாவது இந்த வரி 11 திருமுறையில் உள்ள திருவிடை மருதூர் மும்மணி கோவை என்ற நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வரியானது பயனற்றதாகி போன உடைந்த மண்பானை ஓடு அப்படிங்கிற பொருளை தருது.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் ரிப்ரோச், R-E-P-R-O-A-C-H. ரிப்ரோச் அப்படின்னா கண்டித்தல், டு டெல் சம்படி தட் தே ஹேவ் டன் சம்திங் ராங். இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா?
7: There was a mild reproach in his tone. அவருடைய குரலில் மென்மையான கண்டிப்பு இருந்தது அப்படிங்கறது தான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
6: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்

0: வந்துட்டோம் சயின்ஸ்.
1: ஒரு வீட்டில் அப்பா பி பாசிட்டிவ் பிளட் குரூப்ல இருப்பாங்க, அம்மா ஏ பாசிட்டிவோட பிளட் குரூப்பா இருக்கும், ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கலாம். இது எப்படி? அம்மாவோட பிளட் குரூப்பும் இல்ல, அப்பாவோட பிளட் குரூப்பும் இல்லாம எப்படி குழந்தைக்கு ஒரு புதுசா ஒரு பிளட் குரூப் வருது? இதுக்கு என்ன காரணம்? இந்த பிளட் குரூப் எப்படி டிசைட் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
0: ஒரு கரு தாயினுடைய வயிற்றுல உருவாகும் போதே மரபணுக்கள் பிளட் குரூப்ப முடிவு செய்ய தொடங்குதுங்க. முதல்ல மரபணுக்கள் அதாவது ஜீன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் மாதிரி. இதுதான் நம்ம கண்ணுடைய நிறம் எப்படி இருக்கணும், முடி அமைப்பு, உயரம், பிளட் குரூப், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே இந்த ஜீன்ஸ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. பிளட் குரூப்க்கு சம்பந்தப்பட்ட ஜீன்ஸ் வந்து அப்பா கிட்ட இருந்து ஒன்னு, அம்மா கிட்ட இருந்து ஒன்னு அப்படின்னு தான் இந்த குழந்தைக்கு வருது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் குழந்தையினுடைய பிளட் குரூப்ப தீர்மானிக்குது. பொதுவா பிளட் குரூப்ல மூன்று வகையான ஜீன்ஸ் இருக்குது, ஏ பி ஓ. இந்த மூணும் சேரும் போது அதாவது ஏயும் ஏயும் சேர்ந்தா ஏ வரலாம், ஏ பிளஸ் ஓ சேர்ந்தா ஏ, பி பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு பி, பி பிளஸ் ஓ இஸ் ஈக்வல் டு பி, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு ஏ, ஓ பிளஸ் ஓ இஸ் ஈக்வல் டு ஓ, இப்படியே இது போயிட்டே இருக்கும்.
1: இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஏ பிளட் குரூப் இருந்தாலும் அது ஏ பிளஸ் ஏ ஆ இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. அது ஏ பிளஸ் ஏவாவும் இருக்கலாம் அல்லது ஏ பிளஸ் ஓவாவும் இருக்கலாம். சோ ஒரு அப்பாவுடைய பிளட் குரூப் பி குரூப் அதாவது பி பிளஸ் ஓ, ஒரு அம்மாவுடைய பிளட் குரூப் ஏ குரூப் ஏ பிளஸ் ஓ, இப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தை ஏவா பிறக்கலாம் அல்லது பி ஆ பிறக்கலாம், ஆர் ஏ பி அல்லது ஓவா கூட பிறக்கலாம். இதுல இவ்வளவு விஷயமா அப்படின்னு நாம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கப்பவே, ஆனா இதுக்கு மேலையும் ஒண்ணு இருக்கு, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு டிவிஷன்ஸ் இந்த பிளட் குரூப்ல இருக்கு. ஆர் ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் நம்ம பிளட்ல இருந்தா பாசிட்டிவ். அந்த ஆர் ஹெச் ஃபேக்டர் நம்மளுடைய பிளட்ல இல்ல அப்படின்னா நம்மளுடைய பிளட் குரூப் வந்து நெகட்டிவா இருக்கும்.
0: பிளட் குரூப் பத்தி பேசும்போது நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருடைய பிளட்டும் எல்லாருக்கும் ஒத்து போகாது. அப்படி தவறான பிளட் குரூப் ஒருத்தருக்கு உடம்புல ஏற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அளவுல வந்து ரியாக்ட் பண்ணும். ஆனா இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு இல்லையா, இது வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இவங்களால எல்லாருக்குமே பிளட் கொடுக்க முடியும். இதனுடைய ரத்த சிவப்பு அணுக்கள்ல ஏ பி மற்றும் ஆர் ஹெச் ஆன்டிஜென்கள் இது எதுவுமே இல்லை. அதனால அவசர காலங்கள்ல ஒரு நோயாளியோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க கூட முடியாத அந்த அவசரத்துல ஒரு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து அந்த நோயாளிக்கு பிளட் டொனேட் பண்ணலாம். அதனாலதான் அந்த ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க யூனிவர்சல் டோனர்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு இருக்காங்க, அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்களை தான் நாம யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்களால பல பிளட் குரூப்ஸ்ல இருந்து உள்ள சிவப்பு ரத்த அணுக்களை பெற முடியும். இவங்களுக்கு யாருனாலுமே பிளட் டொனேட் பண்ணலாம். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 8:40 ஆகியாச்சு. குமரி FM 101 ல ஆரம்பமாவது KK எக்ஸ்பிரஸ்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: சில்லாவோ திண்டுக்கல்லே சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்.

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
6: உங்கள் மனம் கவர்ந்த பாடலை உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு மகிழ தயாரா? இன்று காலை 9 மணிக்கு உங்கள் விருப்ப பாடலை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி

0: விருப்ப நீரலி நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 உடன்.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜநன்கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400 4400 6.

எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் அது படிக்கக்கூடிய அறை தான். என்ன படிக்கிறதுக்கு அறையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு அந்த ரூமில் இருந்து புக்ஸ் படிக்கும்போது அமைதியாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும். அதனால என்னவோ எனக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். சரி, இப்போ உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, அந்த இடம் ஏன் பிடிக்கும், அங்கே உங்களுக்கு பிடிச்ச நினைவுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு உங்கள் வீட்டின் ஸ்பெஷல் இடத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இடம் நேரலை. தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம், ராமபுரம் ஏ ஹில்லாரி அவர்களுடன் நேர்முகம், அமுதசுரபி, மிஷன் இந்திர தனுஷ் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், எம் வேளாண்மை செயலி, தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர்.

0: இழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:02. நேயர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான காலை வணக்கங்களுடன் ஆரம்பமாயாச்சு இன்றைய வசந்த அழைப்பு. நேயர் விருப்ப பாடல் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ உடனே டயல் செய்யுங்க 2602240 அல்லது 2907722. முன்னிணைப்பாக 0462. நிகழ்ச்சியில் இணைந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க இருக்கும் முதல் நேயர் யாரை பார்த்தலாம்? வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் புதுகுடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
2: உற்சாகமான காலை வணக்கங்களையா சொல்லுங்க.
3: எனக்கு பன்மையாரும் பத்மினிங்கிற திரைப்படத்துல இருந்து உனக்காக பிறந்தே நீ அழகான சொல்கிற ஒரு இனிமையான ஒரு காதல் பாடல் இந்த காலை நேரத்தில் நேரில் தாண்டி எனக்காக கேட்டாங்க.
2: காலை நேரத்தில் ஒரு காதல் பாடல் கேட்டிருக்கீங்க இல்லையா?
3: ஆமாமா.
2: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கிறது கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
3: நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
5: குமரி பண்பலாய் 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: ஆ வணக்கம், சொல்லுங்க. அந்த பாட்டு வேணும் இல்லையா? அவன் பித்தனா திரைப்படத்துல இருந்து இணைந்ததற்கு நன்றி. பாடலை கேட்டு ரசிங்கள்.
6: நன்றி.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: விஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
4: Consciously super specialty hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously super specialty hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பனை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுறேன் மேடம்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் அட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
4: சொல்லுங்க சார்.
5: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க?
4: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?

0: உற்சாகமா இருக்கிறேன்.
1: உற்சாகத்தோட பாட்டு கேட்டுருங்க.
0: கண்டிப்பா. இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய் அப்படின்ட்டு. பாட்டினுடைய இசை, காட்சியமைப்பு, ஷியாம் அவர்களுடைய நடிப்பு, இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல காற்றலைகள் தமிழ் பண்றீங்களா?
1: நிச்சயமா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றி.
1: நன்றி இணைஞ்சதற்கு. நன்றி.

இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜநன்கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.

0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி.

0: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம், TNC அப்ளை.
2: நேரம் 9:28. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். நலமா இருக்கேன் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கரங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: சொல்லுங்க.
3: படம் மகுடி, பாடல் கரத்தோரம் மொங்கில் காடு கட்ட சுத்தி வந்து வரக்குது, பிங்காரம் போட்டு கிட்டு மொங்கிலையும் வந்து தொலைக்குது.
2: அந்த பாடல் நிச்சயமா சார், இணைந்ததற்கு நன்றி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 2330-66.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400-4400-6.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. வசந்த அழைப்பில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இனிய காலை வணக்கங்கள் ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க.
8: படம் வந்து குங்கும சிம்பை, அது பாடினவர் கவிஞர் வாலி, இளையராஜா பாடியவர் மைசூர் வாசுதேவன், ஜானகி கைவாரி கேது கைவாரி கேது மாமா அப்படின்னு
7: பாடல். அந்த பாடல் வேணும் இல்லையா? பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.
8: ரொம்ப நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம், ராமபுரம் ஏ ஹில்லாரி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, மிஷன் இந்திர தனுஷ் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், எம் வேளாண்மை செயலி, தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆகாய கங்கை பாட்டு எந்த படத்துல இருந்து? நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.

மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 6,179 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:03. குமரி பண்பலை 101 கேட்கலாம். இளைய பாரதம்,
1: இளைய பாரதம்

0: வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளையபார நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்னெல்லாம் செக்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுயமதிப்பு மட்டுமே. நீங்கள் விரும்புவதை செய்வதில் உங்கள் சுதந்திரம் அடங்கியுள்ளது. நீங்கள் செய்வதை விரும்புவதில் உங்கள் மகிழ்ச்சியும் அடங்கியுள்ளது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் பகுதியில் பரமானந்த லிங்கபுரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான பரதநாட்டிய கலைஞர் எம் ரேஷ்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தோர் வரிசையில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பரதநாட்டிய கலைஞர் எம் ரேஷ்மா அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ பரத கலையில உங்களுக்கு ஆர்வம் வர காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: எனக்கு வந்து அம்மா, என்னோட ஃபேமிலி எல்லாரும் தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே வந்தது. ஸ்கூல்லலாம் நான் படித்தேன், ஆனால் அங்கே வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கல. அப்புறம் நான் தனியாக கிளாஸ்க்கு போய் படித்தனால தான் எனக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது.
0: நீங்கள் இந்த பரதக்கலையை எந்த வயதுலேருந்து ஆரம்பிச்சிங்க நான் தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் வந்து 7-8 வயசுல அதுக்குள்ளேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2015ல தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு பேசிக்கான ஸ்டெப்பில் இருந்து ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது.
0: ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணி பரதக்கலை கற்றுக்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படி தானே?
1: ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து இந்த வீக்லி 2 டேஸ் வந்து அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் சும்மா போயிட்டு வருவேன். ஆனால் அவ்வளோவா அவங்க ஒழுங்காக சொல்லி தருவாங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து அதில் படித்தா ஏதோ சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கிளாஸ் போய் படித்தா அதுக்குன்னு தனியாக நம்மளை வந்து கோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால கிளாஸ் போய் படிச்சா அது நல்லது.
0: தனியா ஒரு கிளாஸ் போய் படிக்கும்போது பேசிக்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்ப ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல் ஸ்டடிஸ் அதுக்கு கூட தான் இது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இது படிக்கலாம். அதனாலதான் நமக்கு இது ஃபுல்லா இதுல கத்துக்க முடியாம இருக்கா சூழ்நிலாம இது.
1: ஆமா, இவை நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது நல்லா இருக்காது. நம்ம ஸ்டடிஸ்ல தான் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதனால அது வந்து ஓகேவா இருக்காது. அதனால தனியா கிளாஸ் போய் படிச்சா அது நல்லது.
0: உங்களுடைய சலங்கை பூஜை நீங்க எப்போ முடிச்சீங்கன்னு சொல்லலாமா?
1: என்னோட சலங்கை பூஜை வந்து 2017ல நான் முடிச்சேன். அது வந்து எப்படின்னா, இப்ப நம்ம பேசிக் ஸ்டெப் படிக்கிறதுல இருந்து பேசிக் ஸ்டெப்பை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சலங்கை பூஜை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க.
0: சரி, அப்புறமா உங்களுடைய சலங்கை பூஜை முடிஞ்ச அப்புறம் உங்களுடைய அரங்கேற்றம் நீங்க எப்போ பண்ணீங்க?
1: அரங்கேற்றம் வந்து 2021ல பண்ணேன். அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம பேசிக் ஸ்டெப் முடிஞ்சு நம்ம வந்து அலாரிப்பு பாட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அலாரிப்பு, புஷ்பாஞ்சலி, கௌரவம், மல்லாரி அந்த மாதிரி பாட்டு வந்து தில்லானா வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. தில்லானா வர்ணம் வந்து எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் அந்த டைம்குள்ள சாங் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணணும், பண்ணி அரங்கேற்றம் முடிக்கணும்.
0: உங்களுடைய அரங்கேற்றத்துக்கு அப்புறமா நீங்க கலந்து கொண்ட முதல் மேடை நிகழ்ச்சி அதை பத்தி சொல்லலாமா?
1: அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா நான் வந்து நிறைய அந்த பெரிய பெரிய கோயில் எல்லாம் பண்ணியிருக்கேன். பகவதியம்மன் கோயில், சுசீந்திரம் தாண்டுமலையான் கோயில், அப்புறம் மண்டை கடம்மன் கோயில், கொல்லங்கோடை அம்மன் கோயில், அதை நிறைய பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அரங்கேற்றம் முடிகிறதுக்கு முன்னாடியுமே நாங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம் கூட்டிட்டு போவாங்க, அங்கேயும் பண்ணியிருக்கேன்.
0: நீங்க இந்த நடனக்கலை வந்து நிறைய கோயில்கள்ல போய் நீங்க பண்ணிருக்கீங்க, இது

0: தவிர நீங்க இந்த நடனக்கலையில ஏதாவது சாதனை படைச்சிருக்கீங்களா?
1: நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். திருச்சி, கும்பகோணம் ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நாட்டிய பிரதஞ்சனம்னு ஒன்று, இன்னொன்று வந்து தில்லையம்பலம்னு அந்த நேமில் வந்து வேர்ல்ட் ப்ரைட் ரெக்கார்ட் நடத்தினாங்க. அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்.
0: இப்போ இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நீங்க வந்து ரெண்டு பண்ணிக்கீங்க, இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணக்கு எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? இந்த நடன கலையை வந்து எந்த மாதிரி சாங் செலக்ட் பண்ணணும், எந்த டைமுக்குள்ள ஆடணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க?
1: அவங்களே வந்துட்டு சாங் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. 20 மினிட்ஸ் அந்த டைமுக்குள்ளே சாங் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு வீடியோவும் அவங்க வந்து டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதை பார்த்து தான் நாங்களும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து சொல்லி தருவோம். 2000 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம். அதை வந்து ஒரு தீம் வச்சுருப்பாங்க. தீமில் வந்து நம்மளை வந்து அது வந்து எப்படின்னா நட்ராஜரோட பாத வடிவில் வந்து அவங்க வந்து அந்த இதை ட்ரா பண்ணி அந்த இடத்துக்குள்ளே அந்த ஷேப்பில் வந்து அவங்க வந்து நிற்க வைப்பாங்க. அப்புறம் 20 நிமிஷம் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவோம்.
0: நீங்க இந்த நடனத்தை கத்துக்கிட்டு முதன் முதலா நீங்க வந்து வெளியே கலந்து கொண்ட நிகழ்ச்சி பத்தி சொல்லலாமா?
1: சலங்க பூஜை முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா தேரூர்ல வந்து பானந்தட்டு சிவன் கோயில் உண்டு, அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணேன். அலாரிப்பு வந்து அங்கே தான் ஆடினேன். அதுக்கப்புறம் போக போக பெரிய பெரிய கோயிலெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது.
0: நீங்க இதுவரை சுமார் எத்தனை மேடைகள்ல இந்த நடன நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்றிருப்பீங்க?
1: அப்படியே ஒரு 50-60 ஸ்டேஜஸ் நான் ஏறியிருப்பேன். அதுவும் மேக்ஸிமம் ரொம்ப கோயிலில் தான் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து கொடுப்பாங்க, அங்கே தான் இப்போ ப்ரோக்ராம் பண்ணுவோம்.
0: ஓகே, நீங்க வந்து இப்போ வந்து நீங்க நடன நிகழ்ச்சி ஆடுறதுக்கும் முதல்ல நீங்க முதன் முதல்ல நீங்க ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களா, அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாமா?
1: முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு சலங்க பூஜை முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்படின்னா ரொம்ப நாள் டைம் கொடுப்பாங்க. சலங்க பூஜை முடிஞ்சு அலாரிப்பு படிக்கிறது வந்து ரொம்ப நாள் டைம் கொடுத்து அதில் வந்து ஃபுல் பேசிக் ஸ்டெப் தான் நம்மளுக்கு வந்து. நம்ம இவ்வளோ நாள் சலங்க பூஜைக்கு முன்னாடி இருந்து என்ன படித்தோமோ அதை தான் நம்ம வந்து ஒரு பாட்டாட்டு ஒரு டான்ஸ் பண்ணுவோம். அதனால அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால, அது கொஞ்சம் பயமாக இருந்தது. இப்போ வந்து அப்படிலாம் எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு கோயிலில் ரொம்ப கோயிலில் பண்ணி பண்ணி அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆன மாதிரி ஆகிட்டு.
0: இப்போ நம்ம பரதக்கலையை கத்துட்டு இருக்கிற டைம்ல இப்ப பேசிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் போரிங்கா இருக்கும்ல, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
1: ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் வந்து தட்டடவு. அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் போகும். நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மேம் பொறுத்து தான் அது இருக்கு. அதனால ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இப்ப நான் வந்து கிளாஸ் வந்து வீட்டுல வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல என்னோட ஸ்டூடெண்ட்மே போர் அடிக்குது, அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண தான் செஞ்சாங்க. போர் அடிக்குது, எனக்கு கிளாஸ் போகவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மா தான் எப்படியாவது அவங்கள வந்து பிடிக்க வைக்கிற மாதிரி எப்படியா பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சும்மா அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா நம்மளுக்கு சாங்ஸ் இருக்கும்ல, சும்மா சாங்ஸ் நார்மல் சாங்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
0: ஓகே, நீங்கள் பரதக்கலையை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லாமா? நீங்கள் நடனம் கற்றுக்கிட்டதுக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு, இதில் உள்ள வித்தியாசங்கள் பற்றி சொல்லாமா?
1: ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் எங்கள் மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எங்களோட டான்ஸ் குரு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நீ ஸ்டார்ட் பண்ணு நம்ம எதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பிள்ளைகள் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் தான் வந்தாங்க, அவங்க ஓகேவாக இருந்தாங்க. நான் சொன்னோடனே எல்லாமே டக்குன்னு பிக்கப் ஆகிட்டாங்க. அப்புறம் வர வர ஆள் வர வர எனக்கு வந்து அவங்களுக்கும் பிடிக்கணும், நம்மளுக்கும் சொல்லித்தரதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க, ஆனால் ஓகே தான். நான் படிக்கும்போது வந்து எனக்கு ஒரு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்க்கும் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்போ உங்களோட நடன குரு, உங்களுக்கு நடனம் கற்று தந்த குரு பற்றி சொல்லலாமா?
1: என்னோட குரு வந்து ரிஷிகா, அவங்க வந்து புத்தேரியில் இருக்காங்க, புத்தேரியிலேயும் கிளாஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்னை நல்லா நம்புவாங்க, நான் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மாதிரியே அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. எதுனாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க, நீ இது பண்ணுறியா பண்ணு. அவங்க என்ன சொன்னாலும் நானும் ஓகே மேம் ஓகே மேம் அது மட்டும் தான் சொல்லுவேன். அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்.
0: இப்போ உங்களோட குரு வந்து உங்களை அவ்வளவு தூரம் ஒரு உண்மையான ஒரு ஸ்டூடெண்டா வச்சிருந்திருக்காங்க. இப்போ இந்த பரதம் வந்து கடல் போன்றது, நம்ம வந்து எவ்வளவு வேணும் கத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பரத கலையில நீங்க எந்த ஸ்டேஜ் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: இப்ப வந்து அரங்கேற்றம் முடிஞ்சனால வீட்டுல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து BFA பண்ணணும், அப்புறம் MFA பண்ணணும், அப்படி டிகிரிஸ் வந்து நம்ம படிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ள எங்கேயுமே இல்லை, வெளியூருக்கு தான் போகணும். அதுக்கு வீட்டுல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன அதுவும் பண்ணணும்னு ஐடியா இருக்கு.
0: இப்போ இந்த பரத கலையில இத்தனை வருடம் நீங்க நடனம் கத்துக்கிட்டோம் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுல உங்களோட மறக்க முடியாத அனுபவங்கள் சொல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: மறக்க முடியாத அனுபவம்னா ப்ரோக்ராம் போகும்போது அங்கே வந்து எப்படி நம்மளுக்கு

0: ஏஜி வந்து சில இடத்துல வந்து குட்டியாகவும் போடுவாங்க, சில இடத்துல நல்லா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். குட்டியாக இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ஆட முடியாதோ, கையெல்லாம் இடிக்கும். எப்படி பக்கத்தில் ஆடும்போது கையெல்லாம் இடிக்க தான் செய்யும். அதுவும் நம்மளுக்கு அந்த கீழே சவுண்டு வந்து ஹையாக கேட்கும்போது உடஞ்சி விழுந்துருமோ அந்த அளவுக்கு கூட பயம் இருக்கும். அதனால அது அப்படி விழுந்தது இல்லை, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஆடும்போது விழுந்துருமோ அப்படின்னு பயம் இருக்கும்.
1: இதுதான் உங்களோட மறக்க முடியாத அனுபவம் அப்படிதானே. இப்போ இந்த பரதக்கலையில உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றது யாரு, உங்க பேரண்ட்ஸ் எந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க?
0: எனக்கு ரொம்ப சப்போர்ட் வந்து எங்க அம்மா. எங்க அம்மா சின்ன பிள்ளை இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து அவங்க படிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா அது அவங்களால முடியல. அதனால நான் வந்து இப்ப வந்து அந்த இதை வந்து ஃபில் பண்றேன். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் படிக்கிறேன்.
1: உங்க ஃபியூச்சர் ஆம்பிஷன் சொல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: ஃபியூச்சர் ஆம்பிஷன் வந்து டிகிரி முடிக்கணும், இதில் பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ அந்த இது முடிக்கணும். முடிச்சுக்கிட்டு நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆகணும்னு என்னோட ஆம்பிஷன் இருக்குது.
1: உங்க ஆம்பிஷன் கண்டிப்பா நிறைவேறணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். இப்போ நீங்க ஒரு நடன கலைஞரா, நடன ஆசிரியரா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க என்ன தகவல் சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க?
0: ஃபஸ்ட்டு அவங்க வந்து கிளாஸ்க்கு இப்போ ஜாயின் பண்ணுறாங்க, இப்போ பரதநாட்டியம் படிக்கணும்னு ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து டீமோட்டிவேட் ஆகி படிக்காமல் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டும் போகிறாங்க, அது வந்து அப்படி போகக்கூடாது. நம்ம வந்து ஃபுல்லாக அதிலேருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். அதனால ஃபுல்லாக இருந்து கற்றுட்டு அப்புறமா அவங்களோட ஆம்பிஷன் என்னவோ அதை பார்த்துக்கலாம்.
1: ஓகே, நீங்கள் இப்போது இந்த பரதநாட்டியம் வந்து கற்றுக்கிறவங்க எல்லாமே சங்கீதமும் கற்றுக்கிறாங்க, நீங்கள் சங்கீதம் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா?
0: சங்கீதம்னா இந்த சரிகமபா அதெல்லாம் படிக்கலை. நான் வந்துட்டு நட்டுவங்கம் தட்டுவாங்கல்ல, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சலங்க பூஜை பண்ணுறாங்க, அரங்கேற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டை வந்து குரு தான் பாடணும், குரு தான் பாடி நட்டுவங்கம் தட்டுவாங்க. அதுக்கும் தனி கிளாஸ் உண்டு, கோர்ஸ் உண்டு, அதுக்கும் நம்ம படிக்கலாம். ஆனால் அந்த நட்டுவங்கம் தட்டுறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பரதம் படிச்சிருந்தா மட்டும்தான் நட்டுவங்கம் தட்ட முடியும். அதை வந்து எங்கள் குரு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதை நான் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன்.
1: சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து நடன பள்ளி ஆரம்பிச்சு அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஜாயின் பண்றாங்க, யாராச்சும் தகவல் சொல்றாங்களா, எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க குருகுலத்துல வந்து ஜாயின் பண்றாங்க?
0: இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் அங்கே புத்தேரியில் எடுத்துட்டு இருந்தேன்னா எங்கள் மேம் கூட சேர்ந்து நான் எடுத்துட்டு இருந்தேன். அதை வச்சு தான் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, நீ வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கலாம்ல, இந்த லீவ் சம்மர் ஹாலிடேஸில் வந்து அவங்க வந்து கேட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பிளானே இல்லை எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா ஸ்டார்ட் பண்ண எப்படி போகும்னு தெரியாது. இப்போ நிறைய நேம் வச்சு அவங்க வந்து பக்காவாக ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் சேர்ப்பாங்க. எனக்கு நேம் நான் எதுவுமே வைக்கல, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து புதுசாக, அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்ததுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படியே கன்வே பண்ணி பண்ணி அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க.
1: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட பரதநாட்டிய கலைஞர் எம் ரேஷ்மா அவங்க நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா அவங்க வந்து நிறைய மேடைகள்ல நடன நிகழ்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை கூட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் பரமானந்த லிங்கபுரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான பரதநாட்டிய கலைஞர் எம் ரேஷ்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று இந்தியாவில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நாளில்தான் இந்திய சுதந்திர சட்டம் 1947ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்ததை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை கௌரவிக்கும் வகையிலும் நமது நாட்டின் துடிப்பான பயணத்தை கொண்டாடும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று உலக ஸ்டீல் பன் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினம் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவில் பிறந்த ஒரு தனித்துவமான இசைக்கருவியை கௌரவிக்கிறது. எண்ணெய் பீப்பாய்களிலிருந்து தயாரிக்கப்படும் ஸ்டீல் பன் ட்ரம்புகள் பிரகாசமான மற்றும் இனிமையான டோன்களை உருவாக்குகின்றன. 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒலி இசைக்கருவியாக ஸ்டீல் பன் ட்ரம்புகள் உள்ளன. இந்த நாள் கலாச்சார பெருமையையும் அன்றாட பொருட்களை மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கும் படைப்பாற்றலையும்

0: பின்னூட்டுகிறது. ஸ்டீல்வன் இசைக்குழுவின் ஆற்றல் பெரும்பாலும் புன்னகையையும் பகிரப்பட்ட தருணங்களையும் உருவாக்குகிறது. கடந்த ஆகஸ்ட் 12 தேதியன்று சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் சில இளைஞர்கள் அனுபவிக்கும் சிரமங்களை மையமாக கொண்டுள்ளது இந்த தினம். அடிப்படை வாசிப்பு மற்றும் கணித திறன்கள் இல்லாமை, மேலும் குழந்தை பருவ வறுமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநாவால் சர்வதேச இளைஞர் தினம் உருவாக்கப்பட்டது. இந்த தினம் பிரச்சனைகளை நீக்குவதற்கு ஆதரவளிக்கவும், இளைஞர்களோட கல்வி, நல்வாழ்வு, மருத்துவம் மற்றும் பலவற்றிற்கான சரியான வளங்களை அடைவதற்கான முக்கியத்துவத்தை இந்த நாள் உணர்த்துகிறது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோ நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க.
0: எப்போதுமே நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காம நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அடுத்ததா கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: இரண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமையின் கீழ் 13வது பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டம் ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடைபெற்றது. இக்கூட்டமானது ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி, திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு, தகுதிகளை பரஸ்பரமாக அங்கீகரித்தல் மற்றும் கல்வி தலைமை ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. இந்திய தேசிய அறிவியல் கழகத்தின் 2026 ஆண்டிற்கான இளம் அறிவியலாளர் விருதுக்கு இந்திய தொழில்நுட்ப கழகம் பாம்பேவின் இணை பேராசிரியர் கார்த்திகேயன் லங்கா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விருது 2026 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள NASI-இன் 96வது ஆண்டு கூட்டத்தில் வழங்கப்படும். அமெரிக்காவை சேர்ந்த 18 வயதான பொறியியல் கல்வியாளரான நாதன் தாமஸ் அவர்கள் தனது 18வது வயது மற்றும் 346 நாட்களில் உலகின் மிக இளைய ஆண் பேராசிரியர் என்ற பெருமையை பெற்று 306 ஆண்டுகள் பழமையான கின்னஸ் உலக சாதனையை முறியடித்துள்ளார். தொல்லுயிரியல் ஆய்வாளர் வர்ஷா அசோக் அக்லாவே அவர்கள் இந்திய நிலவியல் ஆய்வு மையத்தின் 176 ஆண்டு கால வரலாற்றில் அதன் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்றுள்ளதோடு இவர் ஆஷித் ஷஹா அவர்களுக்கு பிறகு 54வது தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் போகாபுரத்தில் உள்ள அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தில் 13,000 மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் மற்றும் மாணவிகள் திம்சா நடனமாடி மிகப்பெரிய திம்சா நடனத்திற்கான கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளனர். 2026 ஆண்டு கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் டெகாத்லான் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றதன் மூலம் காமன்வெல்த் போட்டிகளில் இப்பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை தேஜஸ்வின் சங்கர் அவர்கள் பெற்றுள்ளார். மகாராஷ்டிராவின் சோமயா வித்யா விகார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு கூட்டமைப்பு உலக பல்கலைக்கழக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை இந்திய ஸ்குவாஷ் வீரர் சூரஜ்குமார் சந்த் அவர்கள் பெற்றுள்ளார். நீரஜ் சோப்ரா அவர்களின் ஒலிம்பிக் ஈட்டியறிதல் தங்கப்பதக்க வெற்றியை குறிக்கும் வகையில் இந்திய தடகள சம்மேளனம் 2021 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 7 தேதியை தேர்ந்தெடுத்ததால் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7 தேதி தேசிய ஈட்டியறிதல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2021 ஆண்டு ஆகஸ்ட் 7 அன்று டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் 87.58 மீட்டர் தூரம் எறிந்து நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்கம் வென்றார். இதன் மூலம் தடகளத்தில் ஒலிம்பிக் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றார்.
0: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.
1: எல்லா பறவைகளும் மழைக்காலங்களில் கூடுகளில் அடையும். ஆனால் கழுகு மட்டும்தான் மழையை தவிர்க்க மேகத்துக்கு மேலாக பறக்கும்.

0: நீங்கள் கழுகாக இருங்கள். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
7: நேர்கள் கேட்டு செய்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை, 101. நேரம் 10:30 ஆயாச்சு, ஆரம்பமாயாச்சு நம்ம வீட்டு செல்ல குட்டீஸ்களுக்கான சிறுவர் குரல் நேரலை. குமரி பண்பலையின் சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ உடனே டயல் செய்யுங்க. 2602-240 அல்லது 2907-222, முன்னிணைப்பாக 04652. சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் பாடல் சிறுத்தை திரைப்படத்திலிருந்து.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: எதிர்காலம் போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல

0: குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: டிஜி மார்ட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: டிஜி மார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
4: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
5: டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
2: மற்றும் தக்கலை.
6: ஒலிக்கவிருக்கும் பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்தில் இருந்து.

0: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச இருக்கும் அந்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க தனுஸ்ரீ, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
2: திருக்குறள்.
0: எத்தனை குறள் சொல்ல போறீங்க? பத்தா? கேக்கலாமே. வணக்கம்
3: ஹலோ,
0: கல்குறிச்சியில இருந்து உங்க பேர்
3: என்ன?
0: சொல்லுங்க.
3: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாட போறீங்களா? பாடலாமே.
3: இனி வரும் தலைமுறைக்கு வாழ்தல் சாத்தியமோ, இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ, மண்ணும் காற்றில் திருடி சென்றவன் யாரடா, மண்ணும் மணலும் காற்றில் திருடி சென்றவன் யாரடா, இனி வரும் நம் இங்கு வாழ்தல் சாத்தியமோ, மலைத்தால் முத்து கூட குளத்தே அணுகுலே, கடலை கூட முடிக்கு கூட குளத்தே அணுகுலே, சுவாசம் கூட விஷமமான தூத்துக்குடியின் மண்ணிலே, சுவாசம் கூட விஷமமான தூத்துக்குடியின் மண்ணிலே, நியாயம் கேட்பா பொன்னம் என்ன பத்தின் கூறடா, நாயம் கேட்பா பொன்னம் என்ன பத்தின் கூறடா, இனி தரும் நம் தலைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியம்.
0: நன்றி, சூப்பரா பாடுனீங்க. சுற்றுச்சூழல் பத்தின பாட்டு, வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி.
4: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
4: உடனடி டெலிவரி,
5: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
4: தொடர்புக்கு
5: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
6: ஒரே நாளே நீங்க

0: பண்ணிக்கலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ.
2: ஆ ஹலோ, கொடுங்க.
3: செந்தூர் நகர்ல இருந்து சர்வேசிங் அம்பிகா பேசுங்க. சர்வேசிங்.
2: ஆ சரி, கொடுங்க. எங்க இருக்காங்க அவங்க? வணக்கம். சர்வேஷினி பாட மாட்டேங்கிறீங்களா? சரி, இன்னொரு முறை வந்து நிகழ்ச்சியில பாடுவாங்க.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம். TNC அப்ளை.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
2: வணக்கம் வணக்கம்.
7: திருநெல்வேலி
8: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
9: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400440.
2: வணக்கம் வணக்கம்
11: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
12: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
11: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: ஒழுக்கவிருக்கும் பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்தில் இருந்து.
13: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்.
6: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போ

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
3: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
4: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்க.

0: அருணாகர் கோவில் கால் 9400444066.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: உலகம் இருக்கும் பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்தில் இருந்து.

குமரி பண்பலையில் நேயர்கள் கேட்ட நிகழ்ச்சி சிறுவர் குரல். சிறுவர் குரலில் பங்கேற்க முயற்சி செய்த அனைத்து குட்டீஸ்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: தேன்பாகாய்
1: சட்டென்று மனம் வரடும் மெல்லிசையாய்
0: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
1: நமது பண்பலை. இது குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 11 மணி. எக்ஸூர்.

0: கேள்விகள் கதவை தட்டும், பதில்கள் அறிவை திறக்கும், சிந்தனைக்கு சிறகுகள் விரித்து அறிவுக்கு புதிய பாதை காட்டும் இனிய தருணம் வந்துவிட்டது. யோசித்து பதில் சொல்லுங்க, உங்கள் அறிவை உலகுக்கு காட்டுங்க. ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 1-909-7222 முன்னிணைப்பாக 046652. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க, 8903257039. சரி, கேள்விக்குள்ளால போயிடலாமா?
1: போயிடலாமே.
0: போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் யார் கேட்கலாம்? நீங்க கேக்குறீங்களா?
1: கேக்கவா?
0: ஓகே.
1: இந்தியாவினுடைய முதல் உயிர்கோள காப்பகம், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எது அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: மீண்டும் ஒருமுறை கேள்வி
1: கேட்டுலாம். இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் எது?
0: ஓகே. நீர்கள் வராங்களா அப்படின்னு பாப்போம். நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரி இருவருக்கும், ஆஷா ரித்திகா இரு சகோதரிகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் திருவடிந்து கலீல் ரகமான்மா.
0: வணக்கம் சார். வணக்கம்.
2: நன்றி.
0: கேள்விக்கான பதில் தெரியுமா சார்?
2: ஆமா, நீலகிரிமா.
0: நீலகிரியா?
2: ஆமாமா.
0: கரெக்டா?
2: என்னமா?
0: கரெக்ட் தானா?
2: ஆமா, உண்மை கரெக்ட். 100க்கு 100
0: உண்மை. அப்ப உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாமா.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார்.
1: எல்லோருக்கும் நன்றிகள்.
0: நன்றி சார், நன்றி சார்.
2: சரியான பதில நேர் சொல்லிட்டாங்க, வந்த ஃபர்ஸ்ட் நேரே சரியா சொல்லிட்டாங்க.
0: சரி, இனி கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகம், அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1986 வருஷம் தொடங்கியிருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்க கூடிய அந்த ஒரு இடத்துலதான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 3 மாநிலங்கள் இந்த இடத்தை வந்து கவர் பண்றாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட இந்த 3 மாநிலங்களும் சேர்ந்த 5520 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்குது. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் நெட்ஒர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து 2000 வந்து இந்த அவங்களுடைய அந்த லிஸ்ட்ல வந்து இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகத்தை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல்.
0: கேள்வியும் தெரிஞ்சு அதுக்கான பதிலும் தெரிஞ்சாச்சு, கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
2: இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் எது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நீலகிரி.
0: சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கேள்வி நானே கேக்குறேன். அதாவது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான அகர் மரங்களை கொண்ட மாநிலமாக சமீபத்தில் எந்த வடகிழக்கு மாநிலம் முன்னிலைப்படுத்தப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான அகர் மரங்களை கொண்ட மாநிலமாக சமீபத்தில் எந்த வடகிழக்கு மாநிலம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். ஹே சினிமிக்கா திரைப்படத்திலிருந்து.

0: நாகர்கோவில்
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
5: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
7: நேயர்களே, இன்று மாலை 4:02 ஒலிபரப்பாக உள்ள எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442-43-0-43. இதில் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442-43-0-43 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலையின் 101 கேட்டு ரசிக்கலாம்.

0: 101.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிடலாமா? டைம் சரியாக 11:17 ஆகியாச்சு. சரி, ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான அகர் மரங்களை கொண்ட மாநிலமாக சமீபத்தில் எந்த வடகிழக்கு மாநிலம் முன்னிலைப்படுத்தப்பட்டது? சரி, நேயர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் பார்வை பேசுறேன்.
0: ரேணுகாமா?
1: சொல்லுங்க.
0: ரேணுகாமா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியுமா?
1: அஸ்ஸாம்.
0: அஸ்ஸாம் கரெக்டா? கரெக்ட் தான், கண்டிப்பா கரெக்ட் தான். அப்ப உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா ஆன்சரும் பண்ணியாச்சு, வாழ்த்துக்கள்.
1: திரிபுரா இருக்கு மேடம்.
0: என்னம்மா?
1: செகண்ட் பிளேஸ்ல திரிபுரா.
0: ஓகேம்மா, ஓகே. கூடுதல் தகவல்களும் கொடுத்திருக்கீங்க, நன்றிம்மா, நன்றி.

ரேணுகம்மா சொன்னது மாதிரி அதுக்கான சரியான விடை அஸ்ஸாம். அதாவது இந்தியாவில இருந்து அகர்வு எண்ணெயின் வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி குறித்த ஒரு தொழில்துறை உச்சிமாநாட்டை ரசாயனங்கள் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைஞ்சு புதுதில்லியில இதை வந்து நடத்திருக்காங்க. இந்த முன்னெடுப்புல இந்தியாவின் அகர்வுட் மரங்கள்ல 96.6% உள்ள வடகிழக்கு பிராந்தியத்தில் கவனம் செலுத்துகிறது. அகர்வுட் அப்படின்னா என்னன்னா அக்விலேரியா அப்படிங்கிற ஒரு இனத்துல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு பிசின் நிறைஞ்ச நறுமணம் மரமாகும். இது வாசனை திரவியங்கள், ஊதுபத்திகள் மற்றும் அகர்வுட் எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுது. இந்தியாவில சுமார் 139.89 மில்லியன் அகர்வுட் மரங்கள் இருக்கிறதாம். அதுலயுமே அஸ்ஸாம் மாநிலத்துல மட்டும் சுமார் 114.3 மில்லியன் மரங்கள் உள்ளதாம். சரி, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான அகர் மரங்களை கொண்ட மாநிலமாக சமீபத்தில் எந்த வடகிழக்கு மாநிலம் முன்னிலைப்படுத்தப்பட்டது? அதற்கான விடை அஸ்ஸாம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: டஜி மார்டன் சுதந்திர தின கொண்டாட்டம். 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் கிச்சன் அப்ளைன்சஸ், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ்க்கு 80% சிறப்பு தள்ளுபடி.

0: பிரஸ்டீஜ் பிராண்ட்களுக்கு அப் டு 60% ஆஃபர். இச்சலுகை August 14, 15, 16 மூன்று தினங்கள் வரை மட்டுமே. டிஜி மார்ட், ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில், பேலஸ் ரோட், தக்கலை.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: குமரி FM 101 ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
4: கேட்டுடலாம்.
3: கேள்வியை நீங்களே கேக்குறீங்களா?
4: கேட்டுறேன், நானே கேட்டுறேன். உலக உயிரி எரிபொருள் தினம், அதாவது பயோபியூவல் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது? உலக கேள்வி மீண்டும் ஒரு முறை கேட்டுடலாம். உலக உயிரி எரிபொருள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
3: சரி, நேயர்கள் வாரங்களா அப்படின்னு பாப்போம். வந்துட்டே இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பிரசாந்த், கிளச்சல இருந்து பேசுறேன் மேடம்.
3: ஆ சார், கேள்விக்கான பதில் தெரியுமா சார்?
5: ஆகஸ்ட் 10 மேடம்.
3: ஆகஸ்ட் 10 சார், உண்மையா தானே சார்?
5: கரெக்ட்.
3: வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார்.
5: இருவருக்கும் நன்றிகள்.
3: நன்றி சார். நன்றி. சரி, கேள்விக்கான பதில வந்து சார் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து கூடுதல் தகவல்களும் சொல்லிடுறீங்களா?
4: சொல்லிடலாம்.
3: ஓகே.
4: புதைப்படிவ எரிபொருள், அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதற்கு மாற்றாக புதுப்பிக்கத்தக்க ஒரு மாற்ற ரினியூவபிள் சோர்ஸா நம்ம வந்து இந்த பயோஃபியூவல் அப்படிங்கிற உயிரி எரிபொருளை நம்ம சொல்லலாம். இதை இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தினத்தை வந்து 2015 முதன் முதலாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வந்து அனுசரித்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது எதுக்காக இந்த தினம் தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட சோதனை செய்தார். அதனால இந்த தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். பயிர்கள், விவசாய கழிவுகள், விலங்குகள் கழிவுகள், அதுக்கப்புறமா பாசிகள், பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய், இதுல இருந்து எல்லாமே உயிரி பொருள் எடுக்கலாம், உயிர் எரிபொருள் எடுக்கலாம் அப்படிங்கறது ஒரு கூடுதலான ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது.
3: சரி, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை கூட சொல்லிடலாமா?
4: சொல்லிடலாம். உலக உயிரி எரிபொருள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் August 10.
3: சரி, அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
4: கேட்டுடலாம்.
3: அடுத்த கேள்வி என்னன்னா, KH-101 க்ரூஸ் ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. KH-101 க்ரூஸ் ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, கேட்டறலாம் ஆன்சர். வணக்கம்.
6: வணக்கம் மேம். இக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கற்படிப்பகுதி
3: சார். ஆன்சர் தெரியுமா சார்? நாட்டினால் உருவாக்கப்பட்டது?
6: இந்தியா. அந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது?
3: எந்த நாட்டினால்?
6: என்ன மேம்?
3: எந்த நாட்டு?
6: இந்தியா. அந்த நாடு
3: இல்லையே, வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமா? நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம். கொட்டார மகாராஜன்.
3: மகாராஜன் சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா சார்? ரஷ்யா. கரெக்ட் தானே சார்? கரெக்டான பதில். சரி சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.

0: நன்றி மகன் நன்றி.
1: அதாவது கேள்வி கேட்டிருந்தோம், KH-101 க்ரூஸ் ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடையை மகாராஜன் சார் சொல்லிட்டாங்க, ரஷ்யா. அதாவது KH-101 என்பது ரஷ்யாவின் ஒரு மூலோபாய வான்வெளி க்ரூ.

0: ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டது? அதற்கான சரியான விடை ரஷ்யா. சரி, அடுத்த கேள்வி கேட்டுடலாம்.
1: சரி அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கோஷம் எந்த இந்திய போராட்ட மூமெண்ட் இருக்குது இல்லையா, அதுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது தான் கேள்வி.
0: ஓகே, கேள்வி மீண்டும் ஒரு முறை.
1: சரி அல்லது செத்து மடி அப்படிங்கிற கோஷம் புகழ்பெற்ற ஒரு கோஷம், இது இந்திய போராட்ட இயக்கத்தில் எதில் எதுடன் தொடர்புடையது?
0: ஓகே, இதற்கான விடை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம் குட்டி திரைப்படத்திலிருந்து.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
4: எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டா அது படிக்கக்கூடிய அறைதான். என்ன படிக்கிறதுக்கு அறையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு அந்த ரூம்ல இருந்து புக்ஸ் படிக்கும் போது அமைதியா எந்த டிஸ்டர்பும் இல்லாம இருக்கும். அதனால என்னவோ எனக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். சரி, இப்போ உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, அந்த இடம் ஏன் பிடிக்கும், அங்க உங்களுக்கு பிடிச்ச நினைவுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு உங்க வீட்டினுடைய ஸ்பெஷல் இடத்தை பத்தி எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இடம் நேரலை. தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் சரியாக 11:36 ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நீங்களும் பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722 முன்னிணைப்பாக 04652 அலைபேசி எண் கூட இருக்குதுங்க 8903257039. சரி, ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில.
1: Do or die அப்படிங்கிற, அதாவது செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கோஷம் எந்த சுதந்திர போராட்ட இயக்கத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிற கேள்வி.
0: அதற்கான விடைய நேயர்கள் சொல்லி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, லட்சுமி கிருஷ்ணன் கோவில்.
0: லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, உங்களுக்கான பதில் தெரியுமா இந்த கேள்விக்கான பதில்?
2: தெரியும் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: 1942 August 8 பம்பாயில நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மேடம்.
0: ஓகேம்மா, சூப்பர்மேன் ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு கிளாப்ஸ் கொடுத்துறோம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா ஆன்சரும் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: இருவருக்கும் நன்றிகள்.
0: இதற்கான கூடுதல் பகல் தகவல்களையும் நம்ம வந்து சொல்லிடலாம். சரி, கூடுதல் தகவல்கள்.
1: நேர் அருமையா வந்து வருஷம் நாள் எல்லாத்தையுமே சூப்பரா சொல்லிட்டாங்க. இந்த நேயர் சொன்ன மாதிரி 1942 வந்து August 8 பம்பாயில வந்து நடைபெற்ற ஒரு மைதானத்தில் ஒரு கமிட்டி கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துலதான் இந்த இயக்கம், அதாவது வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கம், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்குது. இந்த இயக்கத்தை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தலைமை தாங்கி நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உடனடியாக வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் இந்த டூ ஆர் டை அப்படிங்கிற இந்த ஸ்லோகன் வந்து, இந்த கோஷம் வந்து முன்னிறுத்தப்பட்டது. இது வந்து ரொம்ப பயங்கரமா வந்து நாடெங்கிலும் பரகுது, பரவுது, நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெறுது. இது வந்து நமக்கு 1947 சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக இந்த 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருந்துச்சுன்னு

0: சொல்லலாம். இவன அப்படிங்கிறது வந்து இந்த இயக்கம் பத்தின கூடுதல் தகவல்கள்.
1: கேள்வியும் பதிலும் மீண்டும் மறுமுறை.
0: சை அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படிங்கிற புகழ்பெற்ற கோஷம் எந்த இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம்.
1: நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி கேட்டிடலாம். சமீபத்தில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த திம்சா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாகும்? கேள்வி மீண்டும் ஒரு முறை. சமீபத்தில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த திம்சா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாகும்? சரி, இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாமா? RRR திரைப்படத்திலிருந்து.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
2: FM 101ல நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது சமீபத்தில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த திம்சா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாகும். இதற்கான விடைய நேயர்கள் சொல்வாங்களா அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து
3: மணிநகரம் சுந்தரம்.
2: சுந்தரம் சார்,
3: சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம் சார், சார் ஆன்சர் தெரியுமா சார்?
3: விசாகப்பட்டினம்.
2: சூப்பர் சார், ஆந்திர பிரதேசம் தானே, கரெக்ட் தானே?
3: புர்ஜாங்கற ஒரு பழங்குடி பட்டத்தால் பிரதானம்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நீங்க கூடுதல் தகவல்களும் சொல்லிட்டீங்க, உங்களுக்கான கிளாப்ஸ். வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சியில பங்கேற்று சூப்பரா ஆன்சரும் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
3: நன்றி நன்றி.
2: நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது சமீபத்தில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த திம்சா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாகும். இதற்கான விடைய வந்து சண்முக சுந்தரம் சார் சொல்லிட்டாங்க, ஆந்திர பிரதேசம். கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆந்திர பிரதேசத்தின் போகாபுரத்தில் உள்ள அல்லூரி சீதாராமா ராஜு சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான திம்சா நடன நிகழ்ச்சி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல சமீபத்துல தான் இடம் பிடிச்சது. இந்த நிகழ்ச்சியில 13,000 பழங்குடியின மாணவிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. திம்சா அப்படின்னா என்னதுன்னா, ஆந்திர பிரதேசத்தின் அரக்கு பள்ளத்தாக்கின் ஒரு பாரம்பரிய பழங்குடியின நாட்டுப்புற நடனம். இது இயற்கை, ஒற்றுமை மற்றும் சமூக வாழ்க்கையை அடையாளப்படுத்தப்படுகிறதாம். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. சமீபத்தில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த திம்சா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாகும். அதற்கான விடை ஆந்திர பிரதேசம். சரி, அடுத்த கேள்வி கேட்டிடலாமா?
4: 2026 ஆண்டிற்கான கஜ் கௌரவ் விருதுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்த 7 யானை பாகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது?
2: கேள்வி மீண்டும் ஒரு முறை.
4: சமீபத்தில் 2026 ஆண்டிற்கான கஜ் கௌரவ் விருதுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்த 7 யானை பாகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது?
2: சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்ல நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நலமாக இருக்கிறோம் சார்.
6: தோரகல்ல இருந்து முத்து அசர்பைஜான், தும்பரை மாவட்டம்.
2: ஆ சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா சார்?
6: கேள்வி
2: மீண்டும் ஒரு முறை.
4: சமீபத்தில் 2026 ஆண்டிற்கான கஜ் கௌரவ் விருதுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்த 7 யானை பாகன்களுக்கு வழங்கப்பட்டது?
2: இல்லையே, கொஞ்சம் முயற்சி பண்றீங்களா, இல்லனா வேற யாருக்காவது ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமா?
6: கர்நாடகா
2: இல்லையே. சரி, நம்ம வேற யாருக்காவது சான்ஸ் கொடுப்போம். ஓகே சார், நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் சேரிக்கால் புதூர்ல இருந்து கனிஷ்கா பேசுறேன்.
2: கனிஷ்கா, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
7: மேற்கு வங்க மாநிலம்.
2: மேற்கு வங்க மாநிலம், கரெக்டா?

0: இனி கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: சரி, கேள்விக்கான பதில வந்து கனிஷ்கா சொல்லிட்டாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.
2: கூடுதல் தகவல்கள் பார்த்திடலாம். இந்த உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த கொண்டாட்டம் வந்து இந்த வருஷம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துல வச்சு நடந்திருக்குது. அங்க வச்சுதான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கான கஜ் கௌரவ் அப்படிங்கிற விருதுகள் கொடுத்திருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஜல்தாபாரா அப்படிங்கிற தேசிய பூங்காவை சேர்ந்த 7 யானை பாகன்களுக்கு வந்து இந்த யானை மற்றும் வனவிலங்கு மீட்பு பணிகளுக்காக இந்த விருதுகளை கொடுத்திருக்கிறாங்க. கடும் வெள்ளம் வந்த நேரம் யானைகள், 6 யானைகள் சிக்கி தவிச்சிட்டு இருந்த வேளையில வந்து பிகாஷ்காரியா மற்றும் ராஜீவ் ஓரான் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து அந்த 6 யானைகளையும் மீட்டு இருக்காங்க. மேலும் அஜிபுல் ஹக், அஜித் கபூர், மும்தாஜ் ஆலம், அம்சூர் காரியா, திலீப் முண்டா இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இடம் பெயர்ந்து போன 13 காண்டாமிருகங்களை வந்து பாதுகாப்பா வழி நடத்தி போயிருக்காங்க. அதற்காக இந்த விருதுகள் வந்து 2026ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்குது.
0: கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
2: 2026ஆம் ஆண்டுக்கான கஜ் கௌரவ் விருதுகள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த யானை பாகர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் மேற்கு வங்கம்.
0: நிகழ்ச்சியில அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி, தேசிய கைத்தறி தினத்தில் கைத்தறி துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் முதலமைச்சரின் நூல் வங்கி திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? இப்போ ரீசெண்டா தான் நம்ம வந்து கைத்தறி தினம் வந்து கொண்டாடினோம் இல்லையா. தேசிய கைத்தறி தினத்தில் கைத்தறி துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் முதலமைச்சரின் நூல் வங்கி திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? சரி, இதற்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
3: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது தேசிய கைத்தறி தினத்தில் கைத்தறி துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் முதலமைச்சரின் நூல் வங்கி திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? இதற்கான விடையை சொல்ல வராங்க நேயர்கள். வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம் சார், உங்களுடைய பெயர்?
7: வணக்கம்,
6: யார் பேசுறீங்க? சார் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா சார்?
7: நாகாலாந்து.
6: வெரி குட் சார், சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான கிளாஸ், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், நன்றி சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க.
7: நன்றி நன்றி.
6: அதாவது கைத்தறி துறையை வலுப்படுத்தவும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவு அளிக்கவும் நாகாலாந்து தேசிய கைத்தறி தினத்தில் முதலமைச்சரின் நூல் வங்கி திட்டத்தை தொடங்கியது. இந்த நூல் வங்கி திமாபூர் மாவட்டம் பொலுவியில் உள்ள மாநில தொழிற்பேட்டையின் மாவட்ட தொழிற்பேட்டை மையத்தில் நிறுவப்பட்டுள்ளதாம். இந்த திட்டத்தின் கீழ் பருத்தி, எரிப்பட்டு, முகாப்பட்டு, மூங்கில் நார் மற்றும் பிற இயற்கை நார்கள் 15% அரசு மானியத்துடன் ஆலை விலையில் வழங்கப்படுகின்றன. இந்த முயற்சி 5,000 முதல் 10,000 நெசவாளர்களுக்கு பயனளிக்கும் என்றும் கூறப்படுகிறது. பதிலும் மீண்டும் ஒருமுறை, தேசிய கைத்தறி தினத்தில் கைத்தறி துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் முதலமைச்சரின் நூல் வங்கி திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? அதற்கான சரியான விடை நாகாலாந்து. அறிவை வளர்க்கும் கேள்விகளோடும் சிந்திக்க வைக்கும் பதில்களோடும் இனிதே பயணித்த குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆர்வத்துடன் பங்கேற்று உங்கள் அறிவு திறனை வெளிப்படுத்திய ஒவ்வொரு

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
6: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி. உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233-066.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நிகழ்ச்சி நிரல். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தலை சுற்றலுக்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். திரையிசை பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணியம் பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி. 1:55-2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. இதில் தலைப்பு என்னவென்றால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இடம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லைச்சரம். 5 முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. TPJS நெல் சாகுபடி அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமபுரம் ஏ ஹிலாரி அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரா தனுஷ் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வேளாண்மை செயலி தகவல்களை தருகிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 9:15 திரை இசை. 9:30 அகில பாரத நாடகம். 10:05 ரவி வாஸ்ரியா அகில பாரத இசை நிகழ்ச்சி சங்கீத் சபா ரிடோம் சர்க்காரின் கிடார் இசை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5

0: Test match in Darwin, Australia today. It was Bangladesh's first test win on Australian soil and only its second victory over Australia. India is set to host the BWF World Championship starting from tomorrow till August 23rd at the Indira Gandhi Stadium in New Delhi. PV Sindhu will lead India's challenge in women's singles. In men's singles, Lakshya Sen will look to make a deep run, while Ayush Shetty faces defending champion and top seed China's Shi Yuqi in the opening round. And that is the end of this news bulletin.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
2: கருத்தோடு பல தகவலும் தந்து
1: உங்களை நேச மழையில் நனைய வைப்பது
2: உங்கள் குமரி பண்பலில் 101.
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12:10.

சிந்தனையும் சங்கமிக்கும் வேளையில் செவிகள் வழியே சிந்தை மயங்கும் கவிதையும் பாடலும் கலந்து இன்பம் தரும் இந்நிகழ்ச்சி மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

0: பறவைகளின் இசை மனம் வீசும் இனிய காலம்தான் அது. 1986 ஆண்டு மலர்ந்த அம்மன் கோவில் கிழக்காலே என்ற காவியம் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் பிறந்தது. இளையராஜாவின் இசையில் இதயம் நனைந்திட, ஜெயச்சந்திரன் ஜானகி குரலில் காதல் மலர்ந்திட, இன்றும் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த கால நினைவுகளை மீண்டும் தரும் இனிய பாடல்தான் இது.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ

0: ஆஃபீஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஆஃபீஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
3: பண்பலை 101 நீயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமளி. இது தேரல் சுவையில் சாரலிசை.

காலையிலே என் மனதை தொட்ட இசைக்குயிலே, காற்றோடு கலந்து வரும் உன் குரல் காதல் கதையை சொல்லுதே. இனிமை சேர்த்த குரல்கள் இரண்டும் இதயத்தை வருடும் தேனிசை ஆனதே. பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா. இளையராஜாவின் இசையில் குருவிக்கரம்பை சண்முகத்தின் வரிகளில் உயிர் பெற்றது ஆண் பாவம் திரைப்பட பாடல். இன்றும் நம் காதோரம் ஒலிக்கிறது அந்த இனிய பாடல்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
4: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. TPF5 நெல் சாகுபடி அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமபுரம் ஏ ஹிலாரி அவர்கள். அமுது சுரபி, மிஷன் இந்திரா, தனுஷ் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். எம் வேளாண்மை செயலி தகவல்களை தருகிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

தர்மத்தின் தலைவன் தந்த இனிய இசை தென்றலே, எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா, மலேசியா வாசுதேவன் குரலில் தேன் சிந்துகின்றதே. வாலியின் வரிகளும் இளையராஜாவின் இசையும் இணைந்த இந்த பாடல் என்றும் மனதில் மலர்கிறது. இந்த பாடல்

நம்ம வீடுனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், ஜன்னலோரமாக இருக்கலாம், பூந்தோட்டமாக இருக்கலாம், ஏன் குடும்பத்தோட எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடிய ஹாலாக கூட இருக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும், அங்கே உங்களுக்கு பிடிச்ச நினைவுகள் இருக்குதா அப்படிங்கிறத இன்று பிற்பகல் 3:02

0: தேனி நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த இடம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

வந்ததோ மனதில் மழை பொழிந்ததோ. மோகன் ரேவதி நடிப்பில் எஸ் ஜானகியின் தேன் குரலில் உயிர் பெற்ற பாடலோ. வாணியின் வரிகளும் இளையராஜாவின் இசையும் சேர்ந்து மலர்ந்த மௌன ராகத்தின் இனிய கவிதையோ இது.

வானம் முழுவதும் நிலவுளி பரவுவது போல வாழ்க்கை முழுவதும் காதல் மலரட்டும். நினைவுகள் நெஞ்சில் நதியாய் ஓடட்டும். புன்னகை உதட்டில் பூவாய் மலரட்டும். அதன் இசை என்றும் இதயத்தில் ஒலிக்கட்டும். வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிகரம், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரின் இனிய குரல்களில் வைரமுத்து வரிகளில் உருவான அழகிய பாடல் இதோ.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தலை சுற்றலுக்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். கேட்க தவறாதீர்கள். இதுவரை கேட்ட நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமளி. இது தேரல் சுவையில் சாரலிசை. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளைக் கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின்போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூபான் நடவடிக்கையின் 2வது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதித் தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: மாற்றுவோம்.
1: கேரளத்தில் வரும் 26ஆம் தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தும் 36ஆவது மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஒரு புன்னகையாய்,
1: இதழ் ஒரு புன்னகையாய்,
0: தேனூரும் பூந்தோட்டமாய்,
1: தேனூரும் பூந்தோட்டமாய்,
0: என்றும் உங்களுடன் உறவாடும்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101,
1: குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 12:51 நிமிடம். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
0: நலமாய் வாழ்வோம்
2: தலை சுற்றலுக்கான காரணங்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா தலை சுற்றல். டாக்டர், எனக்கு தலை சுற்றுகிறது அப்படிதான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஆனா தலை சுற்றல் வந்து ஒரு நோய் அல்ல, அது வந்து பல நோய்களுக்கு ஒரு அறிகுறி தான். முதல்ல தலை சுற்றல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுப்போம். சில பேர் வந்து தலை சுத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்தி உள்ளதே சுத்துது, உலகமே சுத்துது, நம்மள சுத்தி உள்ள பில்டிங்கு, நம்மள சுத்தி உள்ள ஃபேனு, நம்மள சுத்தி உள்ள எல்லா பொருட்களும் சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து மயக்கம் வருது, கண்ணு வந்து இருட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு சிலருக்கு வந்து நடக்கும் போது வந்து தடுமாற்றமா இருக்கு, ஒரு சம நிலையில வந்து நடந்த மாதிரி இல்ல, இம்பாலன்ஸ் மாதிரி ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட் சொல்ற ஒவ்வொரு விதமான தலை சுற்றலுக்கான அறிகுறி. இந்த அறிகுறியை வச்சு அது என்ன நோய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் தலை சுற்றுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யூஸ்வலா தலை சுற்றுக்கு பொதுவான காரணம் வந்துட்டு காதுல வந்து கோளாறு இருந்தா தலை சுற்றும், அதாவது இன்னர் இயர்னு சொல்லுவோம், காதில் ஏற்படும் கோளாறு. அது வந்து யூஸ்வலா வந்துட்டு எந்த காதுல பிரச்சனை இருக்கோ அந்த காது பக்கமா நம்ம திரும்பி படுக்கிறோம், அல்ல அந்த காது இருக்கிற பக்கமா தலையை திருப்புறோம் அப்படின்னா அந்த தலை சுற்றல் வந்து அதிகரிக்கும். சில வினாடிகள் வந்து உலகமே சுற்றுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அது சரியாயிரும். இதுக்கு வந்து காது டாக்டரை பார்த்து காது பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த மாதிரி தலை சுத்து வந்து சரியாயிரும். இந்த தலை சுத்து கூட காது சம்பந்தமான வேறு கோளாறுகளும் இருக்கும், அதாவது காது அடைச்ச மாதிரி, காதுல இருந்து நீர் வடிகிறது, காதுல வந்து பெயின் இருக்கிறது, இந்த மாதிரி கூட அசோசியேட்டடா வந்து அறிகுறிகள் இருந்தா அது காது சம்பந்தமான தலை சுற்று தான் நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதுக்கு காது சம்பந்தமான டாக்டரை பார்த்து அந்த காது பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்தா இந்த தலை சுற்றல் வந்து சரியாயிரும். ரெண்டாவது விதமான தலை சுற்றல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளையில வந்துட்டு பின்பக்க மூளையில வந்து சிறு மூளைன்னு ஒரு இடம் இருக்கு, செரிபல்லம்னு சொல்லுவோம், அதுல வந்துட்டு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த மாதிரி தலை சுத்து வரும். அந்த தலை சுத்து கூட சேர்ந்து வந்து நடையில தடுமாற்றம் இருக்கும், சமநிலையில வந்துட்டு நடக்க முடியாது. இது வந்து ஸ்ட்ரோக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. மூணாவது வந்துட்டு தலை சுற்றலுக்கான மற்ற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ரத்த அழுத்தம், அதாவது பிரஷர் குறையிறது, ரத்த சோகை, அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, அப்புறம் சர்க்கரை அளவு வந்து உடம்புல குறையிறது, அல்ல சில மருந்துகளின் பக்க விளைவுகள், அந்த மாதிரி காரணத்துக்கும் தலை சுத்தலாம். இப்ப அபாயமான தலை சுத்து, அபாயகரமான தலை சுத்து அப்படின்னா என்னன்னா, தலை சுற்றலுடன் வந்து கை கால பலவீனம் இருக்கு, அல்ல வாய் கொளறுதல், பேச்சு கொளறுதல், பார்வை திடீர்னு மங்குறது, அல்ல ரெட்டை பார்வை, அல்ல சமநிலை இழந்தல், அதாவது நடையில் தடுமாற்றம், அல்ல திடீர்னு தலைவலியோட சேர்ந்து தலை சுற்றல், இதெல்லாம் இருந்தா அபாயகரமான தலை சுற்று. இதுக்கெல்லாம் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். தலை சுற்றல் வந்து ஒரு அறிகுறி மட்டும்தான், அதன் காரணத்தை கண்டறிந்தால்தான் நம்ம சரியான சிகிச்சை கொடுக்க முடியும். தலை சுற்றலுடன் பேச்சு, பார்வை அல்லது கை கால் பலவீனம் சேர்ந்திருந்தால் அது பக்கவாதத்தின் அறிகுறியாகும். ஒரு நொடியும் தாமதிக்காதீர்கள், உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும்.
2: தலை சுற்றலுக்கான காரணங்களும் தீர்வுகளும் தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
6: இந்த சினிமா இஸ் கம்மிங் ஹோம்.

0: மற்றும்
1: Pontiously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital
0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம் சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வீட்லயே ஃபீல் பண்ணலாம் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம் விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம் TNC அப்ளை
3: வழக்கமிருக்கும் பாடல் மொட்ட சிவா கட்ட சிவா திரைப்படத்தில் இருந்து
4: யோஹா யோஹா போராட்சி தலைவா தலைவா பொம்மலச்செம்மா

நேரம் ஒரு மணி நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நீ கேட்கலாம் செய்தி தெரியுமா? இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, மாசு சுற்றுச்சூழல்

மாசுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம யாராவது சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன இருக்கும், ஒரு காற்று மாசுபடுதலாக இருக்கலாம், நீர் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல், நெகிழி குப்பைகள், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் வந்து நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் இன்னைக்கு நம்ம எதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒளி மாசுபாடு. ஒளியினால மாசுபாடு ஏற்படுமா அப்படின்னு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டியோட நீங்கள் எல்லாருமே கவனிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் தெரியும், அதை புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த ஒளி மாசுபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேகமாக அதிகரித்து வரக்கூடிய ஒரு சமூக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆமாம், அப்படின்னா என்ன இந்த ஒளி மாசுபாடுனா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேவைக்கு அதிகமாகவும் தவறான நேரங்களிலும் செயற்கை ஒளியை பயன்படுத்துவது. அதாவது இயற்கையாக நமக்கு சூரியனிடமிருந்து வெளிச்சம் கிடைக்குது இல்லையா, அது இல்லாமல் செயற்கையாக நம்ம டியூப் லைட் இந்த மாதிரியான நமக்கு நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒளி, இதை வந்து தேவைக்கு அதிகமாகவும் இரவு நேரங்களில் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போதும் லைட் ஆன் பண்ணி விட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம் இல்லையா. அப்போ இப்படி இருக்கும்போது இது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, கரண்ட் பில் மட்டும் ஏறாது, இது என்ன ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா சுற்றுச்சூழலில் இது ஒரு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தெருவிளக்குகள், விளம்பர பலகைகள், வணிக வளாகங்களில் தேவைக்கு அதிகமான வெளிச்சம் இருக்கிறது, அதுக்கப்புறமா வீடுகளில் தேவையில்லாமல் எரியும் மின் விளக்குகள். நம்ம ஒரு ரூமை விட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணவே பல பேருக்கு மனசு வராது, அது எதுக்கு, அது இருக்கட்டும், வீடு வெளிச்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டே லீவ் அப்படியே வீடை விட்டு கிளம்பி போயிடுவோம், ரூமை விட்டு கிளம்பிடுவோம். ஆனால் இதெல்லாமே சுற்றுச்சூழலில் நம்மளை அறியாமல் நம்ம தெரியா நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் நம்மை அறியாமல் ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்துது. என்னெல்லாம் தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய உடல்ல வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது பயோ கிளாக்னு நம்ம சொல்லுவோம், உயிர் வந்து நம்முடைய உடலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ரித்தம், காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, இந்த இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உடலின் பல செயல்பாடுகள் இருக்கும். ஆனா அது பாதிக்கப்படும் போது, எப்பவுமே உடல் வந்து வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும்போது உடலில் நடக்கக்கூடிய அந்த செயல்கள் வந்து ஒழுங்கா சீர்பட நடக்காது. அது மாதிரி கண்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம், உயிரினங்கள், நிறைய உயிரினங்கள், நம்ம மட்டும் இல்லை இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்குது, அந்த உயிரினங்கள் எல்லாம் பகல் இரவு இதை அடிப்படையாக வச்சுதான் அதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகள், உணவு தேடுதலா இருக்கட்டும், வேட்டையாடுவதா இருக்கட்டும், இனப்பெருக்கமாகட்டும், இதெல்லாமே அதிகப்படியான வெளிச்சத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த தினம் தினம் நடக்கக்கூடிய இந்த நார்மலான செயல்பாடுகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க சொல்கிறார்கள். தொடர்ந்து வந்து இந்த ஒளி மாசுபாடு பத்தின தகவல்களை கேட்கலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.

வாரி மாசுபாடு அப்படிங்கறதுனால நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நான் தானே கரண்ட் பில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வீணானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம். ஆனா எரிசக்தி வீணாவது தாண்டி இது வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தேவையான நேரத்தில் வந்து ஒளி பயன்பாடு வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஆனால் தேவையில்லாத நேரத்தில் அந்த அளவை நம்ம குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு. தேவையில்லாத விளக்குகளை வந்து நேரத்தில் விளக்குகளை எரிய விடாமல் அதை அணைக்கிறது, வெளிச்சம் வந்து கீழ் நோக்கி போகும் வகையில் வந்து தெரு விளக்குகளை டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி விளம்பர பதாகைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான கண்ணுக்கு தெரிகிற அளவிற்கான வெளிச்சம் இருந்தால் போதும், பயங்கர வெளிச்சமாக இருக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளையும் பாதிக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு செய்தி தெரியுமால ஒளி மாசுபாடு பற்றி நாம் அறிந்த தகவல். ஒலிக்குவிருக்கும் பாடல் நான் கீ திரைப்படத்திலிருந்து.

0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
6: குமரிப்பண்பலை 101 கேட்கலாம். பூவையர் பூங்கா.

இன்றைய காலகட்டத்துல பெண்களுடைய சாதனைகள் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு துறையிலையும் பல கதைகள் சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கைய ஒரு ஊக்கமா நிறைய பெண்கள் இன்னைக்கு மாற்றியிருக்காங்க. இதுல வந்துட்டு எல்லாருடைய கதையுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சிலர் 18 வயதுக்கு முன்பாகவே பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சிலர் திருமணத்துக்கு அப்புறமா பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்பே குடும்ப பொறுப்புகளையும் இன்னும் பல சூழல்களையும் எதிர்கொண்ட பெண்களும் இதுல உண்டு. வெற்றி பெற்ற எல்லாருமே ஒரே மாதிரியான சூழல, ஒரே மாதிரியான ஆதரவை, ஒரே மாதிரியான வயதை சேர்ந்தவங்களா இருந்ததே இல்ல. சிலர் 18 வயசுலயும், சிலர் 30 வயசுலயும், சிலர் 40 வயசுலயும், இன்னும் சிலர் 60 வயசுலயும் கூட தன்னுடைய சாதனையை படைச்சிருக்காங்க. தன்னுடைய சாதனை பயணத்தை தொடங்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் இதுதான், எனக்கு அது அமையல, அதனால எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்துல நாம தேங்கி நிக்காம, இவ்வளவு கடினமான சூழலையும் தாண்டி இந்த வயசுல இவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியில இத்தனை பெண்கள் சாதிச்சிருக்காங்களே, நாமளும் நினைச்சா கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்மளுடைய கனவை நோக்கி கண்டிப்பா நாம முன்னேறணும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்குள்ள நல்ல திறமை இருந்தது, ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியான சூழலை எதிர்காலத்துக்கு வைக்கவே கூடாது. நம்மளுடைய பயணத்தை, நம்மளுடைய முயற்சிகளை

0: நினைச்சு நாமளே பெருமைப்படுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை கதைய சிறப்பா எழுதணும், சிறப்பா அமைக்கணும். கரெக்ட் தானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நெட்டாங்கோடு உலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே, இன்னைக்கு நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில நம்ம கூட இருக்காங்க நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்கள். அவங்க ஒரு ஃபேமிலி விமனா இருந்தும் கூட சமூக ஆர்வலராகவும் இருக்காங்க. அவங்கள சந்திச்சுதான் பேச போறோம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: நன்றி மேம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேம். தேங்க்யூ.
0: ஓகே, ஒரு ஃபேமிலி விமன் அப்படின்னு வரும்போதே பொறுப்புகள் அதிகம். இதுக்கடையில அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்காதுங்கிறப்போ சோசியல் ஒர்க் அப்படின்ற ஒரு இதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இல்லையா? அது எப்போ ஆரம்பிச்சது, அந்த ஆர்வம் எப்படி வந்தது?
1: பேசிக்கா வந்து கல்யாணம் ஆயிட்டு நான் ஃபாரின் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க பிறந்த பிறகு அந்த பொறுப்பு வரும் இல்லையா? ஏன்னா அப்போ வரைக்கும் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, நம்ம வேலை நம்ம அவ்வளவுதான் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். பட் குழந்தைங்க வந்த பிறகு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது பத்தி தெரியும். குழந்தைங்க வளரும் போதுதான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அவங்களுக்கு விளையாட நிறைய வேணும். எப்படி இருந்தா கூட நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கதான் போறோம் இல்லையா? சோ அது கூட சேர்த்து இனி நாலு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாதானே, அதுதான் ஒரு ஆர்வம். அப்படிதான் இந்த லாங்குவேஜ் ஜெர்னி, லாங்குவேஜஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வளர்ந்தது வந்து பெங்களூர், அதனால ஹிந்தி அப்புறம் கேந்திரிய வித்யாலயா படிச்சனால ஹிந்தி கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டா இருக்கும். ஆனா தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்டா வரல. அதனால இப்போ நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் நானும் படிக்கிறேன். ஆனா இந்த நிலைமை வந்து இப்போ நான் குழந்தைங்களுக்கு பாக்குறேன். இப்போ ஃபாரின்ல படிக்கும்போது அங்க அந்த ஃப்ளூவென்சி வந்து கம்மியாகுது நான் பாக்குறேன். இப்போ ஹிந்தி ஆகட்டும், அங்க ஹிந்தி டீச் பண்ணும் கூட அந்த எக்ஸாக்ட் ஹிந்தியில வராது, வேற ஆங்கிலேயம் மிக்ஸ் எல்லாம் இருக்கும். தமிழ் கூட ஏன்னா அவங்க அந்த ஃப்ளூவென்சி வராது இல்லையா இந்தியாவில் படிக்கிறதுக்கு. அதனால நான் வந்து தமிழ் வர்ச்சுவல் அகாடமி அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்டோடது தான். நீங்க வெப்சைட்ல பாக்கலாம், அப்புறம் அவங்க சேனல் கூட இருக்கு. ஸோ அதுலயே உங்களுக்கு லெவல்ஸ் இருக்கும், ஒரு 5 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1 படிச்சா இட்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டீச் பண்றாங்க கரிக்குலம் மாதிரியே. இப்போ நானும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். சேம் பேட்டர்ன் தான், நீங்க வீட்டில் படிச்சு கூட சென்டர்ல போய் இயர்லி ஒன்ஸ் ஏப்ரல் எக்ஸாம் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு படிச்சு கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நான் அதில் படிக்கிறேன்னா அவங்க வீக்லி ஒரு 2 கிளாஸஸ் வைப்பாங்க, 1 hour கிளாஸ். ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் இருப்பாங்க. சில 30+ 40+ சில பேர் தான் இருப்பாங்க, பட் அது ஆர்வம் தானே. ஆனா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கூட சேர்ந்து படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்பயுமே குழந்தைங்க வந்து ரொம்ப எனர்ஜி இருக்கும் அவங்க கூட. நம்ம அவங்க கூட போனா அந்த என்வாயர்மெண்ட்டை நம்மள சார்ஜ் பண்ணிடுவோம் இல்லையா? சோ அப்படி நானும் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். அதனால அதே சேம் வந்து இந்த பேட்டர்ன் சிலபஸ் ஃபாலோ பண்ணிட்டு வெளிநாட்டுல வந்து யாருக்கு தமிழ் நல்லா தெரியும் அந்த டீச்சர்ஸ் வச்சு இவங்களுக்கு பாடத்துக்கு அதை அரேஞ்ச் பண்ணிருக்கு. சோ அது போயிட்டு இருக்கு, அந்த பேட்ச் லெவல் 1 ஆயிடுச்சு, லெவல் 2 சிலபஸ் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க.
0: ஓகே, இப்ப மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்க வெளிநாட்டுல அப்படின்றப்போ தமிழ் மாணவர்கள் தான் அங்க படிக்கிறாங்களா, இல்ல வேற ஸ்டேட் வேற கண்ட்ரியில உள்ள மாணவர்கள் கூட தமிழ் அங்க கத்துக்கிறாங்களா?
1: நம்ம இந்தியன்ஸ் தான் மெயினா தமிழ் படிக்கிறது, யூஸ்வலா தமிழியன்ஸ் தான் இருப்பாங்க, வேற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல நான் இப்போ வரைக்கும் பாக்கல.
0: ஓகே மேம். ஓகே, உங்களுடைய சோசியல் ஒர்க் பத்தி சொல்லலாமா?
1: இப்போ வெளிநாட்டுல வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட்ல வந்து அவங்க சோசியல் ஒர்க் செப்பரேட்டா வெப்சைட்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நான் இருக்கிற நாட்டுல கூட அவங்க கவர்மெண்டே வெப்சைட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அது இந்தெந்த டேட்ல அவங்க போட்டுருவாங்க அந்த கேலண்டர் மாதிரி, இந்த டேட்ல இது இருக்குன்னு. அப்போ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்குமா செக் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீச் கிளீனிங் ஆகட்டும், இல்ல டெசர்ட் கிளீனிங், இப்படி எல்லாம் நம்ம போகலாம். பிளஸ் இப்போ வந்து ஒரு நேஷனல் டே இருக்கலாம், இல்ல இந்தியன் ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இருக்கலாம், அப்போ வந்து எம்பசில இருந்து வருவாங்க. அந்த டைம்ல இருந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்க்கு கோஆர்டினேட் பண்ணுவேன், இந்த குழந்தைங்க இல்லைனா லேடிஸ்க்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அது கோஆர்டினேஷன் பண்ணுவேன். ஸோ ஏன்னா எப்பயுமே நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது பிளாட்ஃபார்ம் ஒரு மேடை நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கும். ஆனா நம்ம வளரும்போதா தெரியும் அந்த மேடைக்கு அருமை தெரியும் அப்போதான். ஏன்னா அது ஈஸி இல்லை இல்லையா, ஸ்கூல்ல நம்ம ஷைன் ஆகல ரொம்ப ஈஸியா, டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க இந்த பிள்ளை டாப்பர் அப்படி இப்படின்னு. பட் ஸ்கூல் காலேஜ்ல வெளியே வரும்போது நம்மளா மேடை தேடணும். ஆனா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, நான் இத லேடிஸ்க்கு டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது டான்ஸ் பண்ணிட்டு வந்து லேடிஸா ரொம்ப தேங்க்யூன்னு ரொம்ப கிராட்டிடியூட் அவங்க செலுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் காலேஜ்க்கு அப்புறம் இப்பதான் நான் டான்ஸ் பண்றேன். அது என்ன, இது ஒரு சிம்பிளான டான்ஸ் இருந்தா கூட அவங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பாங்க, பிள்ளைங்களை ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க, டான்ஸ் பண்ற இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு டைம். அப்புறம் அவங்க காலேஜ் நினைவு வரும் இல்ல, சோ ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, பிளஸ் ஒரு சந்தோஷம் கூட இல்லையா.
0: இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, நம்ம வந்துட்டு அந்த ஸ்டே

0: அந்த மேடையோட முக்கியத்துவம் அது வந்து
1: ஆமா
0: கடந்து போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு புரியுது
1: கண்டிப்பா
0: அப்படின்ட்டு.
1: கண்டிப்பா.
0: சோ நீங்க டான்ஸுக்கு கூட ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய அந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் டான்ஸ் மேல எல்லாம் ஆர்வம் இருந்ததா?
1: நான் சிங்கிங் மட்டும்தான் போவேன், டான்ஸ் நான் போனதில்லை. அந்த டைம்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி தான். அந்த வளர்ற டைம்ல இப்போ ஒரு ஜென்ரேஷன் வேற தானே, நம்ம ஜென்ரேஷன் டைம்ல வந்து ஸ்டடீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த டைம்ல எல்லாம் இப்போ ஆன்லைன் எல்லாம் வந்துடுச்சு, வீட்டுக்கிட்ட அவைலபிலிட்டியும் கம்மி தான். இப்போ என்னோட டைம்ல எல்லாம் பேரண்ட்ஸ் ப்ரையாரிட்டி வந்து ஸ்டடீஸ் தான் வச்சிருந்தாங்க, ஆனா இப்போ அப்படி இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரொம்ப ப்ரையாரிட்டி இருக்கு. அதனால என்னோட குழந்தைங்களுக்கு கூட நான் இப்போ ஃப்ளூட் ஆகட்டும், கீபோர்ட், மியூசிக் எல்லாத்துலயும் விட்டுருவேன். என்னோட பையன் சொல்லுவான், அம்மா நீ இவ்வளோ பேர்டன் பண்றீ. நானா அவனோட ஃபேவரட் ஏதாவது இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் இருக்கும், அப்போ நான் சொல்ல ஸ்விம்மிங் எஸ்சி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் வளர்ந்து பெறுவாங்க அவங்க, மேபி கிரேட் 9 10 போனால் அவங்களுக்கு டைம் இருக்காது, ஸோ அப்படி சொல்லுவாங்க. பட் ஓகே, அவங்க ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதுலேயே ஃபேவரேட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் இருக்கும், ஸோ சரி நான் இனி இதுலேயும் போகிறேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்கள கொண்டு போவேன். பட் என்னோட புரிதல் என்னன்னா, இப்போ நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல, பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க அதிலே போயிருவாங்க இல்லையா. இப்போ நான் கீபோர்டோ ஃப்ளூட், ஃப்ளூட் அவன் விரும்பி தான் எடுத்தான். எதுக்கு என் பையன் அதை சூஸ் பண்ணான்னா, அவரை வந்து நான் ஸ்விம்மிங் கிளாஸ்ல போடும்போது அங்க வந்து மூச்சை வந்து லைக் நல்லா ப்ரீதிங் பண்ணிட்டு அப்புறம் ஹெட் டவுன் பண்ணிட்டு ஸ்விம் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கே புரியுது. அப்போ நிறைய லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃப்ளூட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் ஆகும் இல்ல. அதனால அவங்களாவே விரும்பி வந்தாங்க, நான் ஓகே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு அவங்களை போட்டுட்டேன் கிளாஸ்ல, ஒரு நல்ல ஒரு டீச்சர் கிடைச்சாங்க. சோ இப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்சதுதான் நம்ம பண்றது, அதுதான் பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுவும் பண்ற, பட் எனக்கு தெரிஞ்சு வேற நம்மளா சொன்னா தானே சில ஏரியாஸ்ல அவங்களுக்கும் தெரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இது கூட படிக்கணும்னு தெரியும் இல்லையா. அவங்க விரும்பினதும் பிளஸ் எது தேவை அதுவும் சேர்த்து நான் அவங்களை என்கேஜ் பண்ணிடுவேன்.
0: ஓகே மேம், இப்போ உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்லாம் சொன்னீங்க, அவங்களோட ஒரு இளமை பருவத்திலே மழலை பருவத்திலே அப்படின்றப்போ, இப்போ உங்களுடைய ஸ்கூலிங், உங்களுடைய இளமை காலம், படிப்பு அதெல்லாம் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமா?
1: நான் படிச்சது இப்போ வந்து பெங்களூர்ல தான் 12th முடிச்சேன், அப்புறம் இன்ஜினியரிங் அங்கே தான் படித்தேன். இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல பண்ணேன். பண்ணி முடிச்ச உடனே நான் ஐடி கம்பெனில டேட்டாபேஸ் அட்மின் டிபிஏயா போயிட்டேன், கொஞ்சம் வருஷம் அதில் வேலை பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகு எனக்கு ரீலோகேட் ஆகணுமா இருந்துச்சு ஃபாரின்ல, அப்புறம் கெரியர் நான் கொஞ்சம் பாஸ் எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து கெரியர்ல பேக் டு கெரியர் நான் போகலை, பிகாஸ் அது ஒரு ஒருத்தவங்களுக்கு எது கமிட்மெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ கெரியர்ல போயிட்டோ குடும்பத்தை கவனிக்கலாம், பட் என்னோட இது வந்து கெரியருக்கு ஒரு பாஸ் கொடுத்துட்டு குழந்தைங்களை பார்க்குற பிளஸ் வேற இனி ஒரு கெரியர், இனி என்ன பிடிச்சிருக்கு, இனி வேற என்ன பேஷன் இருக்கு, அதுல ஒரு தேடல்லாம் இருக்கு. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு.
0: ஓகே, இப்போ நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, ஆனா வந்துட்டு ஸ்டார்டிங்ல உங்களோட அதாவது ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஏதாவது இருந்துச்சா?
1: கவர்மெண்ட்ல ஏதாவது பெரிய போஸ்டிங்ல இருக்கணும் தான், அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஆனா எப்பயுமே கெரியர் போற விமன் வந்து ரொம்ப நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு, தட் இஸ் வெரி நைஸ். அதனால அவங்க இனி டபுள் ஒர்க், அவங்களுக்கு போயிட்டு வந்து குழந்தைங்க பாக்குறது அது ரொம்ப நல்ல ஒரு திறமை சொல்லலாம், அது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு.
0: ஓகே, ஃபேமிலிக்கு நீங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போ சோசியல் ஒர்க்னு வரும்போது நமக்கு டெய்லியுமே குழந்தைங்களை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும், ஃபேமிலியை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும், வீட்டை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும், கூடவே இந்த சோசியல் ஒர்க் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க எப்படி பண்றீங்க, உங்களுக்கு அது எப்படி இருக்கு?
1: சோசியல் ஒர்க் யூஸ்வலா வீக்கெண்ட்ஸ் தான் இருக்கும், அப்போ சாட்டர்டே சண்டே தான் இருக்கும், ஹஸ்பண்டும் இருப்பாங்க அதுல. சோ அதனால நாங்க இது அவுட்டிங்காவே ஆயிரும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இப்பவே அந்த வேல்யூஸ் தெரியணும், அது இப்ப கிளீனிங் பண்றோம்னா அவங்கள இப்ப சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியும். அதனால அவங்களையும் கூட்டிட்டு போயிருவோம், எப்படின்னா வெளியே அவங்க ஓடிதான் விளையாடதான் போறாங்க. சோ இப்படி அவங்களையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனும் இது ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா, நம்ம வளரும் போது வந்து நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு, இப்போ இல்ல. அதனால எப்பயுமே இப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்தா அவங்களுக்கு கொண்டு போவேன், அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், இப்படி இப்படி இருக்கு லைஃப், இப்படிதான் இருக்கும். எப்பயுமே லைஃப் ஒரு கம்ஃபர்டபுள் இடமா இருக்காது, ப்ராப்ளம்ஸும் இருக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் சொல்லி சொல்லிதான் கொண்டு போவாங்க.
0: ஓகே மேம், ஓகே. இப்போ கைடன்ஸ்ங்கிறது அவங்களுக்கு இதுல ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது சேர்த்து விடுறது இருக்கு. சோ அவங்கள கைட் பண்ணணும்னா அதுக்கு பேரண்ட்ஸுக்கே ஒரு கெப்பாசிட்டி வேணும், அவங்களுக்குமே ஒரு திறமையும் ஒரு புத்திசாலித்தனமும் வேணும். பிள்ளைங்கள் இந்த வயசுல இப்படி இப்படி இருப்பாங்க, இந்தந்த விஷயங்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அது வந்துட்டு அவங்களுக்குள்ள ஆர்வத்தை ஏற்படுத்துறதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸுக்கே ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிக்கல், இப்படி ஒரு 4 ஃபீல்டு தெரியும், அதுக்குள்ள மட்டுமே இருந்தா அவங்களால குழந்தைங்களை இன்னும் நிறைய பக்கம் கைட் பண்ண முடியாது. எல்லாரும் இந்த மாதிரி ஒரே பக்கத்தை நோக்கி பிள்ளைங்களை கொண்டு போகும்போது அங்க வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பாதிக்கப்படுது, வாய்ப்புகள் குறையுது. ஏன்னா எண்ணிக்கையில நிறைய பேர் இருக்காங்க, வாய்ப்புகள் அதனால குறையுது. இப்படி வந்துட்டு அவங்கள கைட் பண்றதுக்காக பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்திக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: கெரியர் டிசிஷன் எல்லாம் அவங்க கிட்டே கொடுத்துடணும், குழந்தைங்ககிட்டே கொடுக்கணும். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு திறமை இருக்காது, அவங்க சின்ன பிள்ளைல காட்டுவாங்க. சின்ன பிள்ளைல அவங்க என்ன அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதுதானே. இப்போ நம்ம திணிச்சா கூட அவங்க மேபி கொஞ்சம் வருஷம் வேலை பண்ணுவோம் அப்புறம் விட்டுருவாங்க, ஏன்னா உள்ளாடியில இருந்து அந்த ஒரு வரணும் இல்ல எண்ணம். அதனால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதிலே விட்டுறணும். எனக்கு

0: தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படின்னா, பேரண்ட்ஸ், ஸ்பெஷலா அப்பா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா இவங்க எல்லாம் மேபி அவங்க ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்டா கொடுக்கல, பட் நீ இது பண்ணுன்னு கைட் பண்ண தேவையில்லைன்னா வளரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுல விட்டுட்டு சப்போஸ் இன்கேஸ் அதுல த பெஸ்ட் கிடைக்கலான கூட அவங்களுக்கு உள்ளாடி இருக்கும் இல்லையா, எனக்கு இதுதான் பிடிச்சுனால ட்ரை பண்ணிட்டேன்னு இருக்கும் தானே. சோ எப்பயுமே அப்படிதான், என்ன பிடிச்சிருக்கு அதுல போறதா பெஸ்ட், அதுவும் அவங்க பிள்ளைங்கள்கிட்டே கொடுக்கணும். ஏன்னா சப்போஸ் நம்ம திணிச்சா கூட மேபி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு என் அப்பா சொன்னாங்க நான் வந்துட்டேன் பாத்தியா நான் எடுத்துக்கூடாதா இருந்து, கண்டிப்பா நான் நிறைய பேர் சொல்றது பாத்திருக்கேனே, நான் சும்மா பிள்ளைங்க பாருங்களேன், இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில எப்படின்னா, பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விரும்புனாங்க, அப்பா வந்து வேண்டாம் இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா போகுது அதுல வந்துருன்னு சொன்னாங்க. இவங்க எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சா கூட நிறைய பேர் ஐடியில் தான் வந்துருவாங்க, நெட்ஒர்க்கிங்ல வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க, எனக்கு அன்னைக்கு மெக்கானிக்கல் பிடிச்சு நீங்க விடலையே. ஆனா அப்பா சொல்றதுக்கு நியாயம் தான், ஏன்னா அந்த டைம்ல அவங்க அந்த மார்க்கெட் மெக்கானிக்கல் எல்லாம் அவங்க சொன்னாங்க. பட் ரெண்டு சைடு நியாயம் தான், பட் அட் த ஹோல் அந்த பர்சனல் லெவல்ல பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை விட்டுருந்தனா இது எப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா. பிளஸ் பிடிச்சது படிச்சா அவங்க நிறைய ஃபோக்கஸ் கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், நம்ம வந்துட்டு குழந்தைங்களை கைட் பண்ணலாம் எல்லாம் சரிதான், ஆனால் இடையில இப்போ மொபைல்னு ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, குழந்தைங்களையும் சரி ஃபேமிலிஸே நிறைய அது தொந்தரவுகள் படுத்தி கொண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை முழுசா அதுல இருந்து தள்ளி வைக்க முடியாது, அவங்களுக்கே அதோட தேவைகளும் இருக்கா, ஸோ அவாய்ட் பண்ணவும் முடியாது, அதே நேரத்தில் நம்ம அதை கம்ஃபர்டபுளா அதை கொடுத்துட்டு இருக்கவும் முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல என்ன நீங்க என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்றீங்க மேம்?
0: நானும் ஆஸ் அ பேரண்ட் இப்போ நானும் படிச்சுட்டே தான் இருக்கேன் அவங்க கூட. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து அவங்க பிறந்ததுலேருந்து மொபைல் பார்க்குறாங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ட அந்த காலத்தில் மொபைல் இல்லைன்னு சொன்னால் அவங்க இமேஜின் கூட பண்ண மாட்டேன், இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மையானு அப்படி கேட்குறாங்க. ஆனால் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் குழந்தைகிட்ட கொடுக்கலாமா நம்ம, இல்லை எல்லாமே கொடுக்கக்கூடாது, ஒரு கேள்வி. சில ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட வைக்கணும், சிலது குழந்தைங்கக்கிட்ட அவங்க ஃப்ரீடமும் கொடுக்கணும். ஆனால் பட் ஒரு இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து படிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, தேவையில்லை. நிறைய விளையாட விடலாம் அவங்கள, சின்ன பிள்ளையிலேயே அந்த மியூசிக், டான்ஸ், அப்புறம் செஸ், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸ்விம்மிங், இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, அதெல்லாம் இன்வால்வ் பண்ணால் முடிஞ்சிடும். அவங்க டைம் பாருங்க, ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, இந்த ஆக்டிவிட்டீஸை விட்டாவே அவங்க ரொம்ப டயர்டாகி தூங்கிடுவாங்க, நெக்ஸ்ட் நாள் எந்திப்பாங்க. வீக்கெண்ட்ஸ் ஆனால் வெளியே போகலாம், சுத்தலாம், இதை மொபைல் தான் வேணும்னு கிடையாது. நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால், பிளஸ் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், ஒன்றும் வேண்டாம், ஒரு பவள மல்லி பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்கள்ட்ட கொடுத்தனா அழகாக அவங்க கோர்த்து கோர்த்து விளையாடுவாங்க, சின்ன சின்ன விஷயம் ஆகட்டுமே. அப்போ நம்ம வேலையும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சி, நமக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், குழந்தைங்களும் சந்தோஷமா அது பண்ணுவாங்க. நம்ம பண்ற வேலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனா ஃபியூச்சர்ல கூட அவங்களுக்கும் வீடு மேனேஜ் பண்ணது ஈஸியா இருக்கும், பேர்டனா இருக்காது இல்லையா. நமக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாகும், பிளஸ் நம்ம அவங்க கூட இனி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களும் நம்ம கூட வேலை, சின்ன சின்ன வேலை பெருசா சொல்லல, பண்ணும்போது அவங்க நம்ம கூட அட்டாச்சா இருப்பாங்க, பேசி பேசி பண்ணலாம். ஆனா குழந்தைங்கள்ட்ட எப்பயுமே ஸ்கூல்ல போயிட்டு வந்து என்ன ஸ்கூல்ல சொன்னாங்க கேட்கணும் கண்டிப்பா. ஏன்னா சில பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க ஸ்கூல்ல இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரூடா இருந்தாங்களா நல்லா இருந்தாங்களா, அப்படி கேட்கும்போது அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு தெரியும் அவங்க என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு. சப்போஸ் ரூடா இருந்தா ஃப்ரெண்ட்னா ஒதுங்கி போப்பா, இல்ல டீச்சர்கிட்ட சொல்லு நீனா ஒன்னும் பண்ணாத, அப்படி இவங்கள்ட்ட பேசும்போது தெரியும் அவங்க லைஃப். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அவங்க லைஃபே அதுதானே. அப்போ எப்பயுமே ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும், குழந்தைங்கள்ட்ட நிறைய பேசணும், அவங்கள்ட்ட நிறைய இருக்கே அவன் நம்ம ஒரு மெயினா வந்து பொறுமை, அப்புறம் ஹியரிங் நிறைய பொறுமையா கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு, நிறைய அவங்களே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: இப்போ குழந்தைங்களை பத்தி, குழந்தைங்களுக்கான விஷயங்கள் பத்தி நிறைய சொன்னீங்க. இப்போ சோசியல் ஒர்க் நீங்க பாக்குறீங்க, அதுல கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு இடம் நம்ம வீடு வந்து கிளீனா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு மெயின்டைன் பண்றோம், ஆனா வந்துட்டு ஒரு பொது இடம் கிளீன் அப்படின்னு வரும்போது அதுல தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல நீங்க கிளீன் பண்ணும்போது எந்தெந்த விஷயத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு பொறுப்பை அவங்க எடுத்துக்கணும் நீங்க எதில் நினைச்சிருக்கீங்களா?
0: ஒன்றும் வேண்டாம் மேம், நம்ம இப்போ வெளியே போகும்போது ஒரு ரேப்பர் பிளாஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக நான் டஸ்ட்பின் இருந்தால் போடுவேன், இல்லை என்னோட பேக்லேயே வச்சிருவேன் சைடில், இப்போ வீட்டில் வந்து கொட்டிப்பேன். ஏன்னா ஒரு சின்ன ரேப்பராக இருந்தால் கூட அங்கே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் தானே. ஒரு கொஞ்சம் மீட்டர்ஸ் நடந்து ஒரு டஸ்ட்பினில் போட்டால் கிளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், பிளஸ் அது அங்கே எங்கேயும் பறந்து போகாது, என்வாயர்மெண்ட்டுக்கும் நல்லது. அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ வந்து பெண்கள் என்னதான் எவ்வளவு துறைகளில் வந்தாலுமே அந்த குடும்பம்னு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பு, அது நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல மறுபடியும் அந்த விஷயம் மட்டும் ரொம்பவே அழுத்தமா தெரிஞ்சது. அது ஒரு பெண்ணோட இயல்பு. அதோட சேர்த்து கண்டிப்பா பெண்கள் அவங்கள கவனிச்சுக்கணும், குடும்பமும் அவங்கள கண்டிப்பா கவனிச்சுக்கணும். இந்த விஷயத்தோட இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேம்.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். ஆமா.

0: நம்மளுடைய சூழல் ரொம்பவே சவாலா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய முயற்சியை நாம தொடங்குவோம். இந்த மாதிரி சிறப்பா நம்மளுடைய முயற்சியை தொடங்கி அதுல போயிட்டே இருக்கும் போது இந்த சூழல் பொறுப்புகளுக்கு மத்தியில சோர்வுன்னு ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு முயற்சியை தொடங்கி அதை செய்யும் போது சோர்வு ஏற்பட்டா அந்த முயற்சியையே கைவிட்டுற கூடாது. சோர்வு வந்தா என்ன பண்ணுவோம், ஓய்வெடுப்போம். நல்லா ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம முயற்சியை கண்டினியூ பண்ணணும். அதுதான் கரெக்டா இருக்கும், அதுதான் வெற்றிக்கான பாதையும் கூட. நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு சிறப்பான விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது, அது குடும்பமா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும், கண்டிப்பா நம்மளால ஆன சப்போர்ட்ட நம்ம கொடுக்கணும். அது நம்மளோட கடமை. அதே நேரத்துல சுத்தி யாரோட சப்போர்ட்டும் இல்ல அப்படின்னு நம்ம காரணம் சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆதரவும் இல்லாம முன்னுக்கு வந்த பலரும் இருக்காங்க, அதுல பெண்களும் இருக்காங்க. நம்ம கூட நிறைய பேரை பத்தி நம்ம நிகழ்ச்சியிலே தெரிஞ்சிட்டு இருக்கோம், சரிதானே? அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: நேத்து தானே வாங்கினே இந்த ஃபேஸ் கிரீமை, எங்கேயோ வச்சுட்டேனே, அதுக்குள்ள இங்க வச்சேன். ஆ, இந்த கிடைச்சிருச்சுல. சரி, கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணி பாப்போம். என்னடா, கொஞ்சம்ல எடுப்போன்னு பார்த்தா நிறைய வந்துடுச்சு. சரி, முகத்துக்கு மட்டும் இல்ல, கையுக்கும் போட்டு பாப்போம்.
0: இது என்னது, முகத்துக்கு இப்படி பூசிட்டு இருக்க?
1: ஆமா, நீ எப்போ வந்த?
0: நீ எதையோ தேடிட்டு இருக்கும் போதே வந்தேன். இவ்வளவு கிரீம் எடுத்து முகத்துல இப்படி பூசிட்டு இருக்க, எனக்கு தெரியாம இத நீ எப்ப வாங்கின?
1: அது ஒண்ணும் இல்ல நிலா, நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ஆன்லைன்ல பாத்தேன். பாத்துக்கோ, இந்த கிரீம் இருந்துச்சா, அதுவும் ரொம்ப சீப்பா வேற இருந்துச்சு. இப்போலாம் நம்ம அழகு பொருள் வாங்கணும்னா எவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியதாட்டு இருக்கு. அதனாலதான் சீப்பா இருக்கே, சரி வாங்கி யூஸ் பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். இந்த பாரு, நேத்துதான் வந்துச்சு. அதே எங்க வச்சேன்னு தேடிட்டு இருந்தேன்.
0: அந்த பாட்டில் எங்க குடு? இது என்ன பாட்டில், இதுல ஒண்ணுமே போடல, ஒரு ஸ்டிக்கர், என்ன ப்ராடக்ட் எதுவுமே இல்ல. இத எப்படி வாங்கின?
1: ஆன்லைன்ல தான் வாங்கினேன். பாட்டில பாரு, அது எவ்வளவு ஸ்டாண்டர்டா குவாலிட்டியா இருக்கு. அப்போ ப்ராடக்ட்டும் குவாலிட்டியா தான் இருக்கும். அதை சுத்தி எதுக்கு ஸ்டிக்கர் தேடிக்கிட்டு இருக்க?
0: பாட்டில்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் போடுவாங்க, பேக்கிங்கும் அப்படிதான். அதுக்காண்டி ப்ராடக்ட் நல்லா இருக்கும் நாமளே நினைச்சுக்கலாமா? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா நீ?
1: இப்ப நீ என்னதான் சொல்ல வர?
0: இதுல எக்ஸ்பயரி டேட் என்னைக்குன்னு தெரியுமா? அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு தெரியுமா?
1: இப்பதானே நீ சொன்ன, அதை சுத்தி ஒண்ணுமே இல்ல, பிளைனா இருக்குன்னு. அப்புறம் அதுல எங்க எக்ஸ்பைரி டேட்டை பாக்குறது, இன்கிரீடியன்ஸ பாக்குறது?
0: என்கிட்ட மட்டும் நல்லா பேசு. இதெல்லாம் நீ ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சியா? இப்படி எதுவுமே இல்லாம அந்த கிரீம் நீ முகத்துல போட்டேன்னு வச்சுக்கியா, அது ஒத்துக்கலன்னா சில நேரம் அரிப்பு, வீக்கம், இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா ஸ்கின்னுக்கு?
1: விலை ரொம்ப கம்மி நிலா, அதான் சரி வாங்கி போடலாம். போட்டு முன்ன பின்ன எதுவும் ஆச்சுனாலும் கடல மாவுதான் நமக்கு இருக்குதே கைவசம், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாமே நினைச்சு வாங்கினே. அதுக்கா இந்த குதி குதிக்கிற?
0: ஏமா சரி, ஸ்கின்னுக்கு ஏதாவது வீட்டுல இருக்கக்கூடியத போட்டுருவ. இந்த மாதிரி முகத்துல தர இல்லாத ப்ராடக்ட் ஏதாவது போடும் போது கண்ணை சுத்தி எல்லாம் கண்டிப்பா நீ போட்டு தேய்ப்ப. அப்படி தேய்க்கும் போது கண்ணுக்கும் அலர்ஜி ஆகி அதுல கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது கூட இப்படித்தான், ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லன்னா அதுவும் ஸ்கின்னுக்கும் பிரச்சனை கண்ணுக்கும் பிரச்சனை. கண்ணுங்கிறது ரொம்ப மென்மையானது, ஒரு சின்ன அலர்ஜி கிடைச்சா கூட அது வந்து ஈஸியா இன்ஃபெக்ட் ஆயிரும்.
1: அதுதான் நிலா, சும்மா நான் எதையும் எடுத்து முகத்துல போடுவேனா? நேத்து நைட்டு ப்ராடக்ட் வந்துச்சா, நான் வந்து அதை எடுத்து கையில அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸ்கின்ல எந்த ஒரு அலர்ஜியுமே இப்ப வரைக்கும் வரல, அதனாலதான் சரி முகத்துல போடலாமேனு போட்டுட்டு இருக்கேன்.
0: அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கையில செக் பண்ணியாவது பாத்தே, அது வரைக்கும் பரவாயில்ல. அழகுங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான், நம்ம அழகாக்கிக்கிறோம் சரிதான், ஆனா அது ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது, நல்லா பாத்துக்கோ. அதனால இந்த குறைவான விலை, சீக்கிரமா நல்ல முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்பி ஆர்டர் போட்டு ஏமாந்துடாத. சம்டைம்ஸ் ஒரு நாள்ல அது அலர்ஜியா இருக்கு, அது ரெண்டு நாள் போகும்போது தான் அதுக்கு ரிசல்ட்டே தெரியும். அதனால எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அதோட எக்ஸ்பைரி டேட்டு, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்காங்க, அது அனுமதிக்கப்பட்ட ப்ராடக்டா, இந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்ன ப்ராடக்டா இருந்தாலும் யூஸ் பண்ணணும். ஏன்னா அழகு முக்கியம் தான், ஆனா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மனசுல வச்சுக்கத.
1: சப்பா, எவ்வளவு பெரிய அட்வைஸ் கொடுத்துட்டா. சரி, நான் வாங்கின ப்ராடக்ட நீயே வச்சுக்க, நான் வீட்டுக்குள்ள இருக்க கடலை மாவை போய் போட்டுக்கிறேன்.
0: ரொம்ப சலிச்சுக்காதமாவா, நல்லதுக்கு தான் சொன்னேன், உன் அழகு மேல இருக்க அக்கறையில தான் சொன்னேன்.
1: நீ சொன்னதும் சரிதான், அழகுக்காக ஆபத்தை வாங்க கூடாது, அவ்வளவுதான்
0: கரெக்ட்.

எந்த ஒரு முயற்சிக்கும் அந்த வெற்றியை நோக்கிய வாய்ப்புகளை தேடி அறியறதும் ரொம்ப முக்கியம். என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டு பாசிபிளா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம எவ்வளவு நம்மளுடைய முயற்சியையும் பங்கீடையும் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். நம்மள நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறது அப்படிங்கறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதே அளவுக்கு இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்மோட பங்கீடை செலுத்த

0: தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்மோட பங்கீட செலுத்துறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம்தான். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
1: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் மேஜர் அபிலாஷா ஃபராக் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஹரியானாவில ஒரு ராணுவ குடும்பத்துல பிறந்த அபிலாஷா சின்ன வயசுல இருந்தே ராணுவ வாழ்க்கையால ஈர்க்கப்பட்டாருங்க. அதுக்கப்புறமா டெல்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல தன்னுடைய கல்வியை முடிச்சதுக்கு அப்புறமா சென்னை ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில பயிற்சியும் பெற்றார். 2018 இந்திய ராணுவத்தின் ஏர் டிஃபென்ஸ் கார்ப்ஸ்ல அதிகாரியாவும் இணைஞ்சாங்க. அதுக்கப்புறமா இந்திய ராணுவத்தின் முதல் பெண் காம்பாக்ட் ஹெலிகாப்டர் பைலட் அப்படிங்கிற வரலாற்று சாதனையும் படைச்சாங்க. ஆனா அவங்களோட சாதனை ஒரு ஹெலிகாப்டரை இயக்கியதோட முடிஞ்சு போகலங்க. 2025 இருந்து லெபனானில் செயல்பட்டு வந்த ஐக்கிய நாடுகள் சபையின் யூனிஃபில் அமைப்புல இந்திய படைப்பிரிவின் என்கேஜ்மெண்ட் டீம் கமாண்டர் மற்றும் ஜெண்டர் ஃபோக்கல் பாயிண்டாக இவங்க வேலை பார்த்திருக்காங்க. அங்க போர் அப்புறமா பொருளாதார சிரமங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளின் வாழ்க்கைய மேம்படுத்துற வேலைகள்ல இவங்க ஈடுபட்டாங்க. தொழில் பயிற்சி, கல்வி, மருத்துவ உதவி மாதிரியான திட்டங்கள் மூலமா 5000 மேற்பட்ட பெண்கள் அப்புறம் சிறுமிகளுக்கு இவங்க உதவி செஞ்சிருக்காங்க. வெறும் 6 539 ஜெண்டர் ஃபோக்கஸ்ட் ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. பெண்களுக்கான தொழில் பயிற்சிகள் மூலமா பலர் தங்களுடைய சொந்த வருமானத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் அவங்களுக்கு இவங்க கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, பாலின அடிப்படையிலான வன்முறை எதிர்கொள்ளும் பெண்கள் பாதுகாப்பான உதவி பெறுவதற்காக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு புதிய முயற்சியை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்களாம். இந்த அர்ப்பணிப்புக்காக 2026 June 5 அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அவருக்கு 2025 மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இவங்களை பாராட்டி பெண்களுக்கும் அவர் பணியாற்றும் சக ஊழியர்களுக்கும் ஒரு முன்மாதிரி அப்படின்னு பெருமையா பேசி குறிப்பிட்டிருக்காரு. அபிலாஷா ஃபராக் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? வாய்ப்பு கிடைச்சா பெண்கள் சாதிப்பாங்க அப்படிங்கறது மட்டும் இல்லங்க, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ளவும் பெண்களால முடியும். இவங்க தன்னுடைய வாழ்க்கையில தடைகளை பார்த்து பின்வாங்கல, தடைகளையே தன்னுடைய அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாற்றியிருக்காங்க.
0: நம்மளுடைய இலக்கு, அந்த வெற்றி, அந்த சாதனை எங்கோ ஒரு தூரத்துல அல்லது பக்கத்துல ஒரு புள்ளியா இருக்கு. அதை நோக்கி வேகமா பயணிச்சுட்டே இருக்கும், இதை பத்தியுமே யோசிக்காம. ஆனா போன காலம்ங்கிறது திரும்பி வராது இல்லையா? அந்த இலக்கை நம்ம எப்போ ரீச் ஆவோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த பயணத்துல நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படிங்கறது ஓரளவுக்கு தெரியும். அதை சுத்தி என்னென்ன மகிழ்ச்சிகள், என்னென்ன சந்தோஷமான தருணங்கள், அழகான நினைவுகளை உருவாக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த இடத்துல அந்த மகிழ்ச்சிகளையும் தவற விட்டுறக்கூடாது, நல்ல நினைவுகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தி வைக்கணும். ஏன்னா சுகமான நினைவுகளும் ஒரு டைம்ல நம்ம அசை போடுறதுக்கு அழகான பொக்கிஷங்களா நம்ம கிட்ட இருக்கும். அதனால வெற்றிங்கிற இலக்கு நோக்கிய முயற்சிங்கிற பயணம் முக்கியம். அந்த பயணத்துல நல்ல தருணங்களை கைவிடாம இருக்கிறதும் அதே நேரத்துல நல்ல நினைவுகளை சேமிக்கிறதும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம். கரெக்ட் தானே?

0: இத்துடன் நிறைவு பெற்றது பூவையர் பூங்கா.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ் இன் எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் இன் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், EMI அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
4: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: பெஸ்பா ஏப்ரல்லா இருசக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
4: உடனடி டெலிவரி
5: அப் டு 15,000 ரூபாய் வரை.

0: கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
0: சூர்யா டூர்ஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: டஜி மார்டின் சுதந்திர தின கொண்டாட்டம். 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் கிச்சன் அப்ளைன்சஸ் நான் ஸ்டிக் குக்வேர்ஸ்க்கு 80% சிறப்பு தள்ளுபடி. மேலும் பிரஸ்டீஜ் பிராண்ட்களுக்கு அப் டு 60% ஆஃபர். இச்சலுகை August 14, 15, 16 மூன்று தினங்கள் வரை மட்டுமே. டஜி மார்ட், ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில், பேலஸ் ரோட், தக்கலை.
5: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
6: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330666.
10: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
11: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
12: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
13: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
10: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
14: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
15: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
16: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
17: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
16: எப்படி தெரியும்?
17: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
18: சரி சரி சரி சரி சரி சரி,
19: தட்ஸ் ரைட்.
18: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
3: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
2: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
3: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005004.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101, தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம்

0: இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் என் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி, இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்றென்றும் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன்மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் என்றும் முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10,185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்கவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களுக்கு 507 கோடியே 92 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக

0: கூடுதலாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக் கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும் பீச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 14ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று இந்த தூய்மை பணி முடிவடையுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்கா பிரவுன்ஸ் பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கல்யாணா புனாச்சா, ஈக்வடார் ஆன்சலான் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. UGC நெட் தேர்விற்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசையில் சிவப்பதிகாரம் திரைப்பட பாடல்.
1: ஆடாத வண்டியிலே அதிரா

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

2:15 குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரையிசை. மணமகள் கோலத்தில் தன்னை காண்கிறாள் இவள். தன் காதல் துணையின் கரம் பற்றும் நாள்தான் என்றோ, ஆயினும் இன்று காணும் கனவில்தான் எத்துணை சுகம். ஒலிக்கவிருக்கும் பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து, KS சித்ரா குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியப்பம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400 4400 6.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: காதல் கொண்டு கனவை மனதின் ஆழத்தில் வேரூன்றியாகிவிட்டது. கண்ணே, காதலன் உனக்கு இசைக்கும் இந்த இன்பத்தாலாட்டு இதோ ஒலுக்கவிருக்கும் பாடல், 3rd பிறை திரைப்படத்தில் இருந்து.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356. இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: உன் கைப்பிடித்து நடக்க ஆசை, உன் கண்களுக்குள் தொலைந்து போக ஆசை, உன்னோடு வாழ ஆசை, இத்துணை ஆசைகளும் நிறைவேறுவதுதான் என்றோ காத்திருக்கிறேன். ஒலிக்கவிருக்கும் பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் சங்கர் மகாதேவன், சுஜாதா, வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நேரம் 2:35. நினைவு முழுவதும் நீக்கமர நீயே நிறைந்து விட்டாய். உன்னை ஒழிய வேறெல்லாம் மனதிலிருந்து காணாமல் போன மாயம்தான் என்ன. வலிக்கவிருக்கும் பாடல் 7G Rainbow காலனி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் ஸ்ரேயா கோஷன், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: சென்னை திருநெல்வேலி
1: டஜி மார்டன் சுதந்திர தின கொண்டாட்டம். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் கிச்சன் அப்ளைன்சஸ், நான் ஸ்டிக் குக்வேர்ஸ்க்கு 80% சிறப்பு தள்ளுபடி, மேலும் பிரஸ்டீஜ் பிராண்ட்களுக்கு அப் டு 60% ஆஃபர். இச்சலுகை August 14, 15, 16 மூன்று தினங்கள் வரை மட்டுமே. டஜி மார்ட், ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில், பேலஸ் ரோட், தக்கலை.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
4: யார் அவள்? அசைந்து வரும் தேரோ, ஓடுகின்ற மலரோ, பாய்கின்ற நதியோ, வீசுகின்ற தென்றலோ தெரியவில்லை. ஒலிக்கவிருக்கும் பாடல் வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன் இசையில்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: அவள் ஞாபகம் அதுதான் என்னுள் என்னவெல்லாம் செய்கின்றது. மூச்சு முதல் பேச்சு வரை இந்த ஞாபகம் செய்யும் செயல்தான் என்ன. ஒலிக்கவிருக்கும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து, சுஜாதா குரலில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரைஎஸ்ஐ. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் 4 சென்டிமீட்டர், இளையான்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், ஹாரிசான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கரம்பக்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், கூடலூர் பஜார், மேல்கூடலூர், குடுமியான்மலை, சந்தியூர், தேவாலா, பொன்னமராவதி, கிளன்மார்கன், வால்பாறை, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை

0: 11.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியன்று நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 வரை, திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டர் வரை வேகம் எடுக்கக்கூடும்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்து சேர்ந்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை வரவேற்றனர். இஸ்ரேலுடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

0: ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 3:02. ஆரம்பமாயாச்சு இன்றைய தேநீர் நேரம். இன்னைக்கு தேநீர் நேரத்துல என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து அங்க போக பிடிக்கும், இந்த இடத்த பார்க்க பிடிக்கும், இந்த இடத்தோட இயற்கை காட்சிகள் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச ரம்யமான ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த இடம்தான், ஆனா அது எங்கன்னா உங்களுடைய வீட்டில். உங்களுடைய வீட்டில் நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப அமைதி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க, எப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, அங்கேயே இருக்கணும்னு விரும்புவீங்க, அந்த இடம் என்ன அப்படிங்கிறத நீங்க எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, முன்னிணைப்பாக 04652. தங்களுக்கு பிடித்த இடம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நேயர்கள் வரிசையா வந்துட்டு இருக்காங்க. முதல் நேயர் வணக்கம். வணக்கம், பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம்
2: மேடம்.
3: இப்படிப்பட்ட ரேடியோ கேக்குறதும் ரேடியோ செய்தி அனுப்புறது எல்லா காரியம் அதான் செய்யறேன். வாசிப்பு எல்லாம் அங்க வச்சுதான். அறிவு புத்தகமான ஒரு இடம் வந்து எனக்கு வந்து என்னுடைய
2: நிச்சயமா அருமையா சொன்னீங்க, இணைந்ததற்கு நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்டவேணிது சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
2: ரொம்ப நலமா இருக்கிறேன், சொல்லுங்க சார்.
4: மேம், எனக்கு என்னுடைய வீட்டுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோட்டம் தான் மேம்.
2: தோட்டம்.
4: ஏன்னா எங்க வீடு வந்து இன்டெலிஜென்ட் ஹோம். பாத்தீங்கன்னா வாழை மரம் இருக்கு, அதுக்கப்புறமா துளசி மரம் இருக்கு, நந்தியாவட்டம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. எல்லா வகையான மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு போய் அதுக்கு கீழே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரணும்னு கேக்குதா மேம்?
2: கேக்குதுங்க சார், சொல்லுங்க.
4: அதாவது அந்த மரத்துக்கு கீழே நம்ம உட்காந்து உழைப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மனசுக்கு அவ்வளவு ஒரு ரம்யமா இருக்கு மேம். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்க் எந்த அளவுக்கு அடர்ந்த இது மாதிரி இருக்கும், அதே மாதிரி

0: வீடுமே சின்னடி பக்கம் நாங்க ஒதுக்கி அங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம்.
1: அவ்வளவு மரங்கள் வச்சிருக்கீங்களா?
0: என்ன
1: அவ்வளவு மரங்கள் வச்சிருக்கீங்களா?
0: நிறைய வகையான மரங்கள் அப்படிங்கறது இருக்கு. அம்மா கூட அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்களாம் அந்த இடத்துக்கு வந்து சூப்பரா விளையாடுவாங்க. அதையே நான் பார்த்து ரசிப்பேன். எல்லாத்தோட அந்த கார்டனுக்கு உட்காந்து டைம் போறதே தெரியாது மேம். அதனால நிறைய வகையான மரங்கள் எல்லாம் வளர்க்கறதுனால ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்றேன் மேம்.
1: அருமையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ. வணக்கம்.
2: தேவையான பிடித்த அறைதான். எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து ரீடிங் ரூம் வந்து ஒரு பெரிய மேசை போட்டிருப்போம். அந்த மேசை வந்து 2-in-1 இருக்கும். அயன் பண்றதுக்கு, துணி மடிக்கிறதுக்கு அதை வச்சிருக்கோம். அப்புறம் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அந்த மேசையை தான் நான் பயன்படுத்துறேன்.
1: அதுக்கு என்ன பேர் சொல்லீங்க ஐயா?
2: கலைமகளுடைய கலாச்சாரம் அங்கதான் இருக்கிறது.
1: நிச்சயமா
2: வந்து அந்த நீங்க சொன்ன ஹலோ
1: கேக்குதுங்க சொல்லுங்க.
2: அந்த அறையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது அங்கதான் என்னுடைய அப்புறம் நான் ரொம்ப விரும்புறேன். அப்புறம் வந்து எப்பவுமே அந்த அறைய வந்து நீட்டா
1: வச்சுக்குவேன்.
2: ஏன்னா வந்து நீ ஆரம்பத்திலேயே சொன்னே அரசுகளோட கடாட்சம் அங்க நிறைய இருக்கிறதுன்னு. ஆமா, அதனாலே வந்து நான் வந்து எனக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப பிரியம். அப்புறம் வந்து நம்முடைய கலைமகள் கலாச்சாரத்துல வந்து நம்முடைய வானொலி பற்றும் அதுலதான் இருக்கிறது. ஆமா, அதுவே எனக்கு முக்கியமான ஒன்று
1: தானே.
2: கண் துயிலும் நேரத்தில் மட்டும்தானே அதை நான் கேட்பதில்லை. மற்றபடி அது ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் என்ன வேலை செய்தாலும் எந்த இதுல இருந்தாலும் இந்த அறையில தான் என்னுடைய நினைவுகள் இருக்கும். என்னுடைய மெமரியில் வந்து நீங்க சொல்றது கேட்கறது எல்லாம் மனித ஏறிங்கதான் இருக்கிறோம். அதனால நான் வந்து நீங்க சொன்ன அந்த தலைப்புக்கு ஏற்றது நான் விரும்பும் அறை வந்து எங்கள் வீட்டில் உள்ள அதாவது ரீடிங்
1: வாசிக்கின்ற வாசிப்பு அறை அப்படிதானே? அருமை சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன திரைப்பட பாடல், ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்துல இருந்து வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: இப்ப நம்ம ஷிபா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: ஷிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் ஷிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: நேரம் 3:15. தேனியர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண செங்கலும் சிமெண்டும் வச்சு கட்டின ஒரு கட்டிடம் இல்லை. அதையும் தாண்டி அது வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி. எதையெல்லாம் சேமிச்சு வைக்கும்னா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய உறவுகள், நமக்கு அந்த பாதுகாப்பு, இதெல்லாத்தையுமே தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் நம்முடைய வீடு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு கேட்கும்போது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தோணினாலுமே அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு மனதிற்கு அமைதியையும் ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட் ஸோனாக அந்த ஒரு இடம் வந்து நிறைய நபர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விருப்பங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு விஷயமா பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி நேயர்கள் அவங்களுக்கு எந்தெந்த இடம்

0: பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப நல்லமா இருக்கேன், நீங்க நல்லமா இருக்கீங்களா ஐயா?
1: சொல்லுங்க சார். அதாவது எங்க வீட்டுல தனி பயன் ஒரு பிரத்யேக அறை வச்சிருக்கேன். அந்த அறையில இருந்துக்கிற மன அமைதி முறை கிடைக்கும், நல்ல சிந்தனை உருவாகும். தனிப்பட்ட செயல்களுக்கு அந்த அறைய பயன்படுத்துவேன். வீட்டுல சூழ்நிலை அமைதியும் நல்ல நினைவுகளை உண்டு பண்ணும், மன அழுத்தம் குறையும். அதனால தனி ரூம்ல இருக்கிறனால மன. ரெண்டாவது இதுல வந்து ரேடியோ இருக்கு, டேப் ரெக்கார்டர் இருக்கு, டிவிடி பிளேயர் இருக்கு, தேவைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஒரு டேபிள், ஒரு டேபிள்ல வந்து புக்ஸ் நிறைய இருக்கு. ரேடியோல கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டு முக்கியமான நிகழ்ச்சிகளை அந்த உடனே எழுதக்கூடிய ஒரு வசதி பண்ணியிருக்கேன். ரிலேட்டிவ் வந்தாலும் அவங்கள்ட்ட நல்லா பேசி அவங்களுக்கு தேவையான காலில் வந்தால் டீயெல்லாம் கொடுக்குற பக்கத்தில் அடுக்கலை இருக்கு. இந்த மாதிரிலாம் செய்திருக்கேன். நான் முன்ன நிம்மதியா இருக்கேன், வேற ஒரு கஷ்டம் இல்லை. ரெண்டாவது நான் தியானம் செய்யறேன், காலில் இறை வணக்கம் செய்யறேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை கொடுங்க நம்புறேன். மேடம்,
0: இப்போ இந்த அறை உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான அறை இல்லைங்களா?
1: ஆமாவா, இப்போ இங்கே இருப்பேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம் உங்களுக்கு.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: எனக்கும் தேர்ந்தெடுப்பு இடம் என்னன்னா, இது கண் பார்வை மறந்தான் தந்தான் ஒரு அழகான கூட, அந்த கலை கூட அழகான தலைப்பு எல்லாம் உருவாக்கி வந்துகிட்டே இருக்கிறேன். அதே நேரத்தில் செவ்வாய் மன்னி முத்தமிழ் வைத்து ஒரு அன்பு தமிழ் தலைவருக்கு என்னுடைய கற்பனை என்பது சாதாரண தலைவன். அதாவது நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு கற்பனையெல்லாம் உருவாக்கி அவருக்கு தலைப்படும் அந்த கலைக்கடை உண்மையில என்னுடைய பேருக்கும் நான் போகிற அமைப்புகளுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது சொல்லிக் கொண்டு
3: உற்சாகமான
0: பிற்பகல் வணக்கங்களையா சொல்லுங்க.
3: பொதுவாகவே ஒவ்வொரு இல்லங்கள்லயும் ஒவ்வொரு இடங்கள் எல்லாத்துக்குமே பிடித்தமான இடங்களா இருக்கு. அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் இல்லத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சிறப்பான இடம், நான் வந்து இந்த பிரேயர் பண்ற ஒரு தனி ரூம் உண்டு. அந்த ரூம்ல தானே எனக்கு அமைதி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த அந்த ரூமுக்குள்ள உட்காந்து உண்டு பண்ணா நம்முடைய மனசுல கவலைகளே இருக்காது, கவலைகளே நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்பமான இடமாட்ட அதை கருதி வச்சிட்டு காலை சாயங்காலம் இரவு எல்லாம் தொழுகை நடத்துற இடத்துலதான் நான் அநேகமா அது வீட்டில் ரொம்ப இயற்கையான இடம். ஒவ்வொரு வீடுகளிலும் பூஜை அறைகள் அது இது இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு அமைதி ஒரு பிடித்த இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அமைதியான இடம், மனசுக்கு நிம்மதியான இடம், அந்த தொழுகை நடத்துற அந்த ஒரு இடம் தான்
0: என்னை
3: பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான இடமா அந்த இடத்துல தான் இதுவரையும் தேர்ந்தெடுத்து இப்ப கூட நான் அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அமைதியான இடம், ஒரு நிம்மதியான ஒரு இடம்னு சொல்லணும். அது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு அங்க போன உடனே நல்ல மனமா இருக்கும் அந்த ரூமுக்குள்ள. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இறைவனை வணங்குற இடம் தூய்மையாகவும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடத்துல நல்ல ஒரு சுத்தமா இருக்கும், நல்ல ஒரு

0: அந்த ரூம் ஸ்ப்ரேலாம் அடிக்கிறதுனால அந்த ரூம் பூட்டி இருக்கிறதுனால அந்த ரூம் வந்து திறந்த உடனே ஒரு மன அடிக்கும், ரொம்ப அமைதியான எண்ணங்கள், நல்ல ஒரு நிம்மதியான எண்கள், எந்த விதமான எண்களும் வராதுமா. இந்த மாதிரி ஒரு இடம் குறிப்பிட்ட இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து குமரி பண்பலைக்கு தலைப்ப வச்சு சகோதரிக்கு குமரி பண்பலைக்கு நன்றி நீங்க இடைபெறுகிறமா. நன்றியம்மா. நன்றி
1: நன்றி நன்றிங்க சார். வணக்கம்.
2: வணக்கமா.
1: ஆ சொல்லுங்க. வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: எந்த ஒரு கல்யாண பத்திரிகை வந்தாலும் படத்தை எல்லாம் வெட்டி வெட்டி பூஜை ரூம் கடவுளை ஒட்டுவோம். எனக்கு அது ஒரு திருப்தி மாதிரி இருக்குமா. அதான் மேரேஜ் முடிஞ்ச கூட கட் பண்ணுவேன். அது மேரேஜ் முடிஞ்சா அது ஒரு சந்தோஷமா மனசுக்கு ஒரு திருப்தி மாதிரி இருக்குமா. அதே மாதிரி தமிழ் கட்டிலும் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் அது அங்கத்துக்கு சிங்கத்துக்கு வச்சா நல்லா இருக்குமா அப்படி வச்சா அது ரெண்டு இடமும் ரொம்ப பிடிக்குமா. எனக்கு
1: நன்றிங்கம்மா.
3: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
7: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு விருப்பமான இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தலைப்பில் பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நேர்களிடம் பேசலாம். வணக்கம். இனிய மதிய வணக்கங்கள் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: மதுரை மாவட்டம் மணிநகரம்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
8: எனக்கு பிடிச்ச அறை வந்து வானொலி அறை.
1: வானொலி அறைனே ஒண்ணு வச்சிருக்கீங்களா நீங்க?
8: ஆமா, வீட்ல வந்து 350க்கு மேலான வானொலி பேட்டரி, பழைய வானொலி ரேடியோக்கள், ரெக்கார்டுகள் அந்த மாதிரி எல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கேன்.
1: சேகரிச்சு வச்சிருக்கா? அருமை. ஆ சொல்லுங்க.
8: அந்த வானொலி அறையில வந்து என்னுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்
1: கேட்பேன்,
8: பழைய பாடல்கள் எல்லாம் அந்த ரெக்கார்ட்ல போட்டு கேட்பேன். அதை நூல்கள் வந்து அந்த நூல்கள் பாடல் கேட்பேன்.

0: சொல்லுங்கய்யா.
1: அதான் அந்த நூல்கள்லாம் எடுத்து பாட்டு கேட்டுட்டே படிச்சுட்டே இருப்பேன்.
0: பாட்டு கேட்டுட்டே படிக்கிறது தான்.
1: ஆமா ஆமா.
0: அப்ப அந்த வானொலி அறை உங்களுக்கு ரொம்ப எப்பவுமே நீங்க இருக்கணும், அங்கே இருக்கணும்னு விரும்புற ஒரு இடம் இல்லையா?
1: நான் வந்து ஒரு ஹாம் ரேடியோ ஆபரேட்டர், ஹாம் ரேடியோ வீட்டுல வச்சிருக்கேன், லைசன்ஸ் எடுத்திருக்கேன்.
0: ஓ சரி சரி.
1: அந்த பேரிடர் காலங்கள்ல அந்த ஹாம் ரேடியோ ஆபரேட் பண்ணிருக்கேன்,
0: ஓ
1: அதுவும் அந்த வானொலி அறையில தான் இருக்கு.
0: வானொலி அறையில வச்சிருக்கீங்க, நன்றிங்க, அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: வில்லுக்குறி தவிடை கோடை கண்ணன்.
0: சொல்லுங்க
2: மேடம். எனக்கு பிடித்த அறை வந்து பூஜை அறை. அதுக்கு பிறகு வந்து யோகா பண்றதுக்கு வந்து தனி அறை வச்சிருக்கோம்.
0: அப்படியா?
2: ஆமா, யோகா வந்து காலையில ஒரு அரை மணி நேரம் அந்த யோகா செய்தா நம்ம வந்து உடம்புல வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இப்ப நம்ம வானொலியிலையும் யோகா பத்தி எல்லா கருத்துக்களையும் கூறினார்கள், அதேபடி நம்ம வந்து பின்பற்றி வருகிறோம். அதுக்கு பிறகு பூஜை ரூம், அதுல அரை மணி நேரம் தியானம், இதான் ரெண்டு ரூம் பிடித்த பிடித்த ரூம் மேடம்.
0: ரெண்டு பிடித்த இடம் இல்லையா?
2: ஆமா, யோகா ஒண்ணு ரூம்,
0: பூஜை ரூம்,
2: மனசுக்கு அமைதியான ரூம், ரெண்டும் நல்லபடியா பராமரிச்சுட்டு வரோம்.
0: பராமரிச்சுட்டு வரீங்க, அருமையா சொன்னீங்க, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம் சந்திப்பு திரைப்பட பாடலுக்கு பின்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
2: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
4: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. Oh lovely, well done. பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
5: RBI சொல்கிறது,
6: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
7: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: ஒரு வீட்டில் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஆடம்பரமாக நிறைய பொருட்கள் வச்சு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு மூலையாக இருந்தாலும் கூட மனதிற்கு இவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி அந்த இடம் கொடுக்குதோ அதுவே அவங்களுக்கு விருப்பமான ஒரு இடமா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டோட ஹால் இல்லைன்னா வரவேற்பறை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து உட்கார்ந்து பேசி சிரிச்சு விளையாடி அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் வந்து ஒரு வீட்டுடைய ஹால் இல்லைன்னா வரவேற்பறையாக இருக்கும். அதனால ஒரு சிலருக்கு அந்த வரவேற்பு அறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு பால்கனி பிடிக்கும். வெளி உலகத்தை அப்படின்னு நின்றுட்டு ஒரு கப் காஃபியோட நின்று அந்த உலகத்தை பார்க்கும்போது அது கொடுக்குற நமக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், யோசிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒரே செகண்டில் காணாமல் போன மாதிரியான உணர்வை வந்து பால்கனி கொடுக்கலாம். தோட்டக்கலை அதே மாதிரி ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு நம்ம நட்டு வளர்த்து அது குட்டியாக இருந்ததுலேருந்தே இவ்வளோ பெரிய மரமாக இருக்கிறது வர பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தத்தையும் மனசு அந்த மனசுக்கு ஒரு திருப்தியையும் வந்து இந்த தோட்டம், வீட்டு தோட்டம், மாடித்தோட்டம் வைத்திருக்கிறவங்களால கட்டாயம் ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு இடமா இருக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பமான இடம் இருக்கும்போது நேயர்களுக்கு என்ன விருப்பமான இடம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
9: எங்க வீட்டுல வந்து மொத்தம் வந்து 4 ரூம் இருக்கு.
8: வணக்கம். வணக்கம்.
10: போடி நேயர்களால் பாராட்டு பெற்ற எங்கள் பாராட்டுக்குரிய உற்சாகமான அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்மா.
8: உற்சாகமான மாலை வணக்கங்களையா? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
10: நம்ம பட்டசாலையில இருந்து ஆனந்தராஜ்மா.
8: சொல்லுங்க.
10: எனக்கு 2 இடம். ஒன்னு வந்து ஃப்ரெண்டு கால் பத்திடுங்க. அதுல என்னன்னா நான் நிறைய விளையாட்டு போட்டியில சேர்ந்து பிரேஸுகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த பிரேஸ பார்த்த உடனே அடுத்த கட்டம்

0: அடுக்கி வைக்கிறதும் உறவினர்கள் எல்லாம் வந்து பாக்கும்போது இல்லீங்களா?
1: அடுத்த எங்க போட்டி இருக்கு என்ன அது அந்த இதுல அப்படி போயிட்டே இருக்கும். என்ன ஒண்ணு வந்து
0: என்னன்னா
1: மொட்டை மாடிமா, மொட்டை மாடியில பூச்சி எடுத்துகள் இருக்குது. அந்த பூச்செடியோட பூச்செடியோட பேசுவேன். பேசும்போது என்னன்னா ஒரு கற்பனை கவிதை வரிகள் எல்லாம் வந்துடும். ஆமா உண்மையிலாமா, இப்ப வர ஒரு மூணு நாளில ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், அது ரெண்டு மூணு லைன் சொல்லட்டா?
0: சொல்லுங்க, நிச்சயமா கேட்கலாமே.
1: அம்மா நீ எந்த தலத்துல, அம்மா நீ பஞ்சு மட்டை, என்னை உன் நடுவில் படுத்த வைத்து நீ தரையில் படுத்தாய். அம்மா நீ பாடகி, எனக்கு வீர தாளாட்டு பாடி என்னை கவிஞன் ஆக்கினாள். அம்மா நீ முதல் என் ஆசிரியர், எனக்கு நல்லொழுக்கத்தை கற்று தந்தார். அம்மா நீ தாய்நாடு, நான் அதில் தேசிய கொடி. அம்மா நீ ஆலமரம், நான் அதில் ஒரு விழுது. அம்மா நீ வண்ணத்து பூச்சி, நான் அதில் வண்ணங்கள். அம்மா நீ சுட்டெரிக்கும் வெயில் அல்ல, என் கூடவே வரும் நிழல். அம்மா நீ அமுதர் துறவி, எனக்கு சோறுவட்டி நீ பட்டினியில் இருந்தாய். அம்மா நீ கண்ணாடி, என் முகம் பார்த்து நீ வாழ்ந்தாய். அப்படி என்ன வரிசையா நல்லா இருக்குமா? இதெல்லாம் மாடி மொட்டை மாடியில போகும்போதுதான் எனக்கு அந்த கவிதை, அந்த
0: இந்த மாதிரியான சிந்தனைகள் இல்லையா? கவிதை அருமையா சொன்னீங்கயா, நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசலாம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: பென்சிலி கர்ணதா சூரப்பள்ளம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்கம்மா.
2: எனக்கு பிடிச்ச இடம் எங்க வீட்டுக்கு வெளியே, அதாவது கன்னி முக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கன்னி மூலை, ஒரு வீட்டோட கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம். அந்த இடத்துல ஒரு 40 அடி நீளத்துக்கு வரிசையா செடி வச்சுட்டு
0: இருக்கேன்.
2: நிறைய செடிகள் இருக்கு, மருத்துவ செடிகளும் இருக்கு, அழகு செடிகளும் இருக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ஒரு இதம், ஒரு இதம் மனசுக்குள்ள ஒரு ரிதம்
0: ஓடும். இதம்
2: ரொம்ப அமைதியா அது. அந்த இடமே எங்க வீடு தனியா இருக்கிறதுனால முன்னாடி ரோடு, பின்னாடி அமைதியான தோப்பு. அப்ப அது எங்களுக்கு கன்னி முக்குன்னு வர்றது பின்னாடிதான் வரும். அந்த இடம் ரொம்ப அமைதியா, ரொம்ப அழகா. காலையில ஒரு கப் டீ எடுத்துட்டு அதுல வந்து உட்கார்ந்தா போதும். அணிலோட சவுண்டு, காக்கா குருவியோட அந்த சத்தம், அந்த காத்தோட இதமான ஒரு வருடல், அது எல்லாம் சேர்ந்து இந்த செடிகளோட அசைவு, இதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு ஒரு இன்பமயமா இருக்கும். எப்ப மனசுக்கு ஒரு ரணமா இருந்தாலும் நான் இதுல வந்து உட்கார்ந்துட்டேன்னா எனக்கு இதமாயிரும் மனசு. அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்த பார்க்கும் போது. எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேரும், எங்க வீட்டுக்காரங்களும் நானும், நிறைய விஷயங்கள் அதுல இருந்து பேசி முடிவு பண்ணிருப்போம். சந்தோஷமான நிறைய நினைவுகளை பகிர்ந்துப்போம். அந்த இடத்துல அதை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்த பார்த்தாலே
0: நிறைய நினைவுகளை அந்த இடம் தாங்கி இருக்கு இல்லீங்களா?
2: நிச்சயமா நிச்சயமா. இப்ப வரைக்கும் அதுல நின்றுதான் பேசிட்டு நிக்கேன், அந்த செடிகளை பார்த்து பார்த்து அதுகளை பார்த்தேன்னு தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட.
0: அருமையா,
2: அந்தபடி ரொம்ப சந்தோஷமான இடம், ரொம்ப அருமையான இடம், ரொம்ப அமைதியான இடம்.
0: நீங்களும் ரொம்ப ரொம்ப ரசிச்சு சொல்றீங்க அந்த இடத்த, அதுலயே தெரியுது நீங்க அந்த இடத்த எவ்வளவு விரும்புறீங்க அப்படின்னு.
2: ஆமா மேடம், ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அத அழகா வச்சுக்கணும், நம்ம புடிச்ச இடத்த ரொம்ப அழகுபடுத்தணும்னு தோணும் இல்லையா, அந்த வகையில நானுமே அத ரொம்ப அழகா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். எப்பவுமே நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துரும்.
0: நானும்
2: வச்சிருப்பேன் அந்த செடிகள் கலர் கலரா நிக்கிறதா இருக்கட்டும், அது ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு வித்தியாசமா பாக்குறதா இருக்கட்டும், அது ரொம்ப அழகான ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்றது பாசிட்டிவான வைப் தரும். அந்த இடத்துல வந்தாலே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சொல்றீங்க, நன்றி.
2: நான் பேச பேச எல்லா செடிகளும் என்ன பார்த்து சிரிக்குது.
0: என்ன பத்தி பேசுறீங்களா நீங்க அப்படின்னு.
2: செடிகளுக்கு உணர்வு இருக்கு இப்ப, நம்ம பூக்காத செடிகள் முன்னாடி போய் நின்னு நான் பேசுவேன், அப்ப அது பூக்கும். அதுக்கிட்டே போய் சொல்லுவேன், நீ ஏன் பூக்காம இருக்கா, பாவம்ல நான் எவ்வளவு பண்றேன், உனக்கு உனக்காக எவ்வளவு நேர செலவழிச்சு எல்லாம் பண்றேன், நீ பூக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவேன்.

0: அவர் ரெண்டு நாள் கழிய கழியும் போது அதுல முத்து வந்திருக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளவு
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
0: ரொம்ப, அதாவது அந்த நம்ம பேசின நினைவுகள் அப்போ வரும். அந்த செடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அப்ப அது நம்மகிட்ட பார்த்து நீ கேட்டால நான் உனக்கு தந்துட்டேல அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணும் அதை பார்க்கும்போது.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. இணைந்ததற்கு நன்றி.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சாந்தி பிரபானந்து கீழப்பட்டு.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: ஹால் கீழ இருந்து ஒரு ரூம் தான் உண்டு மேடம்.
1: ஆ
2: கடை இருக்கு, கடைசி அந்த ஒரு ரூம் உண்டு. ஒரு சேர் போட்டுறோம். இந்த வயசானவங்கலாம் இருப்பாங்கல சாய்ந்து இருக்க மாதிரி ஒரு சேர். அந்த சேர் போட்டுறோம். அந்த ஒரு சேர்ல தான் உட்காருவேன் நான். சோஃபால ஒரு நாளுமே உட்கார மாட்டேன். அதுல உட்கார்ந்து அதுல உட்கார்ந்துதான் எனக்கு ரொம்ப சாப்பிட்டு மட்டும் கீழே உட்காந்து சோறோடு ஒரே இடத்தம்.
1: அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இல்லைங்களா?
2: ஆமா,
1: அருமை, அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி. தொடர்ந்து நேர்களிடம் பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
3: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸ் இருக்கு. உடனே வாங்க
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400440
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில். இலவச ஆலோசனை பெற அழையுங்கள் 9894399505.
8: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
1: தேநேர்நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 3:45 நேயர்களுடன் பேசி கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியல. நேயர்கள் வந்து நிறைய நிறைய இடங்கள் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் வணக்கம். ஆ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: தெரியவில்லை, விஜயா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
9: எங்க வீட்டுல எல்லாரையிலுமே எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனா நம்ம இருந்தா எழும முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் அங்கேயே வருடதா இருந்தா எங்க வீட்டு மொட்டை மாடி. அது எப்படின்னா, எங்க வீடே ஒரு வேப்ப மரத்து என்னதான் வீடே இருக்கு. அப்ப அந்த மொத்த கொப்புகளும் எங்களுக்குதான் இருக்கும் போது, அதுல நம்ம போகும்போது ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அழகு. அதை பார்த்த வீட்டை சுத்தி பார்க்கும்போது தென்னந்தோப்பு. இனி இதுல வந்து நிறைய பறவைகள், அந்த நம்ம காலை இளங்காலை இளமாலைன்னு போல போற நேரத்துல பார்த்தா அதை விட்டுட்டு எப்படி டைம் போகுங்கதே தெரியாது. காலையில நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தீனி அதுகளுக்கு வைக்கக்காக போயிட்டோம்னா டைம் போறதே தெரியாத அளவுக்கு அதுலயே இருக்க சொல்லும். எலும்பி வர்றதுக்கே மனசு இருக்காது மேடம். அந்த அளவுக்கு அது ஒரு இனிமையாட்டம், அந்த மனசுக்கே ஒரு புத்துணர்ச்சியை தந்துடும். அது அதோட சத்தங்கள் எல்லாம் கேட்கும் போது காலையில கிச்சு கிச்சின்னா எப்போதுமே அது நம்ம கூடவே இருக்கும். அந்த ரீங்காரத்திலே நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் மனசுல இருக்காது, எப்போதுமே புத்துணர்ச்சியா. அந்த அளவுக்கு குதூகலமா வைக்கிறது அந்த மரம் தான் முக்கியமா இருக்கு.
1: அருமையா சொன்னீங்கம்மா. அந்த ஒரு மரம் உங்களுடைய நிறைய நினைவுகளை தாங்கி நிக்குது இல்லையா? கண்டிப்பா அருமையா சொன்னீங்க, நன்றி.
9: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
10: ஹலோ.
1: ஆ வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
10: மேடம் எனக்கு பிடிச்ச இடம் மூஞ்சடம்.

0: எந்த இடம்?
1: மூன்று இடம்,
0: ஆ,
1: மூன்று இடம்
0: மூன்று இடம்
1: கொடுத்து.
0: இருக்கா? சரி சொல்லுங்க,
1: ஆ, மூன்று
0: கேட்கலாம்.
1: இடம் கொடுத்துருக்கு. மூன்று இடம் சொல்ல வர நேரத்துல, முதல் இடம் என்னுடைய சமையல் அறை.
0: என்னுடைய சமையல் அறை.
1: ஆமா,
0: ஆ
1: என்னுடைய சமையல் அறை.
0: ஆ
1: அந்த சமையல் அறையில எல்லாருக்கும் சமையல் பண்ணி கொடுத்து அவங்க நிம்மதியா சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது, ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பூஜை ரூம், அதுல வந்து 5 நிமிஷம் அதுல பூஜை செய்து சாமி கும்பிட்டு எழுந்தது, அது எனக்கு மிகவும் சந்தோஷமான நேரம். அதுக்கப்புறம் வந்து நான் தூங்க போற இடம், நான் இந்த வேலைகள் எல்லாம் செய்து முடித்து கலைத்து ஓய்வு எடுக்க வேண்டிய இடம் தூக்கம், தூங்க போற அறை.
0: இளைப்பாடுறது, எல்லா வேலையும் செய்து டயர்டாயி தூங்குற,
1: எல்லா வேலையும் செய்து முடித்து நான் எல்லாருக்கும் உணவுகள் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி தூங்க போன பின்பு நான் தூங்கும் இடம், நான் ஓய்வெடுக்கும் இடம் என்னுடைய தூக்க அறை. அவ்வளவுதான்மா.
0: இவ்வளவுதான் உங்களுக்கு உங்க வீட்டுல ரொம்ப பிடிச்ச இடம்?
1: வீட்டுல மூணு இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப பிடித்தமான இடம். எனக்கு பிள்ளைகளுக்கு வேண்டி நாம் அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடங்கள்.
0: அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி.
1: நன்றியம்மா,
0: நன்றி. வணக்கம் வணக்கம், தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வானத்தை போல திரைப்பட பாடலை தொடர்ந்து.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி,

0: அம்கோ.
1: That's right.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: பெஸ்பா ஏப்ரல்ல இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
4: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
6: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், நேரில் பேசலாம். வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
6: ஆ வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: முனிஷ்ல ஜெயஸ்ரீ பேசுறேன். ஆ
6: சொல்லுங்க, உங்களுக்கு உங்க வீட்ல விருப்பமான இடம் எது?
7: எனக்கு என்னோட வீட்ல பிடிச்சமான அறை வந்து என் பிள்ளைங்க பொம்மை அறை சொல்லிட்டு ஒரு அறை. பேப்பர் கட்டிங் எல்லாம் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரூம்ல போகும்போது நிறைய படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் அந்த அறையை தான் உபயோகிக்கிறேன். அதனால எனக்கு அந்த அறை ரொம்ப பிடிக்கும். அந்த அறைக்குள்ள போகும்போது நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு மனதோட ஒரு நெருக்கமான ஒரு உறவு அந்த அறையில இருக்கு.
6: அதனால உங்களுக்கு நீங்க அந்த புத்தகம் மற்றும் உங்களுடைய குழந்தைகளுடைய நினைவுகளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறை உங்களுக்கு ரொம்ப விருப்பமான அறையா இருக்குது இல்லைங்களாம்மா? அருமையா சொன்ன நீங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
6: ஆ வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
8: நான்
6: ஆ சொல்லுங்க.
8: எனக்கு வீட்டுல எனக்கு பிடிச்ச இடம் என்னுடைய மாடி தோட்டம். எந்த ஊருக்கு போனாலும் நான் அங்க ஒரு தோட்டத்தை உருவாக்கிடுவேன். எந்த இடத்துல வாடகைக்கு இருந்தா கூட எப்படியாவது அந்த இடத்துல தோட்டம் உருவாக்கிடுவேன். அப்புறம் சொந்த வீடு, சொந்த வீடு வாங்கின பிறகு மாடியில தோட்டம் உருவாக்கி அதுல செடிகள், காய்கறிகள், எல்லா விதமான இதுவும் வச்சிருக்கேன். யார் வந்தாலும் அவங்க கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் அதுல நிக்கிற காய்கறிகள் எல்லாம் பறிச்சு கொடுக்கறது கூட, ஒரு ஏதாவது ஈஸியா அவங்க வளர்க்கக்கூடிய செடிகளை ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவேன். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுட்டே இருப்பேன், அவங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றத பார்த்து எனக்கு சந்தோஷம்.
6: ஒரு கிஃப்ட் மாதிரி இல்ல வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே.
8: ஆமா. அது வந்து இன்னொரு மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, முன்னால சென்னையில இருக்க நேரம் மாடி தோட்டம் வச்சிருந்தேன். அதுல வந்து டே டைம்

0: சின்ன பசங்க லீவ் நாட்கள்ல சின்ன பசங்க மாடியில டேங்கு கடியில போய் உட்காந்து விளையாடுவாங்க. அப்போ அங்க விளையாடிட்டு இருக்க சமயம் நான் மறைஞ்சு போய் உட்காந்துட்டு அவங்களை பயமுறுத்துவேன், பயமுறுத்திட்டு அப்புறம் அது வந்து அலறிட்டு அத வந்து ரசிக்கிறது. அப்புறம் திருப்பி நான் மாடிக்கு போன உடனே அந்த பசங்களே சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் இந்த செடிகள் எல்லாம் அவ்வளவு அமைதியா இருந்தது, உங்களை பார்த்த உடனே அவ்வளவு ஆட தொடங்கிட்டு பாருங்க அப்படின்ட்டு.
1: செடிகளுக்கும் உணர்வு இருக்குது,
0: என்ன உங்களை தொடர்றது மாதிரியே சாஞ்சு சாஞ்சு வருது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்லுவாங்க. அந்த சம்பவம் இன்னும் எனக்கு மறக்கவே முடியாது. அதனால எப்பவும் அந்த மாடி தோட்டம்னா எனக்கு அப்படி போயிடும்.
1: அதனால அந்த மாடி தோட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இடம் இல்லையா?
0: வணக்கம்.
1: யார் பேச எங்க பேச எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆயிஷா பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா.
2: ஆயிஷா, ரெண்டு செண்ட்ல தான் ஒரு இடம் வீடு போட்டோம்.
1: ஆ
2: ரொம்ப அழகாட்டோன்னும் போடையில சிம்பிளான வீடு தான். சிட் அவுட் ரொம்ப பிடிக்கும். போடையில கம்பி போடாத சிட் அவுட் சூப்பரா இருக்கும். அதுல தண்ணி தொட்டி இருக்கிறக்கனால கீழே சின்ன தெருவுல மரம் ரொம்ப ஒரு மிதமா இருக்கும். என் பேட்டிகள் எல்லாம் வந்தா கேப்பாங்க, இது ஏமா அவ்வளவு சுகமா இருக்கின்ற இடம் அப்படிம்பாங்க. திரும்ப தோடும் நல்லா அழகா இருக்கும். ஒரு வேம்பு ஒரு கருவேப்பில ஒவ்வொரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து அந்த கறியில போடும் போது மனசு படக்கூடிய சந்தோஷம்.
1: அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி. நேயர்கள் வந்து நிறைய அனுபவங்களை வந்து நிறைய இடங்கள் நம்ம கூட பகிர்ந்து கொண்டாங்க. ஒரு வீட்டோட அழகு அப்படிங்கிறதுங்க அதோட சுவர்லையும் அங்கே நம்ம வாங்கி வைக்கிற விலை உயர்ந்த பொருட்கள்லையும் இல்லை, அந்த வீட்டில் வாழ்கிற மனிதர்கள் வந்து மனசில் வச்சுருக்கிற அன்பிலும் அவர்களுடைய சிரிப்பிலும் அந்த வீடு தாங்கி பிடித்திருக்கக்கூடிய அந்த நினைவிலும் தான் இருக்கிறதுனால நம்ம வீட்டினுடைய ஒவ்வொரு மூலைகளையும் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பங்கேற்றாங்க. தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் என் சார்ந்த நன்றி. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 361 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து

0: இசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
0: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: தொட்டால் மனசு குளிரும், இனிமையான குரல் வந்து கேட்டால் மனசு நிறையும். அந்த இனிமையான குரலோடு இசையோடு உங்கள் ஒவ்வொரு நொடியையும் அழகாக்கி கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் கிட்டத்தட்ட 50% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்வதால் எரிசக்தி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 23,731 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தேசிய சுழற்சி உயிரி ஆற்றல் திட்டத்திற்கு, அதாவது கோபர்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி பயணத்தில் இந்த திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மை கழிவுகள், சாணம், நகர்ப்புற கழிவுகள் உள்ளிட்டவற்றை தூய்மையான எரிபொருள், இயற்கை உரம், கிராமப்புற வருவாயாக மாற்ற இந்த திட்டம் வழிவகுக்கும். 2026-27 நிதியாண்டு முதல் 2035-36 நிதியாண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் உயிரி எரிவாயு உற்பத்தியை நாட்டின் எதிர்கால எரிசக்தி கட்டமைப்பின் முக்கிய தூணாக மாற்றும். மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை 10 மடங்கு வரை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. கழிவுகள் நாட்டின் வளர்ச்சிக்கான எரிபொருளாகும். கிராமங்கள் தூய்மை ஆற்றல் உற்பத்தியின் மையங்களாகும். விவசாயிகள் எரிசக்தி பாதுகாப்பின் பங்களிப்பாளர்கள் ஆவர் என்ற தொலைநோக்கு பார்வையை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. கோபர்தன் திட்டம் வளர்ச்சிக்கான 6 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் உயிரி எரிவாயுவை நகர்ப்புற எரிவாயு விநியோக நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் செய்தல், சர்வதேச அளவில் நிலையான விலையை நிர்ணயித்தல், புதிய திட்டங்களுக்கு திறன் அடிப்படையில் மூலதன நிதியுதவி வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் குழாய் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் அளித்தல், மாவட்ட அளவில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த சிறப்பு நிதியம் அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கோபர்தன் திட்டம் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கும் சிறிய அளவிலான தொழில் முனைவோருக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகளை உருவாக்கும். பசுமையுள்ள வாயு உமிழ்வை குறைத்து இயற்கை உர பயன்பாட்டை அதிகரித்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் தேவைகளை குறைப்பதன் மூலம் தற்சார்பு இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை அடைவதில் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும். இந்தியாவில் சிபிஜி பயோ சிஎன்ஜி ஆலையை இயக்கும் அல்லது அமைக்க விரும்பும் எவரும் கோபர்தன் ஒருங்கிணைந்த பதிவு இணையதளம் gobardhan.eil.co.in இணையதள முகவரி மீண்டும் gobardhan.eil.co.in. இதன் மூலம் பதிவு எண்ணை பெறலாம். இந்தியாவின் அபரிமிதமான இயற்கை வளங்களை தூய்மையான ஆற்றலாகவும் கிராமப்புறத்தை செழிப்பாகவும் பொருளாதார மதிப்பாகவும் மாற்றுவதில் கோபர்தன் ஒரு முக்கிய படியாக விளங்குகிறது. உறுதி செய்யப்பட்ட தேவை, நிலையான விலை நிர்ணயம், குழாய் வழி இணைப்பு, கடன் ஆதரவு மற்றும் சூழல் மண்டல மேம்பாடு ஆகியவற்றை ஒரே தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் இந்த திட்டம் பெரிய அளவில் வளர்வதற்கான நிலைமைகளை உருவாக்குகிறது. ஏற்கனவே அடைந்துள்ள முன்னேற்றத்தின் அடிப்படையில் கோபர்தன் திட்டமானது எரிசக்தி பாதுகாப்பு, விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழில் நிறுவனங்கள், கழிவிலிருந்து செல்வம், ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியாவின் கார்பன் பைபாஸ் சிபிஜி பயணத்தை ஒரு வலுவான அடித்தளத்திலிருந்து தேசிய அளவிலான தூய்மையான எரிசக்தி தொழிலாக முன்னெடுத்து செல்லும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கோபர்தன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

91 வானிலை முன்னறிவிப்பு தெரிந்து கொள்வோம். வருகிற 20 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். காதுகளை ரெடி பண்ணிக்கோங்க நேயர்களே. என்ன அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் காதுகளுக்கு விருந்து, மனசுக்கு மருந்து, உங்கள் பயணத்துக்கு துணை, உங்கள் வீட்டுக்கு ஒரு அழகான இசை. இதுதான் குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். உங்கள் மனது ரசித்த பாடல் உங்கள் விருப்பத்தின் இசை தேர்வு. சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையே அழகான பாடலாயிடும். அந்த பாடலோட சந்தோஷத்தோட ஆரம்பிக்கலாம். படத்தின் பெயர் காக்கி சட்டை. பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இசை இளையராஜா. வரிகள் புலமைப்பித்தன். இந்த பாடலை தேர்ந்தெடுத்த நேயர் குளச்சல் நிஜூ.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: உங்க வாழ்க்கையில விழுந்த இடத்தை நினைக்காதீங்க, அடுத்த அடியை எங்க வைக்கணும் அப்படின்னு யோசிங்க. அந்த உற்சாகத்துக்கு ஒரு சூப்பரான பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான் என்ற நேயரின் சாய்ஸ். படம் மச்சான பாத்தீங்களா படத்துல இருந்து KJS தாஸ், பி சுசிலா பாடிய பாடல். இசை சந்திர போஸ், வரிகள் வாலி. கேட்டுட்டு வாங்க, கேட்டுட்டு இருக்கீங்க இது குமரி பண்பலை 101 இருந்து. SMS உங்கள் சாய்ஸ்.

வயல்வெளிகளில் இருந்து வரும் உழவர்களின் அனுபவ குரல்கள். நெல் சாகுபடி முதல் பயனுள்ள வேளாண் தகவல்கள் வரை இன்று உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறது உழவர் உலகம். உழவர்களுக்காக உழவர்களோடு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமபுரம் ஏகிலாரி அவர்கள், அமுத சுரபி, மிஷன் இந்திரா தனுஷ் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், எம் வேளாண்மை செயலி தகவல்களை தருகிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. உழவுக்கு வந்தனம் செய்வோம், உழவு தொழிலை மெருகேற்றுவோம். நேரம் 4:18. குமரிப்பன்மலை 101 SMS உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். சில பாடல்கள் கேட்கும் போது மனசு தானாகவே சிரிக்கும், அப்படி ஒரு ஸ்மைலை கொண்டு வருது இந்த பாடல். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி என்ற நேயர்த்தின் எடுத்த பாடல், படம் அவர்கள், பாடியவர் S. ஜானகி, இசை MS விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

0: மரபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் 4:23. எனர்ஜி குறையுதா கவலைய வேணாங்க, இசை இருக்கே உங்களை மீண்டும் சார்ஜ் பண்ண. சூரப்பள்ளம் விஷ்மிதா இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் இதோ. படத்தின் பெயர் யூத். இசை ஜி வி பிரகாஷ்குமார், கென் கருணாஷ் வரி அமைத்து பாடிய பாடல்.

வீட்டிலும் ஒரு குட்டி குரல் வானொலியில் ஒலிக்கட்டுமே, பேசட்டும் சிரிக்கட்டும், தன் உலகத்தை பகிரட்டும். நேர்களே, குமரி பண்பலை 101 உங்க வீட்டு செல்ல குழந்தைகளுக்காக 8-5 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை. இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260 264

40 290 7 72 இணைப்பு எண் 04652 கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் 8903257039. உங்க வீட்டு செல்ல குழந்தைகளை எங்களோடு பேச வைக்கலாமே. நேர்களை குமரி பண்பலை 101 உங்களுக்காக தந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். இது நேர்களின் விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்கக்கூடிய நேரம். இன்றைய நாளில் ஒரு அழகான நிமிடம் உங்களுக்காக இருக்கட்டும். அந்த நிமிடத்துக்கு இசையாய் காற்றலை வழி வருது வெள்ளமோடி நடராஜன். அந்த நேயரின் சாய்ஸ் தான் வரும்போது வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் முதல்வன் படத்தில் இருந்து பாடல் பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம், ராமபுரம் ஏ ஹில்லாரி அவர்களுடன் நேர்முகம், அமுதசுரபி, மிஷன் இந்திர தனுஷ் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், எம் வேளாண்மை செயலி, தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் மாலை 4:34 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் பட்டன் இருக்காதுங்க, ஆனா டென்ஷனுக்கு மட்டும் இப்ப ஒரு பிரேக் கொடுக்கலாம் இந்த பாடலோட. பாடசாலை எஸ் ராதாகிருஷ்ணன் என்ற நேரின் விருப்பமாக பீஸ்ட் படத்தில் இருந்து பாடல், இசை அனுருத் ரவிச்சந்தர், வரிகள் கே கார்த்திக், பாடியவர் இளைய தளபதி விஜய்.

நேயர்களே, இது உங்களின் நினைவுக்கு. ஒரு வீர பெண்ணின் வரலாறு, ஒரு மண்ணின் பெருமை, ஒரு போராட்டத்தின் கதை தமிழில் உங்கள் செவிகளுக்காக அரங்கேறுகிறது. ராணி துர்காவதி அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். வரலாறு கேட்கும் குரலாக மாறும் இந்த பயணத்தை தவறாமல் கேளுங்கள். இன்று இரவு 9:30 வரலாறு புத்தகங்கள்ல மட்டும் இல்லைங்க, சில நேரம் அது நம் காதுகளிலும் அரங்கேறும். ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் இன்றிரவு 9:30 நம் குமரி பண்பலை 101 கேட்க தவறாதீர் நேயர்களே. உங்களை நீங்களே நம்பினீங்கன்னா எந்த பாதையுமே கடினம் இல்லை. அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ஒரு மியூசிக்கல் பூஸ்ட் வரப்போகுது. பூதபாண்டி கீதா என்ற லிசனர்ஸின் சாய்ஸ்லேருந்து கண்ணதாசன் வரிகளில் 3 திரைப்படத்திலிருந்து பாடல், பாடியவர் கே ஜே யேசுதாஸ், இசை இளையராஜா.

இது உங்களின் நினைவிற்கு. ஒவ்வொரு ஸ்வரமும் மனதை வருட இசையின் இனிமை நிறையட்டும். இரவின் அமைதிக்கு கம்பிகளின் நாதம் கலக்கட்டும். இன்றிரவு 10 மணிக்கு ரவிவாசரி அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரிட்டோம் சர்க்காரின் கிட்டார் இசை கேட்கலாம். நேரம் 4:44. நேயர்கள் இணைந்திருப்பது நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.1 இருந்து SMS உங்கள் சாய்ஸ். சந்தோஷம் பெரிய விஷயங்கள்ல மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல பாடல்லும் இருக்கு. அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர வருது மதுரை சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி என்ற நேயர்களின் சாய்ஸ். மண்ணுக்குள் வைரம் பட பாடல், வரிகள் வைரமுத்து, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை தேவேந்திரன்.

பண்பலையில் சொல்லும் நேரம் 4:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையின் 101. இது நம்ம ஊர் எஃப்எம். உங்கள் விருப்பம், உங்கள் உணர்வு, உங்கள் பாடல். அதனால்தான் இது வெறும் பாடல் அல்ல, எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். புன்னைநகர் ஜே ஜெயக்குமார் என்ற நேரின் விருப்பமாக இனி கேட்கலாம் பிரியங்கா படத்திலிருந்து பாடல். இசை இளையராஜா, வரிகள் மு மேத்தா, பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. மனசுக்கு பிடித்த மெட்டு நினைவுகளை தூண்டும் பாட்டு, உங்கள் விருப்பத்தில் பிறக்கும் ஒவ்வொரு இசையும் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம். நாகர்கோவிலில் பிரபா என்ற நேர் விருப்பமாக தாய் மனசு படத்தில் இருந்து கஸ்தீரோ ராஜா வரிகளில் எஸ் ஜானகி மனோ பாடிய பாடல் இசை தேவா.
1: தொண்டையில தான் நினைச்சேன்.

உங்கள் மனது சொன்ன பாடல் உங்கள் சாய்ஸ், சாய்ஸ் உங்களது, வைபு நம்மளது, இசை எல்லோருக்குமானது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானிலையம் குமரி பண்பலை 101 இதுவரை எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நொடிகள் ஓடட்டும், செய்திகள் வந்து சேரட்டும். உலகத்தின் நடப்புகளை உங்கள் காதுகளில் சேர்க்கும் நேரம் இது. கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இஸ்ரேல் உடனான நல்லுறவு மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்த காங்கிரஸ் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அன்னாருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு திமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். காலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 400 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் தற்போது நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் நடைபெற்று வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

இசையலை கரையை தேடி வரும், இசையலை உங்கள் இதயத்தை தேடி வரும். அந்த இசையலையின் இனிமையான பயணத்தில் நீங்கள் கேட்பது, நீங்கள் ரசிப்பது உங்கள் அன்பின் பண்பலை. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5 மணி.

3 நிமிடம். மல்லிகைக்கு மனம் எப்படி தனி அடையாளமோ, இசைக்கு நினைவுகள் அப்படி ஒரு அடையாளம். நேற்று கேட்ட மெட்டு இன்று நினைவாகி, இன்று கேட்கும் பாடல் நாளைய நினைவாகி, காலத்தை கடந்து பயணிக்கும் அந்த இசைச்சரத்தோடு அன்று முதல் இன்று வரையிலான இசைச்சரம் இது. முல்லைச்சரம். கலங்கிய மனம் தெளிந்திட தினம் கதிர்வேலனை தொழுவேன் என கந்த கடவுள் மீது ஒரு பெண் கொண்ட பக்தியால் வெளிப்படும் பாடல் இது. விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் இது சத்தியம் பட பாடல். வரிகள் கண்ணதாசன், பி. சுசிலா பாடியது.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
6: பழைய பொற்காலம் கருப்பு.

வெள்ளைக்காலம், ஆனால் நினைவுகள் மட்டும் வண்ணமயமானவை. அந்த பொற்கால இசைக்குள் ஒரு சின்ன பயணம் போயிட்டு வந்துடலாம். பாசம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளிட்டியும் சவுந்தரராஜன் பாடிய பாடல், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜநன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: மாலை என்றாலும் நேரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதுக்கு பிடித்த இசை ஒரே இடத்தில். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. கேட்டுட்டு இருக்கீங்க மூளை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். காலம் கடந்தாலும் சில மெட்டுக்கள் மனதை விட்டு கடக்காது, அப்படி ஒரு அழகான 80s நினைவு இதோ. 3rd திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடிய பாடல், இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். வாழ்க்கைய யாரோ நமக்காக எழுத போறதில்ல, நம்ம கதைய நாம் தான் எழுதணும். கேட்கலாம் மூத்த திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வைரமுத்து, வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான், இசையில்

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: காற்றில் இசையின் வாசம், உங்கள் இதயத்தில் குமரி பண்பலை 101 நேசம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:25. கேட்பது மூளை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். வெற்றியை தேடி ஓட வேண்டாம், முயற்சியை தொடர்ந்து ஓடினால் வெற்றி நம்மை தேடிவிடும். படையப்பா திரைப்படத்திற்காக பாலக்காடு ஸ்ரீராம் குழுவினரோடு பாடிய பாடல், வரிகள் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
1: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444046.
3: அடையாளம் தெரியாத ஆண் சடலம் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 12ஆம் தேதி நாகர்கோவில் இருப்பு பாதை காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட கரியமாணிக்கபுரம் ரயில் தண்டவாளத்தின் அருகாமையில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஊர் பெயர் விலாசம் தெரியாத ஆண் சடலம் கிடைத்துள்ளது. இவர் மெரூன் கலர் அரைக்கை பனியனும் கருப்பு நிற லுங்கியும் அணிந்துள்ளார். இவரை பற்றிய தகவல் அறிந்தவர்கள் நாகர்கோவில் ரயில்வே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தென்றல் தொட்டால் குளிர்ச்சி, இசை தொட்டால் மகிழ்ச்சி, அந்த இசை தென்றலோடு கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:32. அவள் நடந்து வந்தால் தென்றலும் மெதுவாகும், அவள் சிரித்து பார்த்தால் மழை கூட காதலாகும். அப்படி ஒரு அழகின் பெயர்தான் காதல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: முலைச்சரத்தில் கேட்ட பாடல் அன்பே ஆறுவிரை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ நரேஷையர் பாடியது இசையர் ரஹ்மான். மழை துளி விழும் நேரம் மனசுக்குள் காதல் பூக்கும் நேரம், அந்த காதல்

மழையில் நாமும் கொஞ்சம் நனையலாமா? கேட்கலாம் பையா திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், தன்வி பாடியது, வரிகள் நா முத்துக்குமார், இசை யுவன் சங்கர் ராஜா.

குமாரியின் வயல்வெளிகளில் இருந்து வரும் உழவர்களின் அனுபவ குரல்கள், நெல் சாகுபடி முதல் பயனுள்ள வேளாண் தகவல்கள் வரை இன்று உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறது உழவர் உலகம். நம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமபுரம் ஏ ஹிலாரி அவர்கள். அமுத சிறபி மிஷன் இந்திரா தனுஷ் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். எம் வேளாண்மை செயலி தகவல்களை தருகிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. உழவர் உலகம், உழவர்களுக்காக உழவர்களோடு. குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். பண்பலையில் சொல்லும் நேரம் 5:45. நிலவை பார்த்து இரவு அழகாகவில்லை, அவள் முகத்தை பார்த்துதான் நிலவுக்கே அழகு வந்ததாம். அவள் வந்த நொடி காதலும் கவிதையாகிவிட்டது. கேட்கலாம் ஐ திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் ஹரிச்சரன் பாடிய பாடல். வரிகள் மதன் கார்கி, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 9:30 அகில பாரத நாடகம், ராணி துர்காவதி, மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். சில காதல்கள் வார்த்தைகளால் சொல்லப்படாது, ஒரு மெட்டு போதும், மனசு முழுக்க கவிதையாகிவிடும். கேட்கலாம் ஷாஷா திருப்பதி ரவிஜி பாடிய காத்து வாக்குல 2 காதல் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து விக்னேஷ் சிவன் வரிகளில்

நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா உடனே உங்க போன்ல 260-240-290-722 இணைப்பு எண் 04562 கால் பண்ணுங்க. மொபைல் நம்பர் 8903257039. கடலுக்கு அலை, மனதுக்கு இசை, இசைக்கு இனிமை. அந்த இனிமையின் முகவரி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. மண்ணின் வாசம் மாறாது, ஆனால் அந்த மண்ணோட இசை மட்டும் ஒவ்வொரு தலைமுறையிலும் புதுசா இருக்கும். அந்த புதுமையான இசைத்துள்ளலோடு இதோ ஒரு பாடல். இட்லி கடை திரைப்படத்திற்காக தனுஷ் வரிகள் அமைத்து பாடியது இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: கடிகாரம் மணியை மாற்றும். நம்ம இசை உங்கள் மனநிலையை மாற்றும். ஒவ்வொரு மணி துளிக்கும் ஒரு இனிய இசை துளிகளை இதுவரை உங்களுக்கு பரிசாக வழங்கியது குமரி பண்பலை 101 இருந்து மூளைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம்.
1: தேமதுர தமிழோடு
2: தென் பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
0: நீங்கள் எங்கே இருந்தாலும், உங்கள் மனசு எங்கே சென்றாலும், உங்கள் காதுகள் தேடும் அந்த ஒரு பண்பலை இது. பாடல்கள் பேசும், குரல்கள் சிரிக்கும், நினைவுகள் மலரும், ஒவ்வொரு நொடியும் இனிமையாகும். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, IMAX தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் அண்ட் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
7: டஜி மார்டின் சுதந்திர தின கொண்டாட்டம். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் கிச்சன் அப்ளைன்சஸ், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ்க்கு 80% சிறப்பு தள்ளுபடி, மேலும் பிரஸ்டீஜ் பிராண்ட்களுக்கு அப் டு 60% ஆஃபர். இச்சலுகை August 14, 15, 16 மூன்று தினங்கள் வரை மட்டுமே. டஜி மார்ட், ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில், பேலஸ் ரோட், தக்கலை.
8: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நேரம் நகரும் ஒவ்வொரு நொடியும் நம் செவிகளை வருடும் இனிய நிகழ்ச்சிகளோடு இன்றைய ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்றைய பயணம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா, 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமபுரம் ஏ கிலாரி அவர்கள். அமுதசுரபி மிஷன் இந்திரா தனுஷ் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், எம் வேளாண்மை செயலி தகவல்களை தருகிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 9:15 திரை இசை, 9:30 அகில பாரத நாடகம் ராணி துர்காவதி.

மூலக்கதை, ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10 மணிக்கு ரவிவாசரிய அகில பாரத இசை நிகழ்ச்சி, ரிட்டோம் சர்க்காரின் கிட்டார் இசை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளை நிகழ்ச்சிகள் சில. காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரலம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். உங்கள் மனதுக்கும் காதுகளுக்கும் எப்போதும் நெருக்கமான வானொலி, அதுதான் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றல்

0: In Jammu and Kashmir, the much-awaited Sungal Tunnel on the Jammu-Poonch National Highway has been open for public movement, providing a major boost to connectivity with Rajouri, Poonch and Nowshera. Constructed by the Border Roads Organization through the Kalidhar Range, the 2.79-kilometre tunnel will bypass a difficult stretch of the existing route, reducing the travel distance by around 13 kilometers and saving considerable time. Built at a cost of around 600 crore rupees, the tunnel is currently open only to light vehicles from 8 a.m. to 8 p.m. In basketball, China defeated Qatar 118-66 in the FIBA Under-18 Asia Cup competition at the Veer Savarkar Sports Complex in Ahmedabad, Gujarat today. The Chinese team dominated from the opening quarter and maintained its control throughout the game, securing a convincing 52-point victory. The BWF Badminton World Championship is set to begin at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi tomorrow. India is hosting the World Championships after 17 years. Shuttlers PV Sindhu, Lakshya Sen, Ayush Shetty, Satvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty, Trisha Jolly and Gayatri Gopichand will be leading the charge for the Indian contingent. And with that, we end this news bulletin.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. சொல்லுக்கு மொழி அழகு, மொழிக்கு குரல் அழகு, குரலுக்கு இசை அழகு, இசைக்கு ரசிகர்கள் அழகு. அந்த ரசிகர்களின் இதயத்தில் இடம்பெற்றிருக்கும் இனிய அலைவரிசை இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. குமரி மாவட்டத்தின் குரலை உங்கள் இல்லம் தேடிக்கொண்டு வருகிறது சேவை செய்திகள். பாளையங்கோட்டை மத்திய சிறை கட்டுப்பாட்டில் உள்ள குழித்துறைகளை சிறையில் காலியாக உள்ள ஒரு தூய்மை பணியாளர் ஆண் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பு ஓசி பிரிவினருக்கு 18 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு 18 முதல் 34 வயதுக்குள் இருக்க வேண்டும். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 18 முதல் 37 வயது வரை இருக்க வேண்டும். கல்வி தகுதி, எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டிய விண்ணப்பம், ஜாதி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதன் விவரம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கண்காணிப்பாளர், கண்காணிப்பாளர் அலுவலகம், மத்திய சிறை, பாளையங்கோட்டை 627002. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தகுதி வாய்ந்த நபர்கள் உரிய விவரங்களுடன் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் தோவாளை வட்டத்தில் வரும் 19ஆம் தேதியன்று காலை 9 மணிக்கு துவங்கி இம்மாதம் 20ஆம் தேதி வரை காலை 9 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரும் 19ஆம் தேதியன்று பிற்பகல் 4:30 முதல் 6 மணி வரை தோவாளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார்கள். எனவே தோவாளை வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார முறைமை சீர்திருத்த திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் டிராமா ரெஜிஸ்ட்ரி ஸ்டாஃப் நர்ஸ் 1 ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியில் சேர்வதற்கான தேவையான தகுதிகள், இனச்சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 27ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகளை குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 94 45 40

ஏழு எழுபது பதினாறு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விடுதி மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம் எனவும், வரப்பெறும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தி வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியானது அனைத்து தரப்பினரையும் விளையாட்டில் ஈடுபட செய்யும் மிகச்சிறந்த முயற்சியாகும். இதன் மூலம் திறமையான விளையாட்டு வீராங்கனைகளை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து உரிய அங்கீகாரம் மற்றும் பரிசுகளை வழங்குவது இந்த போட்டிகளில் முக்கிய நோக்கமாகும். பொதுமக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மாவட்ட அளவில் தொடங்கப்பட்டு உள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் வரும் 31ஆம் தேதி வரை tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ள போட்டிகளில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டுப் போட்டிகளுடன் இந்த ஆண்டு முதல் வில்வித்தை, வுஷு, துப்பாக்கிச் சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான கயாக்கிங் மற்றும் கேனோக்கிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரை நடத்தப்பட உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் ஓடட்டும், நிமிடங்கள் கடக்கட்டும், உங்கள் காதுகளில் எங்கள் இசை மட்டும் தொடர்ந்து ஒலிக்கட்டும். நீங்கள் ரசிப்பது, நீங்கள் நேசிப்பது, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15.

0: தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
1: மற்றும்
2: பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ் அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.

0: இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: திருநெல்வேலி
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358 73 7358.
4: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
9: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
8: உடனடி டெலிவரி,
9: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
8: தொடர்புக்கு
9: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
10: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
11: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
12: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
13: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
14: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI & டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
13: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
14: கவுன்சிலிங் கோட் 4911. போன் 7555-00-55-004.
15: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
16: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
15: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
16: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
17: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
18: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
17: எப்படி தெரியும்?
18: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
19: சரி சரி சரி சரி சரி,
1: தட்ஸ் ரைட்.
19: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: கோசம் அங்கோ.
1: That's right.
2: தீராத மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
3: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
4: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
6: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.

0: நேரத்தின் இனிய இசை சேரட்டும். மனதை வருடும் பாடலோடு மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையில் முதலாவதாக
1: காற்றடிக்கும் திசை என தொடங்கும் பாடலை பாடியவர் ஜெயஸ்ரீ ஜெகன். எல் கிருஷ்ணன் இசையில் அமைந்த பாடலை இயற்றியவர் நெல்லை வினயசாந்தி.

0: பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம், ராமபுரம் ஏ ஹில்லாரி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, மிஷன் இந்திர தனுஷ் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், எம் வேளாண்மை செயலி, தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: இதுவரை மெல்லிசை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். தமிழகத்தின் செய்திகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கேட்கலாம்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 ஆண்டுக்கு பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர்

அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்க

0: என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தமிழக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவி நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான வெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11, 11-4, 11-2, 11-6 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹாட்மேனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் பார்ட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

மலைத்துளி மண்ணை தொடும்போது மனம் பிறக்கும், இசைத்துளி மனை தொடும்போது மகிழ்ச்சி பிறக்கும். அந்த இசைத்துளிகளை ஒவ்வொரு மணித்துளியிலும் அள்ளித்தரும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41 28 மாலை நேர காற்றோடு மனதை வருடும் மெட்டுகளும் சேரட்டும். இனிய நினைவுகளை மீண்டும் இசையாய் ரசிக்க திரை இசை கேட்கலாம். சில பார்வைகள் வார்த்தைகளை தேடாது, சில உணர்வுகள் மனசை விட்டு விலகாது. அப்படி ஒரு அழகான உணர்வை இசையாக்கி இதோ தருகிறோம். கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வாலி வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா டிமி பாடிய பாடல், படத்தின் பெயர் மின்னலே.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜநன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
2: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
3: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
5: குமரியின் மண்ணின் மனத்தோடும் உங்கள் மனதின் எண்ணத்தோடும் குமரி பண்பலை 101 பயணிக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்காகத்தான். கேட்கும் ஒவ்வொரு நொடியும் புதுமையாய், ரசிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் இனிமையாய். நேரத்தை மட்டும் கவனத்தில் வையுங்கள். நேரம் 6:49. நேர்கள் அணிந்திருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. சில மனிதர்கள் வாழ்க்கைக்குள் வந்தால் நம்மையே கொஞ்சம் புதுசாக மாற்றிவிடுவார்கள். அந்த மாற்றத்தின் இனிய உணர்வோடு கேட்கலாம் டிம்மி டிப்பு பாப்சாலினி பாடிய காக்க காக்க திரைப்படத்தின் பாடல். வரிகள் தாமரை, இசை ஹாரி ஜெயராஜ்.
6: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே

0: நினைவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது. மற்றும்
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர்னி மடம், நாகர்கோவில், 233066.
3: மாலை நேரம் என்றாலே ஒரு தனி அழகு. மெல்லிய காற்றோடு சில நினைவுகளும் வந்து சேரும். அந்த மாலை பொழுதின் அழகை இசையாக்கி இதோ தருகிறோம் கிட்கலாம் கஜினி திரைப்படத்திற்காக ஹாரி ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில் கார்த்திக் பாடிய பாடல்.

பாடல் முடிந்தாலும் பாடல் தந்த நினைவு முடியாது, இசை நின்றாலும் இனிமை மட்டும் நின்று போகாது. நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இனி சென்னை அஞ்சலாக சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்கலாம் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் செவிகளுக்கு.

0: நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: கடந்த வாரம் திங்கள் முதல் புதன் வரை 3 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எனினும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிப்பது உள்ளிட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த அரசினர் தனி தீர்மானங்களும் கரும்பு, நெல் ஆகியவற்றுக்கான கொள்முதல் விலை உயர்வு பற்றிய முதலமைச்சர் அறிவிப்பும் இடம்பெற்றது சிறப்புக்குரியது. திங்களன்று பேரவை கூடியதும் முதல் நிகழ்ச்சியாக 1977 முதல் 1980 வரை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தொகுதியில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மறைந்த கோமுகி மணியன் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழ்தாய் வாழ்த்து கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் முதலிடம் பெற வேண்டும் என்று முன்மொழிந்த தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கோ வி செழியன், அடிக்கடி மாறும் சூழ்நிலையை மாற்றிட இந்த தீர்மானத்தை சட்டமாக்கி தந்தால் நிலையான உறுதியான அதிகாரம் கிடைக்கும், எவரும் தவறுக்கு துணை போக மாட்டார்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் திரு விஸ்வநாதன் காங்கிரஸ், திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, திரு ராஜ்மோகன் தாவேக மற்றும் பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு மாரிமுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி ஆகியோர் பேசினர். விவாதத்துக்கிடையே குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழ்தாய் வாழ்த்து 1991 முதல் பேரவையில் பாடப்படுவதாகவும், அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தமிழ்தாய் வாழ்த்து பாடி பேரவை நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தார் என்ற வரலாற்று செய்தியை அவைக்கு தெரிவித்தார். உறுப்பினர்களின் விவாதம் முடிவடைந்ததும் கடைசியாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார், இதனை யாருக்கும் அனுப்பி அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், இந்த குரல் சட்டப்பேரவையின் குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களின் குரலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நெல் மற்றும் கரும்புக்கும் தமிழக அரசின் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை உயர்வை பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 150 ரூபாயும் சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறையே 2600 ரூபாயும் 2750 ரூபாயும் விவசாயிகளுக்கு கிடைக்கும். கரும்புக்கு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் கரும்புக்கு 156 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரே ஆண்டில் 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமது அரசு விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்றும் உறுதிபட அவர் கூறினார். விவாதத்தில் பேசிய மணப்பாறை தொகுதி தவேக உறுப்பினர் திரு கதிரவன் முறுக்கு பற்றி குறிப்பிட்ட போது, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு மக்களை பெற்று மகராசி திரைப்படத்தில் கவிஞர் மருதகாசி இயற்றி நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசன் பானுமதி பாடுவதாக வரும் மணப்பாறை மாடுகட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கண்ணு என்ற திரைப்பட பாடலை ராகமாக பாடிய போது முதலமைச்சர் ரசித்து கேட்டார். அமைச்சர் திரு ஷாஜகான் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான விவாதத்தில் பேசிய போது செல்போனை பார்த்து படித்தார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு, செல்போனை அவைக்கு கொண்டுவரக்கூடாது என்ற விதி இருக்கிறது, எனவே அவைக்குள் அதனை பயன்படுத்துவது விதிகளுக்கு முரணானது என்று கூறி விதிகளை அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது திங்களன்றும் விவாதம் நீடித்தது. செவ்வாயன்று பேரவையில் 2 அரசினர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் தேர்வை திரும்பப் பெற்று +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என அமைச்சர் திரு அருண்ராஜ் கொண்டு வந்த மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறைப்படுத்தும் திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று பள்ளி

கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்த மற்றொரு தீர்மானமும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விவாதத்தில் கட்சித் தாவல் விவகாரம் எதிரொலித்தது. அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சித் தாவல் விவகாரம் பற்றி பேசிய போது தவிக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற உடனேயே ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியில் சேருகின்றனர். இதனை தவிர்க்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு 2017 ஆண்டுக்கு பிறகு உங்கள் தலைமையில் நடைபெற்ற அஇஅதிமுக ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை என்றார். ஏனென்றால் அது உண்மையான அம்மாவின் ஆட்சி கிடையாது என்றார். அப்போது அஇஅதிமுக பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உங்கள் ஆட்சியில்தான் தமிழர்களின் நலனுக்கு எதிராக நீட் நடைமுறைக்கு வந்தது, ஜிஎஸ்டி சிஏஏ திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன, தில்லிக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள், அதனால்தான் நீர்த்து போன அஇஅதிமுக என்று எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தவிகாவில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அப்போது அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரத்த குரலில் எதிர்ப்பு தெரிவித்தனர். சில உறுப்பினர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர், விவாதம் தடையில்லாமல் நன்றாக பேசினீர்கள், கடைசியாக நீங்கள் கூறிய வார்த்தை ஆளுங்கட்சி தரப்பை பேச வைத்துவிட்டது என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது தமது ஆட்சிக் காலத்தில் காவிரி நீரை சுத்தப்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவிரி திட்டம் கொண்டுவரப்பட்டது, அந்த திட்டத்தை தவிக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாகவும் மொத்த மதிப்பீடு 1,312,28,00,000 ரூபாயாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் அனைத்து கூறுகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றித்தர கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆனந்த், ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வார அரசு உத்தரவிட்டுள்ளது என்றும், தர்மபுரி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை, மத்திய அரசின் முயற்சியால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும், மக்களவையில் தற்போதுள்ள 543 உறுப்பினர்களே போதுமானது என்றும் முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்திற்கு பாமக, பிஜேபி, அஇஅதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதா குறித்து எந்த விவரமும் தெரியாத நிலையில் அவசர அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர தேவையில்லை என்று விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் கருத்து தெரிவித்தார். தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்தியாவிலேயே முதன்முதலில் எதிர்த்தது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் என்று சுட்டிக்காட்டினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்ற கருத்தை ஆதரிப்பதாகவும், 7.18 என்ற விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, ஆதரவு அளித்த திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வரவேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் தெரிவித்தார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், தமிழ் பேசுவதில் தனக்குள்ள சங்கடத்தை குறிப்பிட்டு, அதனால்தான் தாம் பேசும்போது ஆவேசம் அடைந்ததாகவும், சில விஷயங்களை திருத்திக் கொள்வோம், சிலவற்றை கற்றுக் கொள்வோம், எதிர்காலத்தில் வலிமையாக இருப்போம் என்றும் கூறினார். கடன் வாங்காமல் முடிந்த அளவுக்கு அரசின் வருவாயை பெருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும், அதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அந்த குழு நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அரசின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளால் 3 மாத காலத்தில் 15,000 கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளதாகவும், அரசின் வருவாயை அதிகரித்து கடன் சுமையை கட்டுப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். நிதிநிலைமை சீரடைந்ததும் தவிக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்தார். வேளாண் பட்ஜெட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு வினோத், எல்லினோ பாதிப்புகளை கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 6,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும், முழுமையாக நிறைவேற்ற போதிய கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். முந்தைய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதாகவும், சிலவற்றுக்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு இல்லாததால் சிலவற்றை நீக்கியும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப சிலவற்றை

0: அவற்றை புதிதாக சேர்த்தும் அந்த திட்டங்களுக்கு புதுவடிவம் கொடுத்ததால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பேரவையில் 3 நாட்களும் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுமூகமாக கையாண்டு அமைதியாக அவையை நடத்திய பெருமை பேரவை தலைவரையே சாரும்.
1: சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
2: மதுரை மாவட்டம் சுற்றுலாத்துறை சார்பில் மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை உள்ளடக்கிய பாரம்பரிய நடைபயணம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பங்கேற்ற இந்த நடைபயணத்தில் திருமலை நாயக்கர் அரண்மனை, சேதுபதி மருத்துவமனை, 10 தூண் சந்து, விளக்குத்தூண், கொத்தவாள் சாவடி, திருக்கோவில் தேர்கள், எழுகடல் வீதி, ராயகோபுரம், புதுமண்டபம், விட்டவாசல், நகர மண்டபம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட இடங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நடைபயணத்தின் போது மதுரையின் பாரம்பரிய மற்றும் வரலாற்று சின்னங்கள் சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் உரிய தகவல் பலகைகள் மற்றும் அடையாள குறியீடுகள் அமைக்கவும், பாரம்பரிய சின்னங்களை முறையாக ஆவணப்படுத்தி பாதுகாக்கவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் சுற்றுலா மேம்பாட்டிற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், நடைபாதைகள் மற்றும் சாலைகளை முறையாக பராமரித்தல், சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுதல், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொள்ளவும் ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார். மதுரை தமுக்கு மைதானத்தில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சியை 78,408 நபர்கள் பார்வையிட்டதன் மூலம் அரசு பொருட்காட்சியின் வாயிலாக 11,10,265 ரூபாய் அரசுக்கு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமுக்கு மைதானத்தில் அரசு சார்பில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடைபெற்ற இந்த ஆண்டு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு சிறந்த வாய்ப்பாக மதுரை அரசு பொருட்காட்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் விளாச்சேரி, திருமங்கலம், கப்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம், உச்சம்பட்டி ஊராட்சி, கப்பலூர் காந்தி நகர், மேலக்கோட்டை ஊராட்சி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் தயாரிப்பு கூடங்களை நேரில் பார்வையிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் சுய உதவி குழு உறுப்பினர்களின் தொழில்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் கிராமப்புற தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மேலக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறுந்தொழில்கள், அதில் பணியாற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை, முத்ரா கடன் திட்ட பயன்பாடு மற்றும் அதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். நாடு முழுவதும் உள்ள கேந்திரியா வித்யாலய பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை படைத்து மதுரை திரும்பிய திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 55வது கேந்திரிய வித்யாலய சங்கத்தின் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்றது. சண்டிகார் மண்டலத்தால் நடத்தப்பட்ட இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 25 மண்டலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கபடி போட்டிகளில் பங்கேற்றனர். போட்டிகளில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் 17 வயது பிரிவில் முதலிடத்தையும், 14 வயது பிரிவில் 3ம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த நிலையில் 15 ஆண்டுகள் கழித்து சாதனை படைத்து மதுரை ரயில் நிலையம் வந்தடைந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் தினமும் சராசரியாக 1.40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் கறவினங்களின் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும், கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு தற்போது மருத்துவ வசதி உற்பத்தியாளர்களின் வீடுகளுக்கே சென்று கால்நடை மருத்துவ சிகிச்சை மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்தார். தற்போது 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் முழுமையான விவரங்களுடன் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழுடன் வரும் 20ம் தேதி மதுரை சிவகங்கை மெயின் சாலையில் அமைந்துள்ள சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் என்ற முகவரியில் நேரடியாக நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என ஆவின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மாட்டுத்தாவணி எதிர்புறம் உள்ள உணவகங்களில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவகுமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகங்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லையை விட கூடுதலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்திட அலுவலர்களுக்கு ஆணையாளர் உத்தரவிட்டார். மேலும் உணவு உணவகங்களில் பிளாஸ்டிக் பைகளில் உணவு வகைகள் பேக்கிங் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதை பார்வையிட்டதுடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து

0: இது போன்று மீண்டும் உபயோகித்தால் அபராதம் விதிக்கப்படும் என கடை உரிமையாளர்களிடம் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி

0: குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத் துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனா். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்

0: இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: மண்ணின் மனம் முதல் மகசூலின் மனம் வரை உளவோடு உறவாடும் ஒவ்வொரு குரலுக்கும் துணையாக இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. விதை முதல் விளைச்சல் வரை விவசாயத்தின் நம்பிக்கை குரல் உழவர் உலகம். உங்கள் கவனத்திற்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: விதைக்கும் கைகளுக்கு வழிகாட்டும் தகவலோடு விளைச்சல் பெருக இதோ உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்தில் காணப்படும். வேளாண் அறிவுரை. தோட்டக்கலை பயிர்களில் எல்லா பருவங்களிலும் நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும். மரவள்ளியில் வளர்ச்சி பருவத்தில் மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு உள்ளதால் மீன் எண்ணெய் ரோசின் சோப் 25 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலைவழி தெளிப்பு செய்யவும். நெல்லில் வளர்ச்சி பருவத்தில் இலை சிலந்தின் தாக்குதல் தென்பட்டால் ப்ரப்பார்கைட் 2 மில்லி அல்லது லிட்டர் ஸ்பைரோ மெசிவன் 0.6% கலந்து தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள தினத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தொடக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. மிளகு நாற்றங்காலில் வேரழுகள் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்லாக்சில் மேங்கோசோப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். மழை குறைவாக இருப்பதனால் புதிதாக நடவு செய்யப்பட்ட பழ மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் பாரத பிரதமரின் PM கிசான் நிதி உதவித்தொகையினை தொடர்ந்து பெற விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். பாரத பிரதமரின் PM கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிடும் தவணைகளை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர்நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனைத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்ட பயன்களுக்கும் அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் என மத்திய மற்றும் மாநில அரசு

அரசுகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் நிதி உதவி பெறும் விவசாய பெருமக்கள் தங்கள் ஆதார் எண் வங்கி கணக்கு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்திடவும் இ சேவை மையத்தினை அணுகி இ கே ஒய் சி விவரங்களை பதிவேற்றம் செய்திடவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான சிறப்பு முகாம்கள் இம்மாதம் 17-18 ஆகிய தேதிகளில் அந்தந்த வருவாய் கிராமங்களில் நடைபெறும். விவசாயிகள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.

0: கெடுவான்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, TPS 5 நெல் சாகுபடி அனுபவம், ராமபுரம் ஏ ஹில்லாரி அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, மிஷன் இந்திர தனுஷ் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், எம் வேளாண்மை செயலி, தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம், நிறைவான மகசூல் அடைந்திடுவோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது TPS 5 நெல் சாகுபடி அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராமபுரம் ஏ ஹில்லாரி அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
2: ராமபுரம் கிராமத்தை பத்தி சொல்லுங்க. அந்த கிராமம், அதை சுற்றியுள்ள கிராமங்கள்ல என்னென்ன மாதிரியான விவசாய பயிர்கள்ல ஈடுபாடு?
3: இப்ப வந்து நெல் சொல்லணும்னா TPS 5 இந்த பூ போட்டிருக்காங்க. மத்தபடி தோட்ட பயிர் வந்து அங்க கொஞ்சம் கூடுதல்.
2: என்னென்ன மாதிரி?
3: வெள்ளரி, வெண்டை, புடலை, கீரை, சின்ன வெங்காயம், பயிறு, கத்திரி, இந்த வடமிளகா, உருட்டு மிளகா, இந்த மாதிரி வந்து.
2: இந்த மாதிரி நீங்க அடுக்கடுக்கா சொல்லக்கூடிய பயிர்கள் எல்லாமே அந்த மண்ணுக்கு ஏத்தால வருதா?
3: ஒவ்வொரு மண்ணுக்கு தந்த மாதிரி அவங்க பயிர் ஏத்தி கிடையாது.
2: அவங்க அப்படின்னு சொல்றத பார்த்தா அப்ப உங்களுக்கு காய்கறி சாகுபடி நாட்டம் இல்லையா?
3: நமக்கு இருக்கு. அவங்கவுங்க வயல தேர்ந்தெடுத்துக்கிடுவோம். இப்ப எனக்கு வயல என்ன பயிர் போட்டா எல்லாருக்கும் நான் தேர்ந்தெடுத்துக்கிடுவோம். நெல்லு கூட வயல நெல், அதுல நெல்ல மாத்திக்கிட்டு அடுத்தால மாத்தி போட்டுக்கிடும் பயிரு. அந்த ஒவ்வொரு பயிரும் போகும்போது மாத்தி மாத்தி வரும்.
2: ஆண்டார்குளம் கத்திரிய ரொம்ப சிறப்பா இன்னைக்கு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்?
3: அந்த கத்திரி வந்து அவியலுக்கு நல்லா இருக்கும், சாம்பாருக்கு நல்லா இருக்கும், அதுல வந்து மருத்துவ குணங்களும் இருக்குன்னு சொல்லுதான். அந்த கத்திரி வந்து உடையாது, அவியலையோ இதுலயோ குழம்புலயோ போடும்போது அது உடையவும் செய்யாது, அந்த ருசி கூடுதல். அந்த கத்திரி பச்சை காயே திங்கலாம். அந்த காலத்து தின்னா இப்ப உள்ள திங்க மாட்டாங்க.
2: அப்படியா? பிஞ்சு காய்களே,
3: பிஞ்சு காய பறிச்சு அப்ப வேலை செய்யக்கூடிய ஆளு 10 காய் 15 காய் தின்னு கஞ்சி கொண்டு மாட்டாங்க. அந்த காயை உரிச்சு உள்ள அப்படி தின்னுருவாங்க.
2: அந்த ஒரு ருசி, அந்த ஒரு மனம் குழம்புல இன்னைக்கும் தக்க வைக்கப்பட்டிருக்கா, அல்லது இப்ப உள்ள கத்திரிக்காய் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்கிறீங்களா?
3: கொஞ்சம் வந்து மறந்து கூடுதல். அன்னைக்கு கொஞ்சம் மறந்து குறவு, இப்ப மறந்து கொஞ்சம் கூடுதல்.
2: ரசாயன மருந்து,
3: ரசாயன மறந்து கூடுதல். அன்னைக்கு வந்து இயற்கையாட்டும் இருந்தது, சாணி உரம் போட்டு கொஞ்சம் மறந்து அடிக்கும், அப்படி இல்லை, மறந்து கூடுதல் ஆயிடுச்சு.
2: உங்களுடைய ஈடுபாடு காய்கறி சாகுபடி அப்படிங்கும் போது எந்த பயிர்ல கூடுதலா நாட்டம் காட்டியிருக்கீங்க?
3: நான் வெண்டை மிளகு, இப்ப கத்திரி கொஞ்சம் போடுறதில்லை. கத்திரி வந்து நோய் ரொம்ப தாக்கப்படுறதுனால கத்திரி போடுறதில்லை. இப்ப வெண்டையும் வெள்ளரியும் இப்படி போட்டுருக்கேன்.
2: அன்னைக்கு கூட உங்க கிராமம் வழியா வரக்கூடிய ஒரு நிலையில சில வயல்கள்ல காராமணி பயிர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஈடுபாடு காட்டுறாங்களே, என்ன காரணம் திடீர்னு ஒரு முயப்புக்கு?
3: பயிர் வந்து விலை இருக்குது, ஒரு நாள் விட்டு வெண்டையா பறிச்ச மாதிரி பறிக்கலாம். கொஞ்சம் போட்டாலே போதும், கொஞ்சம் வேலை நடந்துகிட்டா உங்களுக்கு வேலை
2: நடந்துட்டு பறிக்கலாமா?
3: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் பறிச்ச மாதிரி.
2: வடமிளகாய் சாகுபடி அந்த ஓணத்தை அனுசரிச்சு செய்வாங்களே, அந்த ஒரு ஈடுபாடு இன்னைக்கு இருக்குதா அல்லது ஒரு தொய்வா?
3: வடமிளகாய் இருக்குதான் செய்யுது. இப்ப ஓண நிலை இப்ப எப்பவுமே விலை இருக்கதான் செய்யுது. விலை வந்தது குறவு இல்ல, விலை நார்மலாட்டு விலை இப்ப இருக்கதான் செய்யுது.
2: உங்களுக்கு அந்த ஈடுபாடு உண்டா? இப்படி
3: நானும் கொஞ்சம் நட்டிருக்கேன்.
2: போட்டிருக்கீங்க?
3: நட்டிருக்கேன். இந்த மரக்கா
2: நட்டிருக்கேன். கண்டு தேர்வுக்காக என்ன பண்ணுவீங்க? அது
3: கண்டு நாங்களே விதை எடுத்து நாங்களே நாட்டு பாவி நாங்களே நட்டு விட்டுருவோம்.
2: விதை எடுத்தல் அப்படிங்கறது நாங்களே கையாள்வோம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த விதை சேகரத்துக்காக என்ன பண்ணுவீங்க?
3: நாங்க அந்த செடி நல்ல செடியை பார்த்து ஒரு 10-15 காய் அப்படியால போட்டுருவோம். ஒவ்வொரு செடி
2: அதுலயே செடியிலேயே
3: போட்டு பழுத்த பிறகு
2: என்ன நிறத்துல வரும்? முத பச்சை,
3: பச்சையா இருக்கும். முதல்ல பச்சையில இருந்து மாதிரி விளைஞ்சோன்னு வெள்ளை ஆயிரும்.
2: சரி,
3: அதுக்கப்புறம் மஞ்சள் கொடுக்கும், நல்ல சிவப்பான பிறகு.
2: அப்ப பல விதமான வண்ணங்களை அதுல பாக்கலாம்.
3: பாக்கலாம்.

0: நல்லா பச்சையாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா விளைஞ்சோன்னே வெள்ளையாயிரும், வெள்ளையாகிறது பிறகு அப்புறம் நல்லா மஞ்சள் கொடுக்கும், மஞ்சள் கொடுத்த பிறகு பறிக்க மாட்டாலும் சோப்பான பிறகு பறித்து வீட்டில் ஒரு நாலு நாள் போட்டுருவோம், போட்டுக்கிட்டு அதில் உள்ள விதையை எடுத்து காய வச்சு நாங்கள் வச்சு விடுவோம்.
1: காய வச்சுன்னா அது கூட ஏதாவது சேர்மானம் ஏதாவது
0: ஒன்றும் சேர்க்கணும், ஒன்றுமே போடணும்.
1: எவ்வளோ நாட்களுக்கு அது உயிர்ப்போடு இருக்கும்?
0: அது ஒரு வருஷம் வரை இருக்குது.
1: இருக்கும்.
0: இந்த இப்போ எடுத்தோம்னா அடுத்த வருஷம் தான் எடுப்போம் வருதும். கத்திரி விதை அதே மாதிரி தான்.
1: சரி, விற்பனைக்காக நீங்கள் வந்து இப்போ நாலு விதமான வண்ணங்கள் சொன்னீங்க, பச்சை நீங்க, வெள்ளை நீங்க, மஞ்சள் நீங்க, சிவப்பு நீங்க, எந்த மாதிரி நிலையில வியாபாரத்துக்கு கொண்டு போவீங்க?
0: நாங்கள் கொண்டு போகும்போது பச்சை நிறத்தில் வருது,
1: வெள்ளையாக விட மாட்டோம்.
0: வெள்ளையாக விடும், வெள்ளையாச்சுன்னா விளைஞ்சிடும், அது அவங்களுக்கு கடைக்கு கொண்டு போகும்போது பழுத்து போகும், நல்ல மார்க்கெட்டிங்கில் அது நல்லா இருக்குது.
1: வடமிளகாயின் உபயோகம் என்ன?
0: இப்போ இங்கேருந்து தக்களை தாண்டி போயாச்சுன்னா துவையல் எல்லாத்துக்குமே அவங்க அதான் பயன்படுத்துதா.
1: சரி,
0: நம்ம இடத்துல வந்து இப்போ இந்த மிளகாயை கொண்டு சும்மா கொடுத்தா கூட ஏறுவாங்க, மேக்கோளங்க அவங்க அவ்வளோ பேருமே இதுதான் விரும்பிச்சாங்க.
1: அப்படியா?
0: அதில் காரம் ரொம்ப இருக்காது.
1: ஆனால்

0: குழந்தை அவங்க அவ்வளவு பேருமே இதுதான் விரும்பிச்சாங்க.
1: அப்படியா?
0: அதுல காரம் ரொம்ப இருக்காது.
1: ஆனா நம்ம மாவட்டத்துல பச்சி, மிளகா பச்சி அப்படின்னா ஒரு இழுப்பு இருக்கு.
0: பச்சி சுக்காப்பி கடைகள்ல பச்சி இதுதான் போடுறாங்க. அந்த பச்சி ஆனா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது.
1: அதை வந்து நீங்க வியாபார நிமித்தம் நம்ப முடியாது இல்லையா?
0: நம்ப முடியாது.
1: அந்த கேரளத்துல கூட ஓணத்துக்கு கோலமா கூட உங்க மிளகாய போடுவாங்களாம்.
0: அது வந்து பூ விலை கூடுதல் இருக்கனால இதை வந்து போட்டுருவாங்க.
1: எதை?
0: மிளகாய. கேரளால
1: ஓணத்துக்கு
0: போட்டுருவாங்க. ஏன்னா முதல்ல பச்சையா இருக்கும், அது பிறகு கொஞ்சம் மஞ்சள் கொடுக்கும், அது பிறகு அவங்க பதினஞ்சு நாள் வாழவே இருக்கும்போது பழனியில சிவப்பு கொடுத்துரும்.
1: அந்த கோலம் அப்படியே இருக்கும்.
0: அப்படியே இருக்கும்.
1: இந்த மாதிரி ஈடுபாடு இருந்தாலும் கூட நெல் விவசாயம் அப்படிங்கிறது ராமபுரம் பகுதியில் இன்னைக்கு தக்க வைக்கப்பட்டிருக்குங்கிறாங்களே, உங்க ஒரு குளங்களை பத்தி சொல்லுங்க. என்னென்ன குளங்கள்?
0: ஆண்டார் குளம், கொத்தன்குளம், பெருமாள் குளம், பிராம்டாங்குளம், ராமபுரத்து குளம், கண்டியர்குளம்.
1: அப்ப அந்த குளங்களுடைய பெயரை வச்சே கிராமங்கள் உருவாயிருக்கு.
0: ஆமா.
1: ஆண்டார் குளம் கிரீங்க, கொத்தன்குளம் கிரீங்க,
0: பெருமாள் குளம்.
1: உங்களுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லும் போது எந்த குளத்துல இருந்து நீங்க தண்ணீர் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க? எத்தனை ஏக்கர் பாசனம் பாயும்?
0: நான் பிராண்டாங்குளம், பிராண்டாங்குளம், ராமபுரத்து குளம். பிராண்டாங்குளம் வந்து ஒரு 50 ஏக்கர் மேலே இருக்குது, ராமபுரத்து குளம் ஒரு 25 ஏக்கர். இப்ப தென்னம்பிள்ளை ஆயிட்டது.
1: அப்படியா? ஒரு மாற்றம்.
0: மாற்றம்
1: என்ன மாதிரி? இப்ப கன்னிப்பூ சாகுபடியில என்ன ரகம் தேர்வு செய்யிருக்கீங்க?
0: டிபிஎஸ் அஞ்சு போட்டிருக்கு. நான் டிபிஎஸ் அஞ்சு உற்பத்தியாளர்.
1: அப்படியா? என்ன காரணத்தினால உங்களை வந்து அப்படி தேர்வு செய்தாங்க?
0: அவங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லா மீட்டிங்கும் தொடர்பு இருக்கனால அவங்க வந்து நம்ம கட்டாயப்படுத்தி தான் வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் 31 ரூபா விலை இருக்குது. எல்லாம் காய போட்டு 52 கிலோ வச்சு காய போட்டு கட்டி அங்க வந்து ஒப்படைச்சிடணும்.
1: சரி.
0: அங்க போனோம்னா நமக்கு 50 ரூபா ஏறிடும்.
1: சரி.
0: அக்கௌண்ட்ல 50 ரூபாய், எவ்வளவு நெல் கொண்டு போக அவ்வளவு ரூபாயும் பாதிக்கிறோம். அது பிறகு அடுத்த ப்ராசஸ் பண்ணி அது பிறகு அவங்க சீட் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்த பிறகு இருக்க நெல்லுக்குள்ள ரூபாய் வரும்.
1: நீங்க நெல் எடுக்கிறது எப்படி எடுப்பீங்க? தலையடி நெல்லா
0: இல்ல சூடிச்சு நெல்லு தான். நாங்க இப்ப வயலா இருக்கும்போது அடுத்து முதல்ல மிஷின்ல வரும்போது 4 சாக்கு 5 சாக்கு நெல்ல மாத்திடுவோம்.
1: சரி.
0: அந்த கலவை வண்டியை சுத்தம் பண்ணி வண்டியில இருந்து ஒரு முதல்ல ஒரு 4 சாக்கு 3 சாக்கு நெல்ல வெளியே மாத்திடுவோம். மாறி காய போட இடம் சுத்தமா இருக்கணும். வெட்ட சுத்தம் பண்ணி அது 3 நாள் காய்ச்சல் போட்டு நாங்கள் கட்டி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சூடு இன்ஸ்பெக்டர் அவங்க வருவாங்க, வந்து பார்த்து
1: உங்க இடத்துக்கு
0: நம்ம களத்தில் வந்தே பார்த்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவங்க எடுத்துகிட்டு
1: போகணும். சரி. அந்த மாதிரி ஒரு நடைமுறை நீங்க வந்து நெல்லா உருவாக்கி சாக்கில் கட்டி வைக்கக்கூடிய தன்மையில தான் வந்து பாக்குறாங்களா? அது பயிரேத்தும் போது உங்களுக்கு சில நுட்பங்களை சொல்றாங்களா?
0: பயிரேத்தும் போது ஒரு 3 ட்ரிப் வருவாங்க.
1: எப்பெல்லாம் வருவாங்க?
0: நட்ட பிறகு ஒரு பொண்ணு வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க நடவுல.
1: சரி.
0: ஒரு பொதியான ஒன்று வந்து பார்ப்பாங்க. அது பிறகு விளைஞ்சு வயல் விளைஞ்ச பிறகு கலவன் எடுக்கும். அந்த நெல் வந்து கட்ட நெல்லா இருக்கும், சிலது சிலது வளர்த்தி கூடலாம் இருக்கும். அந்த கலவன் அவ்வளோ எடுத்துக்கணும். அதுக்காக வந்து
1: அதுக்கு உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பாங்க.
0: அறிவுறுத்தல் கொடுப்பாங்க. அவங்க நின்று கூட நிற்பாங்க அன்னைக்கு அன்னைக்கு.
1: அந்த மாதிரி நெல் விதை வாங்க போறாங்க அப்படிங்கும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்த காசும் கொடுக்க இல்லையா?
0: அந்த கொடுக்க கிடையாது. அதில் கொடுக்க மாட்டாங்க.
1: நீங்க முழுக்க முழுக்க பாட்டம் எடுத்து பயிர் செய்தாலும் சொந்த நிலமா?
0: பாட்டம் தான்.
1: எத்தனை ஏக்கர் வர பயிர் செய்யறீங்க?
0: நான் 7 ஏக்கர் வர.
1: 7 ஏக்கரும் கன்னிப்பூல வந்து டிபிஎஸ் 5 தானா? மாற்று
0: 5 தான்.
1: என்ன காரணம் அவ்வளவு பிடிப்போடு செய்யறதுக்கு?
0: டிபிஎஸ் வந்து இந்த மலைக்கு கிள விழாது. அது வந்து விளைச்சலும் 50 பெண்ணாரோட கூடுதலாக இருக்குது. அது விலையும் அதே அதே விலை தான் இருக்குது. 50 பெண்ணாருக்குள்ள விலை தான் இருக்குது.
1: சரி.
0: மகசூல் கூட இருக்கனால நான் இதை தேர்ந்தெடுக்கேன்.
1: வைக்கோல் எப்படி இருக்கும்?
0: வக்கீல் வந்து 50 பெண்ணாரோட கொஞ்சம் தடி சாதாரணம், மாட்டுக்கு நல்லா கொஞ்சம் பரவாயில்லா இருக்கும்.
1: சரி. இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு அப்படிங்கும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு விதைநெல் அவங்களே கொடுத்தாங்களா?
0: பவுண்டேஷன் வித்து தான் அவங்க தருவாங்க.
1: சரி.
0: 100 வித்துனா 99 வித்து முளைச்சிரும். அந்த மாதிரி கேரண்டி ஆட்டிருக்கும்
1: பவுண்டேஷன். அரசுல இருந்து தருவாங்க?
0: தர கிடையாது.
1: சரி.
0: அதுதான் அவங்க தந்தா நம்ம அதை பாவதும். அது பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அவங்க பண்ணி விடுவாங்க.
1: சாதா ஒரு விவசாயி டிபிஎஸ் 5 ஈடுபாடு காட்டி அவரு விற்பனை பண்றதுக்கும் ஒரு கோட்டை அப்படிங்கிற ரீதியில நீங்க இந்த மாதிரியான விதைநெல்லுக்காக கொடுக்கற இல்லையா, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 1 கிலோன்னு பார்க்கும்போது கூட
0: 1 கிலோக்கு 4 ரூபா 5 ரூபா கமிச்சம் வரும்.
1: ஆனா கொஞ்சம் சிரமமா உருவாக்கல்?
0: மழை நேரத்தில் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கஷ்டம்.
1: என்ன கஷ்டங்கிறீங்க?
0: நம்ம காய போட்டு எடுத்து 3 நாள் காய போடணும், ரெண்டாவது குறைஞ்சது போடணும், காய் போடணும். மழை வராமல் இருக்கணும். திடீர் மழை வந்துன்னா அந்த நெல் நாசமாகி போகும். அந்த ஆள் பட்டாக்குறை, இப்போ ஆள் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இது.
1: கடுத்த வேலை செய்ய ஆள் இல்லை.
0: ஆள் கிடையாது. இப்போ யாருமே வரமாட்டாங்க.
1: மண்வெட்டி வேலைக்கு ஆட்கள் குறைஞ்சிட்டு இருக்காங்க.
0: வேலைக்கு இல்லை.
1: அப்ப நீங்களே வரப்பு வெட்டுதல், வரப்பு பிராவுதல், ஊற்றாங்கல் பிடித்தல் அவ்வளவு செய்ய உங்களுக்கு தெரியும்?
0: செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். இப்போ எல்லாமே வரப்பு வெட்டெல்லாம் கிடையாது.
1: சரி.
0: வரப்பு வெட்டு கிடையாது, தளவாய்ப்பு கிடையாது, போடு கிடையாது, ஒண்ணுமே. அந்த மாதிரி
1: என்ன சொல்றீங்க? ஒரு அனுபவபூர்வமான விவசாயி வரப்பு வெட்டு இல்லங்கிறீங்க. அப்ப அந்த பில் வந்து உங்களுக்கு வளர்ந்து வயலுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: அதுக்கு இப்ப எல்லாரும் மறந்துடுச்சிருந்தாங்க.
1: வரப்புலயே
0: வரப்பு சுத்தி மறந்துடுச்சிட்டு பயிர் வச்சிருந்தாங்க. இப்ப அதான் ஏன்னா 1 ஏக்கர் வரப்பு விட்டனா இப்ப முந்தைய ஒரு ஆள் வெட்டிடும்.
1: ஒற்றுமை இல்லையா?
0: எப்படி இருக்கு?
1: அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில செயல்படுத்தலாம் விருப்பம் இருக்கா?
0: விருப்பம் இருக்கு. ஆனால் ஒத்து வரணும். ஒரு 10னா ஒரு 10 காடு கூட ஒத்து.

0: வந்தா நமக்கு லாபம்.
1: எத்தனை ஏக்கர் இப்ப பயிர்னு சொன்னீங்க?
0: 7 ஏக்கர்.
1: 7 ஏக்கருமே நீங்க விதைநெல் உற்பத்தி செய்து கொடுக்க மாதிரி ஒரு நிலையா அரசாங்கத்துக்கு, அல்லது சாதாவும் நான் பயிர் செய்யறேங்கிறீங்க?
0: சாதாவும் பேசணும். 7 ஏக்கரும் கொடுக்க முடியாது. நான் ஒரு 4 டன் 5 டன் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருந்ததுனால இப்ப வந்து நெல் விற்பனைக்காக அலைக்கழிப்பு இல்லை இல்லையா?
0: அலைக்கழிப்பு இல்லை.
1: சரி, உங்களை மாதிரி மற்றபடி கிராமங்களில் யாராவது கொடுக்காங்களா, இல்லை உங்கள் கிராமத்திலே இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்களா?
0: எங்கே போய் நான் கொடுக்க பார்த்து வேற ஒரு ஆள் கொடுத்துருக்காரு. இப்போ நல்லூரில் நிறைய ஆள் கொடுத்துட்ருக்கேன். தேர்வில் கொடுத்துட்ருக்காங்க.
1: கலவன்கள் இல்லை.
0: கலவன் இருக்க கலவன் இருக்க. ஏன்னா நம்ம கொண்டு போகிறத யாரு இதில் போட்டு மிஷினில் போட்டு அந்த நெல்லை கொண்டு தட்டும்போது 7 பிரிவாக போகுது. மண், அந்த வைக்கல், நெல், பெரிய நெல், சின்ன நெல், அரிசி, குருணை, கல், அப்படி 7 பிரிவாக பிரிஞ்சு போயிருது.
1: ஏ, அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது.
0: முதல்ல போகும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு இது இருக்குமான்னு. சிலவங்க சொல்லுவாங்க பிளாக்கில் வாங்க நெல் வந்து அது விற்று நல்லா இருக்காது, கலவை ஊராக இருக்காது. அங்கே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டங்கள் வருதுன்னு அவங்களுக்கு.
1: அப்போ சாதா நீங்கள் நெல் விலைக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் பார்க்கறதில்ல?
0: பார்க்கறதில்ல. எப்படி ஏதோ கொண்டு கொடுத்துடலாம்ல. அங்கே கொண்டு போகிற அங்கே கூட தட்டு தான் முடிஞ்சு போச்சு.
1: இப்போ கன்னிப்பூ சாகுபடி எத்தனை நாள்கிட்ட பயிரில் இருக்குது உங்களுக்கு?
0: இப்போ 50 நாள்கிட்ட பயிரில் இருக்குது. இன்னும் பொதியாகலை.
1: இப்போ என்ன மாதிரியான நோய்களை பார்க்குறீங்க, பூச்சிகளை பார்க்குறீங்க, அதை தவிர்க்க மாதிரி என்ன மாதிரி ஆலோசனை சொல்லியிருக்காங்க?
0: இப்போ இந்த அளவுக்கு நோய் இல்லை.
1: பொதுவாக உங்களுடைய கடந்த கால அனுபவ பிரகாரம் இதே டிபிஎஸ் 5ல என்ன மாதிரியான நோய் தாக்குதலை பார்த்துருக்கீங்க, பூச்சி தாக்குதலை பார்த்துருக்கீங்க?
0: டிபிஎஸ் 5ல நோய் கொஞ்சம் குறவு தான். 2 வருஷத்துக்கு முந்தைய கொஞ்சம் நோய் இருந்தது, கொலை நோய் வந்தது இருந்தது. அது பிறகு நான் முதல்ல 80% நெல் முதல் போட்டு பேர் கொடுத்திருந்தாங்க. அப்பவுமே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய அந்த நெல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்குது.
1: அப்ப டிபிஎஸ் 5
0: கிடையாது.
1: இதே நெல்
0: 80/10 போட்டாங்க. அப்ப எனக்கு சீடு கொஞ்சம் தந்து அவங்க டம்மா பண்ணி காணிச்சாங்க, கொஞ்சம் போட சொல்லி அதெல்லாம் நான் போட்டு அதுல இருந்தே.
1: இப்ப டிபிஎஸ் 5 வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே நம்ம 80/10 போட்ட நெல்லா எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க?
0: ஆமா. இது வந்து நான் வெளியில வேலூர், செங்கல்பட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுப்பி விட்டேன்.
1: அந்த மாதிரி அனுப்புறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் யாரு கொடுத்தாங்க?
0: தேவிக்கையில இருந்து கொடுத்தாங்க. அவங்ககிட்ட வித்து வாங்கினாலும் அவங்க இது பண்ணது அவங்களே, அவங்ககிட்ட வித்து கேட்கும் இல்ல, அவங்க விளையாட்டே நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன்.
1: கொடுத்து அனுப்புறீங்க. உங்களுக்கு நம்ம மாநிலத்தில் உள்ள பல விவசாயிகளோட தொடர்பு இருக்கு. அப்ப திருப்பை சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு பயிற்சி நடக்குது அப்படின்னு சொன்னா ஹில்லாரி சாருக்கு ஒரு இடம் இருக்கும் போது
0: முதல் இடம் உண்டு. அப்ப நம்ம வந்து அவங்க வந்து எது கொடுக்காங்க பரல, நம்ம ஒரு தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல
1: ஆர்வமா போவீங்க.
0: ஆர்வம் போது
1: இப்ப நீங்க இந்த அளவுல பிடிப்போடி இருக்கீங்க இல்லையா, உங்க சந்தையினர் யாரையாவது இந்த நெல் விவசாய பக்கம் கொண்டு வந்திருக்கீங்களா?
0: பையன் மாரும் கூட சப்போர்ட் பண்ணுவோம், பார்த்துட்டு தான் இருக்கேன். வேலை செய்யறது கொஞ்சம் முடிய அளவுக்கு செய்வாங்க எல்லா வேலையுமே.
1: மாடு கிடக்கா?
0: மாடு, 3 மாடு கிடக்குது.
1: இப்பவும் கிடக்குது?
0: ஆடு கிடக்குது, கோழி கிடக்குது.
1: சரி, அப்ப சக்கடா வண்டி இருக்கும் போலுக்க?
0: வண்டி இல்ல.
1: இருந்திருக்கா?
0: வண்டி வந்து இருந்தது.
1: யார் ஓட்டுவா?
0: நான் தான் ஓட்டுவேன். எங்க அப்பா ஓட்டுவேன், நான் ஓட்டுவேன்.
1: அந்த மாதிரி செழிப்பா இருந்த இடத்துல இன்னைக்கு டிராக்டர் வச்சு அடிக்கீங்க?
0: டிராக்டர். ஆனா அன்னைக்குள்ள செழிப்பு இன்னைக்கு இல்ல.
1: என்ன இல்லங்கிறீங்க?
0: அன்னைக்கு வந்து விவசாயிங்க ஒரு பெரிய இதா இருந்தது.
1: உங்க ஊரே ஒரு திருவிழா கோலமா இருக்கு.
0: கோலமா இருக்கு. அன்னைக்கு அறுத்து கட்டி சமக்கதும், சூடடிக்கதும் உழைப்பு இருந்தது. சூடடிச்சா நெல் சமக்கணும், வைக்கல் எடுக்கணும்.
1: சும்மா இருந்துட்டு 2 வாழைக்கண்ணு நட்டுட்டு ஒரு 500 ரூபா கிடைக்குமா?
0: 1000 ரூபா, 500 இல்ல 1000 ரூபா. சம்பளத்துக்கு ஒரு மதிப்பே இல்ல. வேலை செய்யணும் எண்ணம் இல்ல, பணத்தை வாங்கணுங்க ஒரே குறிக்கோள்.
1: மம்பட்டியில கை வச்சாச்சுன்னா பணம் வரணும்.
0: ஏதாங்கிறது கதையை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு.
1: காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை செயல்படுத்தணுங்கிறாங்களா வயல்ல? நீங்க அந்த மாதிரி நடைமுறையை செயல்படுத்துறீங்களா, அல்லது இன்னமும் கட்டுவெள்ளமாய் விடுற?
0: இல்ல, எல்லாருமே அந்த மாதிரி தான் செய்யிட்டு இருக்காங்க. காய்ச்சல் பாய்ச்சல் இருக்கும்போது தூர் கட்டும். அந்த பொதியான டைம்ல கொஞ்சம் ஒரு காய்ச்சல் போட்டா அதுக்கு தந்த கோழி கதிர் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
1: இப்ப தொடர்ந்து நீங்க விவசாயத்துல ரொம்ப ஒரு ஆர்வம் வரப்படித்தே அன்றாடம் போய் பாக்குறதுனால நன்மை தரும் பூச்சிகள், தீமை தரும் பூச்சிகளை எல்லாம் கண்காணிக்கிறீங்களா, அல்லது ஒரு பூச்சை பார்த்த உடனே மருந்தடித்தலாம்?
0: இப்ப நம்ம விட்டோம்னா அடுத்த காரம் தோட்டா பயிர் இருக்கும்போது அடிச்சிருவாங்கல்ல. நன்மை தரும் பூச்சி எல்லாம் கொண்டாச்சு.
1: நன்மை தரும் பூச்சிகள் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு?
0: எங்களுக்கு பூச்சி பேர் தெரியாது, அது என்னென்ன பூச்சி அவங்க வச்சிருக்காங்க. ஆனா பூச்சை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி உள்ள பூச்சி, இந்த புழுவு, இந்த மாதிரி உள்ளது.
1: இப்ப நீங்க என்ன மாதிரி கருத்தை சொல்றீங்கன்னா, என்னதான் நன்மை தரும் பூச்சிகள் தீமை தரும் பூச்சிகள்னு இருந்தாலும் கூட ரசாயன மருந்துகள் பக்கத்து வயலுக்காரர் அடிக்கும் போது நம்ம வயல உள்ள நன்மை தரும் பூச்சி இறந்து போகுது.
0: கண்டிப்பா இறந்து போய் இந்த குருவி முந்தி இருக்கும், ஆந்த இருக்கும், இப்ப அதெல்லாம் இல்ல.
1: ஆந்த பார்க்கவே
0: ரொம்ப அவரமாயிட்டு. முந்தைய ஆந்த வந்து வயல்ல கம்பு நாட்டியே ஒரு தேங்காய் துண்டு வச்சா எலிய பிடிக்கும்பா, இப்ப ஆந்தே இல்ல.
1: சரி, உங்க எதிரி எலியாவது இருக்கா?
0: எலியும் குறைஞ்சிட்டு இப்போ பாம்புதான் அதிகமாயிருக்கு.
1: இப்ப பாக்குறீங்க? ஆமா. பாம்பு வந்து விவசாயிகளுக்கு நன்மை செய்யுமா? அப்படி
0: அது நன்மைதான் செய்யுது, எலிய பிடிக்குது இல்ல.
1: நீங்க வேற சொல்றீங்க, இனிதான் கதிர் வெளியே வரக்கூடிய பருவம், பால் கட்டு பருவம்ங்கிறீங்க. உர நடைமுறைகள் என்னென்ன கொடுக்கீங்க இதுக்குன்னு? அதாவது உங்களுக்கு விதை நெல்லுக்குன்னு உரத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்கறது உண்டா, அல்லது என்ன அளவுல கொடுக்கீங்க, எத்தனை உரம் கொடுக்கீங்க?
0: நாங்க 3 உரம் போடுவோம்.
1: எப்பெல்லாம்?
0: நடவுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு நட்டு ஒரு 20 நாள் கழிச்சு, அடுத்த அளவு ஒரு உரம், 20 நாள் கழிச்சு. சாதாரணம் பண்ணி போடக்கூடிய உரம் தான்.
1: என்னென்ன உரம்? ஏக்கருக்கு எவ்வளவு போடுவீங்க?
0: ஒரு முட்டை டிஐபி போடுவோம்.
1: தனியா?
0: தனியா டிஐபி போட்டுறோம். அது பிறகு 2வது உரத்தை யூரியா, பொட்டாசு, டிஐபி இல்லைன்னா பாட்டம்பாசு.
1: எவ்வளவு அளவுல?
0: ஒரு முறை பாக்டம்பாஸ் போடுவோம், ஒரு 20 கிலோ யூரியா, 20 கிலோ பொட்டாஸ் அப்படி.
1: மூணாவது
0: வந்து பொட்டாசும் யூரியாவும் சேர்த்து போடுவோம்.
1: என்ன நாட்கள்ல கொடுப்பீங்க?
0: ஒரு 20-24
1: கழிச்சு முத உரம் வரும்,
0: அதுக்கப்புறம் ஒரு 24-24 கழிச்சு அப்படி வந்து.
1: சரி, அப்ப சாண உரங்கிறது நீங்க

0: சாணி வந்து கிளம்பு வரல போட்டுருவோம்ல, சாணி இல்லைன்னா குழாய் ஏதாவது போட்டுருவோம்ல.
1: பொடி போகமா தொழில் போகமா?
0: இப்போ இந்த ஊர் வால் நெல் இருக்கனால இப்போ நாங்கள் கொஞ்சம் இடம் சில இடங்களில் நாங்கள் ரெண்டு போகமே தொழில் தான் நட்டுட்ருக்கோம். இந்த வால் நெல்லாம் மாற்றணும்னா நட்டாக தான் மாற்ற முடியும், நட்டாக தான் மாற்ற முடியாது. நடும்போது அந்த வால் நெல் இருக்காது, தொழிலையோ பொடியிலோ வச்சோம்னா கண்டிப்பாக அது வந்துடுது.
1: பார்க்குறீங்க
0: பாங்க, அது அனுபவபூர்வமாட்டோம். அது ரெண்டு பூ நட்டுட்டோம்னா அந்த எங்கே வால் நெல் இருக்கோ அந்த நெல் வராது.
1: சரி, அப்புறமா நெல் மகசூலை பொறுத்த அளவில் அம்பை 16 டிபிஎஸ் 5 ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க.
0: அம்பை 16 வந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் நல்லா இருக்கும், பெரிய அரிசி. அது 115-120 நாள்.
1: சரி,
0: ரெண்டும் ஒரே கணக்கு தான்.
1: அம்பை 16 அவ்வளவு பிடிப்போடி இருக்காங்களா குமரி மாவட்டத்தில்?
0: அம்பை 16 முதல் நல்ல மகசூல் இருந்தது. நேரடி வதப்பு பொடி வதப்பு எல்லாம் வச்சுக்கிட்டா 1.5 மணி 1.5 மணி நெல் இருக்கும். டிபிஎஸ் 5 கொஞ்சம் உரம் கூட போடணும், இதுக்கு உரம் குறவா போட்டா போதும், ஏன்னா கிழ விழுந்துரும். முதல் ஒரு உரம்
1: யூரியா எல்லாம் போடுதல கவனமா இருக்கணும்,
0: யூரியா போடக்கூடாது. நம்ம சாணியோ தொழு உரம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு போதா அம்பை 16 ரசாயன உரம் போட ரொம்ப போடணும்
1: தேவையில்லை.
0: ரெண்டாவது கால் வயலை போற தனியா மறைச்சு விட்டு ரெண்டாவது இருக்க வேண்டிய நிலைமையில வந்துடும்.
1: டிபிஎஸ் 5 சாயும் தன்மையா அப்படி
0: கிளை சாயாது, நெல் உருளவும் எத்தனை 50 நாள் நின்னாலும் கிளை விடாது, நெல் உருளாது.
1: அப்பயா நம்ம மக்கள் வந்து அந்த அளவுல ஈடுபாடு இல்லை?
0: இப்ப யாதேசம் எல்லாமே டிபிஎஸ் 5 தான் போட்டு இருக்காங்க.
1: இப்போ தொழிற்போகம் எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வால் நெல் ஆதிக்கம் குறைஞ்சிருக்க? அப்படி
0: நிறைய குறைஞ்சி
1: தொடர்ந்து தொழிற்போகம் எடுத்த அந்த நிலத்துல வந்து ஒரு படுவம் ஏற்பட வாய்ப்பு இருக்க, எப்படி சமாளிக்க போறீங்க?
0: அதாவது படுவக்காலில் வந்து அந்த அளவுக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாட்டு வேச்சுதான் ஆகணும். பொடி வச்சுட்டோம்னா ஒரு பூ வச்சுட்டு அடுத்த பூ நட்டுறணும்.
1: சரி, ஒரு 50 ஏக்கர் இருக்க இடத்துல ஒரு 2 ஏக்கர் நடுப்பகுதியில காய்கறி சாகுபடி ஒரு விவசாயி செய்யறாருனா அது மத்த நெல் விவசாயிகளுக்கு பாதிப்பா இல்லங்கிறீங்களா?
0: பாதிப்பு கிடையாது, அந்த நெல் விவசாயிகளுக்கு வந்து நோய் தாக்கல் கொஞ்சம் குறையதான் செய்யும்.
1: இயந்திரமயமாதல் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குதா?
0: இயந்திரம் இல்லைன்னா விவசாயம் இதுக்கு மீது அழிஞ்சிடும். பார் போடுறது, பாத்தியங்கால் போடுறது, கால் எல்லாமே டிராக்டர் தான்.
1: காய்கறிக்கு
0: இப்ப கால் போடுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு, இல்லைன்னா முடியாது. இயந்திரம் இல்லைன்னா விவசாயம் அழிஞ்சு போகும்.
1: உங்ககிட்ட என்னென்ன இயந்திரங்கள் இருக்குது?
0: என்கிட்ட டில்லர் மட்டும்.
1: டில்லரின் உபயோகம் என்ன?
0: நான் வந்து சோடியம் விழுதுவேன், பொடியிலையும் விழுதுவிடுவோம், அதே மரம் அடிச்சுக்கிடுதோம்.
1: மானியத்தில் கிடைச்சதா?
0: மானியத்தில்.
1: அரசு திட்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறீங்களா, மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை?
0: ஆமா, கிசான் வாங்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா, பிஎம் கிசான். அது எப்படி, அந்த திட்டத்தை பத்தி உங்க மதிப்பீடு என்ன?
0: அது ஒரு நல்ல திட்டம் தான். இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கும், பார்த்தா ஒரு அவசரத்துக்கு ஒரு 10 ரூபாய் எடுக்கும் போது ஒரு உரம் எடுக்கிறதுக்கோ ஒரு செய்யறதுக்கோ விலையாது, ஒரு உதவியா ரொம்ப இதாக தான் இருக்காது.
1: சரி, ஆடு கிடை வைத்தல், வாத்துக்கோழி விடுதல் அந்த நடைமுறையெல்லாம் இருக்கா அப்படி உங்க பகுதியில?
0: கோழி வாத்துக்கோழி வரதான் செய்யுது, ஆடோ நமக்கு எனக்குலாம் தோப்பு கடைஞ்சிருந்தாரு.
1: ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க. ஆடு கிடை வைத்தல்னால நெல் விவசாயத்துக்கு என்ன ஒரு நன்மை, வாத்து வந்து விடுதுனால என்ன இது அப்படின்னு என்ன சொல்றீங்க?
0: ஆடு போடும்போது வந்து இந்த ஆட்டனுடைய புழுக்க சாணம் மூத்திரம் அது பிறகு முடி எல்லாம் சேர்ந்து போது ஆட்டு உரம் அன்று கேட்கும், ஆட்டு உரம் மறந்துதான் கேட்கும். அதனால ஆட்டு உரம் போடும்போது தனியா அந்த வயலு எந்த இடத்த போடணும் அந்த இடம் தனியாவே தெரியும்.
1: வாத்துக்கோழி விடுறது எதுக்கு?
0: வாத்துக்கோழி விடும்போது அதோட நத்தம் பூச்சி இந்த மாதிரி எல்லாம் களையெல்லாம் எடுத்துருது, நெல் அதெல்லாம் எடுத்துருது, அதனுடைய கழிவும் அதில் விழுந்துருது.
1: அந்த பெண்களுடைய ஈடுபாடு உங்க பகுதியை பொறுத்த அளவில் இன்னைக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கா?
0: இப்ப வந்து இப்ப வர ரொம்ப குறைஞ்சிட்டு, அன்னைக்கு இருந்தது இப்ப இந்த குளத்து வேலை நடக்கனால அவங்களுக்கு 270 ரூபா சம்பளம் இருக்கனால அங்க போய் எல்லாமே அப்படி போகப்பட்டாங்க. அதனால இங்க வர்றது வந்து இப்ப குறவு, விவசாயத்துல ஈடுபாடு குறவு.
1: ஒன்றுவிட்ட புதன்கிழமை விரிவாக்க அலுவலர் வருவாரு, தகவல்களை சொல்லுவாரு அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பேச்சு இருக்குத, அதே நடைமுறை களத்து மேட்டுக்கு வந்து உங்களை பார்த்து பேசி உங்களுக்கு ஊக்கம் தராங்களா?
0: அது இப்ப நடந்துதான் இருக்குது.
1: பேச்சுக்காகவா?
0: இல்ல இல்ல இல்ல, வராங்க வந்து
1: என்ன சொல்றாங்க? வந்து
0: இப்போ
1: பயிர் காப்பீட்டு திட்டம் கழிஞ்ச ஜூலை 31 முடியுதுன்னு சொன்னாங்க, அதுல நீங்க உங்க ஈடுபாடு எப்படி இருந்தது?
0: நான் பயிர் காப்பி திட்டத்தை வருஷத்தோட கட்டி எடுத்தாரு, நிறைய பேர் கட்டி எடுத்தாரு.
1: இந்த வருஷமும் சேர்ந்திருக்கீங்க?
0: இப்போ வந்து நம்ம இசி மையத்திலே ரூபாய் கட்டிடலாம்.
1: உங்க ராமபுரத்திலே
0: குலசமூல கட்டிடலாம்.
1: சரி,
0: பட்டா அடங்கல் ரசீது நம்ம ஆதாரு அக்கௌண்ட் நம்பர் இது இது வந்து நான் இப்ப 4-5 ரூபாய் எனக்கு கிடைக்கல, முதல்ல கட்டும் போது எனக்கு நிறைய கிடைச்சது.
1: அந்த அனுபவம் உங்களை தொடர்ந்து
0: கட்டிக்கிட்டே இருக்கு.
1: இழப்பு வராட்டாலும் கூட கவலை இல்லை.
0: இந்த கொரோனா டைம்ல எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சு.
1: அப்ப நீங்க மத்தவங்களை ஊக்கப்படுத்துறீங்க?
0: அதை சொல்லியே பாருங்க, எனக்கு 1 ரூபாய் கிடைச்சிருக்கு, 50,000 நான் எங்க ஆளம் மட்டும் கட்டிட்டு இருக்கலாம், நம்ம 100 ரூபாய் தான் கட்ட போறோம்.
1: சரி சரி சரி,
0: அதுக்குள்ள
1: பாதிப்பு வந்துன்னா பயப்பட வேண்டிய அவசியம்
0: தேவையில்லை.
1: ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு நிலத்தை வளப்படுத்துறதுக்காக சிறுபயரோ உளுந்தோ போட்ட அனுபவம் இருக்கா?
0: நான் உளுந்து வச்சு தோப்புல மாப்பிள்ளையில வயல எல்லாமே உளுந்து வச்சுட்டு தான் இருக்கு.
1: இதுவரைக்கும்
0: உளுந்து வச்சுதான்
1: முன்னாலே.

0: அப்பப்போ போய் பறக்கணும் அறுவடை நேரத்துல, இப்ப ஒரே அடியா பறிக்கலாங்கிறாங்களே.
1: இப்போ ஒரே அடியா தான் பறிக்கலாம், போனதோட எல்லாம் போட்டு எனக்கு பறிக்க முடியல.
0: என்ன காரணம்?
1: பறிக்க ஆள் இல்ல, ஒரு ஏக்கர்ல போட்டிருந்தது தோப்புல.
0: பெண்களும் அப்படி இருக்காங்க வேலைக்கு,
1: பாதி எடுக்க சொன்ன பிறகும் வரல. நான் என்ன மாடு கிடக்குதுன்னு அறுத்தோண்டு போட்டு மாட்டுக்கு போட்டுட்டு அங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன், வீட்டுக்கு தேவையான பறிச்சுக்கிட்டு.
0: ஆனா அது வேர் முடிச்சுல வந்து ஒரு தலைச்சத்து கட்டி கட்டியா இருக்குங்கிறாங்களா? அப்படியா,
1: வேர்ல நுண்டுட்டு அந்த பொடி முடிச்சு முடிச்சா இருக்கும், அதனால மண்ணுக்கு நல்லா இருக்கு. அந்த குலையும் பறிக்காம இருந்தா கூட லாபம்.
0: இவ்வளவு திறனா விவசாயத்துல ஈடுபாடு காட்டுறேன், அரசாங்கத்துக்கு கூட விதைநெல் கொடுக்கறேன் அப்படிங்கிறீங்களே, திறம்பட செயல்பட்ட விவசாயிகளை மாதிரி விருது ஏதாவது வாங்கின அனுபவம் இருக்கா?
1: 2025 குடியரசு அவார்டு கொடுத்தாங்க, முன்னோடி விவசாயம் சொல்லி. இந்த வருஷம் விளைச்சல் போட்டுல நான் 2-3 வருஷம் கட்டிக்கிட்டு இருந்தேன், இந்த வருஷம் எனக்கு ஒரு 15,000 கிடைச்சு.
0: இதுவரை ராமபுரம் ஏ ஹில்லாரி அவர்கள் பங்கு பெற்ற TPS 5 நெல் சாகுபடி அனுபவம் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
2: இதில் மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
0: ஏ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏ ஒரு டீய போட்டு கொண்டு வாமா, காலையில 7 மணிக்கு குடிச்சம்மா. ஆனா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன், மதிநுட்பத்தோடு சில குறிப்புகளை எடுத்துட்டு இருக்கம்மா. அப்பப்ப சுட சுட ஏதாவது உள்ளுக்கு போயிட்டு இருந்தாதான் தகவல்கள் அப்படியே மனசுல நிக்கமா இருக்கும். சீக்கிரம் போட்டு கொண்டு வாமா. ஏய் டீ போடுது ரெண்டா போடுமா, தம்பிக்கு சத்தம் கேக்குதுமா இருக்கு. வாப்பா என்ன வெளியே நின்னு உரிமையோடு உள்ளுக்கு வா.
2: என்ன ஒரு நேரமும் ஓய்வு எடுக்க மாட்டீங்களான்னு, கையில எக்ஸாம் எழுத பேட வச்சு கடைசி 5 நிமிஷம் பரீட்சை எழுதுற மாதிரி கிரு கிரு கிரு கிரு என்னண்ணே
0: வா. எங்கனாதான்ப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும், இயக்கத்திலேயே இருக்கணும், புரியுதா உனக்கு?
2: ஏய் வார்த்தையே பாரு, இயங்குனாதான் வாழ்க்கைங்கிறத எப்படி சொல்றாரு பாரு.
0: சரிப்பா, நீ என்ன அவசியமா வந்திருக்கிற? அந்த டீ எடுத்துக்குடி, சுட சுட இருக்கு பாரு. சொல்லு என்ன விஷயமா, அறக்க பறக்க வந்த மாதிரி அனல் பறக்க வந்திருக்கிய, சொல்லு.
2: கிளே ஒரு விஷயம் கேக்குறதுக்காக வந்தோம்னே.
0: என்ன விஷயம்? அதானே கேக்குறேன்.
2: கிளே நம்ம சுப்பையா வீட்டு பக்கத்துல சேகர் ஒருத்தர் உண்டு தெரியுமா?
0: ஆமா, நம்ம பரப்புரைக்கு அப்படி நழுவி போவானே.
2: அவரு கடுமையான உழைப்பாளி.
0: அது உங்க கிராமத்துலதான் விரல் வெட்டு எண்ணுமாய் விவசாயிகள் முதன்மையா இருக்காங்கன்னா சேகர் பறையும் சொல்றாங்களே.
2: ஏனே விவசாயத்துல சிறப்பா இருந்த ஆளு இன்னொரு விஷயத்துல கோட்டை விட்டுட்டாருனே.
0: என்ன விஷயம்ப்பா, சொல்ல மாட்டேங்கிய, எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு.
2: ஏய் மனுஷன் ஆர்வமா இருக்காரு, தெளிவா சொல்லுவாரு.
0: என்னப்பா டீய ருசிச்சுட்டு என்னவோ யோசனை பண்ணமா இருக்கு.
2: ஏனே சேகர் அவருடைய மனைவி கர்ப்ப காலத்துல இருக்கும் போது ஒரு சில தடுப்பூசிகளை தவற விட்டுட்டாங்களாம்னே, அதே மாதிரி மூத்த குழந்தைக்கும் சில தடுப்பூசிகளை போடாம விடுபட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம்னே, அதனால பரிதவிச்சு போய் அங்க நின்னு கேட்டுட்டு இருந்தாருனே. அந்த வழிய நான் வந்த போது சில விஷயங்களை அண்ணனுக்கு தெரியுமே கேட்டுட்டு வரலாமேனு வந்தம்னே. ஏனே இந்த மாதிரி சேகர் மட்டும் இல்லனே, நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை கோட்டை விட்டு இருப்பாங்க.
0: உங்க கிராமத்திலேயாப்பா?
2: ஆமாண்ணே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி அண்ணே இப்ப எனக்கு சொல்லி தரணும்.
0: தம்பி, உங்க கிராமத்துல வேணா ஒரு பரப்புரை ஒண்ணு ஏற்பாடு பண்ண, ஒரு தொகைய பேசி.
2: ஏனே பரப்புரை பரப்புரைன்னு சொல்லி பைசாக்கு தாம்னே நீங்க ஆசைப்படுறீங்க. இப்ப எனக்கிட்ட சொல்லுங்கண்ணே, அங்க போய் பரப்புரையில ஏதாவது ஏடா குடமா பேசிருப்பாது இல்லண்ணே.
0: யார்ட்ட என்ன வார்த்தைப்பா சொல்ற, ஏடா குடமா வருங்கிற?
2: இப்போ நீங்க என்கிட்ட சொன்னா அங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துனா நான் எடுத்து விடுவோம் இல்லண்ணே.
0: பாரு என் தம்பிய, அண்ணனுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்ட கூடாது கூட்டங்கள்ல அப்படிங்கறதுல எவ்வளவு கவனமா இருக்கப்பா. ஏய் தம்பிக்கு ஒரு 2 முறுக்கு எடுத்துக்கொண்டு போய் நெய்ல சுட்டு எடுத்தம்பாரு.
2: ஏய் எண்ணெயில இருந்து நெய்க்கு வந்துட்டார? அப்போ இவர உயர்வா சொன்னா ஏன் வீட்டுக்கு கூட ஒரு 10 நெய் முறுக்க மடக்கி தந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே.
0: தம்பி திட்டத்தை பத்தி சொல்றப்பா, கவனமா கேக்குறியா? அப்படி
2: கேளு, கேக்குறோம்னு சொல்லு.
0: தம்பி, மத்திய அரசுனால 2014 December 25 தொடங்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம் மிஷன் இந்திர தனுஷ் திட்டம். சொல்லு பாப்போம்.
2: மிஷன் இந்திர தனுஷ் திட்டமா?
0: கேள்விப்பட்டிருக்கியாப்பா?
2: ஏனே இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்னே, ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுன்னு.
0: தம்பி நீ தான் இப்ப சொன்னிய, சுப்பையா வீட்டு பக்கத்துல சேகர் வீட்டுல இந்த மாதிரியான ஒரு நிலவரத்தை சரிவர கையாளனால பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க, கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன
2: பாரு. ஆமா,
0: அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடியவங்களுக்கு தப்பான நிகழ்வு நடக்காம இருக்கிறதுக்காக தடுப்பூசிகளை முறையா போடணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம்.
2: ஏனே நீங்க சொன்னீங்களே மிஷன் இந்திரதனுஷ் திட்டம், இது யாருக்கெல்லாம் பயன்படும்?
0: தம்பி 2 வயசு

0: வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரிவர தடுப்பூசிகள் போடணும். அப்படி போடாம விடுபட்ட கிராமங்களோ நகரங்களோ இந்தியாவில எந்த பகுதியில இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கறது இந்த திட்டத்தினுடைய சாராம்சம்.
1: ஏலே, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நோக்கம் என்னன்னு
0: அதானப்பா சொன்னேன். தடுப்பூசி போடுதல விடுபட்டவங்களை கண்டுபிடிச்சு தடுப்பூசி போடுறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.
1: ஏலே, எதுக்கு தெரியுமா ரெண்டு தடவை கேட்டேன், மனசுல அப்படியே பதிக்கிறதுக்குன்னே.
0: குழந்தைகளுடைய இறப்பு வீதத்தை குறைக்கதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம். புரியுதா?
1: புரியுதுன்னே. ஏனே, தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் உயிர்கொல்லி நோய்கள் வராம இருக்கும் சொல்றாங்களே, அப்படி என்னென்ன நோய்கள்னே தடுக்கும்?
0: ஏ தம்பி, அண்ணன்கிட்ட பழகி பழகி அறிவு பூர்வமா எப்படி கேள்வி கேக்குற? காச நோய், இளம்பிள்ளைவாத நோய், தொண்டை அலர்ச்சி நோய், கக்குவான் இருமல், ரணஜன்னி, மஞ்சள் காமாலை, வயிற்று போக்கு, இன்னும் ஒரு சில நோய்கள் கூட இருக்குது. ஆனா முக்கியமான இந்த ஏழு நோய்களுக்கு தடுப்பூசி எடுப்பதன் வழி வருங்கால நம்ம இந்திய சந்தையினரை வளமா கொண்டு வரலாம.
1: இது ஒரு அற்புதமான திட்டமா இருக்கும் போல இருக்கண்ணே.
0: இந்த திட்டத்தினுடைய வெற்றி அப்படிங்கறது ரொம்ப தொலைவுல இருக்குங்க.
1: எப்படிலே இருக்கும்? அபரிவிதமா இருக்கும். அமுத சுரபியில் இதுவரை மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் எம் வேளாண்மை செயலி தகவல்களை தருகிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜ் பிரவீன் அவர்கள்.
3: எம் வேளாண்மை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய செயலி ஒன்று உருவாக்கி, அந்த செயலி எதிர்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த செயலியை வந்து அவங்க வந்து பதிவிறக்கம் செய்து போது கொள்ளும் போது, இது ஒரு தனி செயலி, அந்த செயலியில போய் இவங்க வந்து அதை பதிவிறக்கணும் செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இவங்க அந்த நெல் பயிரில் போய் அதை ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி தந்தாலே அந்த நெல் பயிரில் வந்து எந்த ஒரு நடைமுறை பிரச்சனை இருந்தாலும் அந்த வல்லுநர் குழு அவங்களுக்கான தீர்வுகளை தரும் சார். பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து துறை வல்லுநர்களும் அங்க இருக்கிறாங்க. தோட்டக்கலைத்துறை இருக்கிறாங்க, பூஞ்சான துறை இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அவர் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்மளால நிச்சயமா தமிழ்நாடு வேளாண் பல்கலை அருகில் இருக்கிற வேளாண் விஞ்ஞானிகளை நம்மளால வந்து நிச்சயமா கூப்பிட்டு நம்மளால அவங்களோட ஆலோசனைகள் நம்ம வந்து பெற முடியும். இந்த நெல் சாகுபடியில் இருக்கிற நடைமுறை பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும். மேலும் வந்து அவர்களுக்கு என்னன்னா உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை பெருக்க முடியும். மேலும் அவர்களுக்கு வந்து என்னன்னா அதுல இனி வர்ற காலங்களில் அந்த செயலி வந்து இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும் போது நெல்ல வந்து எப்படி விற்பனை செய்யலாம், மதிப்பு கூட்டு விற்பனை செய்யலாம், இது போன்ற விஷயங்கள்லையும் எங்களோட விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சார்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: அமைப்பு DL ஜேக்கப்.

0: நாட்டின் நடப்பை நொடியில் தெரிந்து கொள்ள 8 மணிக்கான செய்தி அறிக்கை முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறது சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து நம் குமரி பண்பலை 101 சின்ன சின்ன குரல்கள் செல்ல செல்ல சிரிப்புகள் உங்களுக்காக காத்திருக்கும் பட்டாம் பூச்சிகள் கேட்க மறந்துடாதீங்க, ரசிக்க தவறாதீங்க.
1: தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.

சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்காரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொண்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணிநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தாவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டுவர உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அட்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி

0: அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: குரலுக்கும் இளமை துடிப்புக்கும் பெண்களின் எண்ணங்களுக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் ஒவ்வொருவருக்கென ஒரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு மனதுக்கென ஒரு மகிழ்ச்சி. எல்லோரையும் இணைக்கும் இது நம்ம ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சிரிப்போடு சிறகடிக்கட்டும் குட்டி மனசுகளின் உலகம், இது பட்டாம் பூச்சிகள். உங்கள் வீட்டிலும் ஒரு குட்டி குரல் வானொலியில் ஒலிக்கட்டுமே, பேசட்டும், சிரிக்கட்டும், தன் உலகத்தை பகிரட்டும். 260-140-290-722 இணைப்பு எண் 0465-2-800-395-703-9. கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்ணில் இப்போதே அழையுங்கள் உங்கள் குட்டி பட்டாம்பூச்சியை எங்களோடு பறக்க விடுங்கள். நிகழ்ச்சியில குட்டி குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, காவலன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பெண்ணிதையாள் பாடிய பாடல் இசை வித்யாசாகர் இசையல்பா விஜய் வரிகளில் கேட்டுட்டு வந்துடுவோமா?

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம் TNC அப்ளை.
2: சின்ன குரலில் பெரிய உலகம் பேச நம் முதல் குட்டி பட்டாம்பூச்சி இதோ பறக்க வருது, கேட்கலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க?
3: கல்குறிச்சி அனுஷா பேசுறேன்.
2: சரி, நிகழ்ச்சியில் முதல் குட்டி குழந்தையா வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்கம்மா?
3: பாட்டு பாட போறேன்.
2: பாட்டு பாட போறீங்களா? சரி, பாடுங்க.
3: நீ வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ, என்ன பதில் கூற

0: சூப்பரா வந்து ஒரு அழகான பாடல வந்து பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330066.
0: குட்டி மனசு கோடி கனவு, அதை சொல்ல வர நம்ம அடுத்த பட்டாம்பூச்சி யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், இணைப்புல வந்தாச்சு, பேசலாம். இங்க இருந்து யார் பேசுறீங்க?

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பேசும் வார்த்தை சின்னது தாங்க, ஆனா அந்த குரல் தரும் சந்தோஷம் ரொம்ப பெருசுதானே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? தியாஸ்கலை பேசுறீங்களா? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாகர்கோயில் இருந்து பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? சரி பாடுங்க, கேக்கலாம். சூப்பரா அழகா பாடியாச்சு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. நாகர்கோவில்
5: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
6: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2,00,000 பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ் தராங்க.
7: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 டைம்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு நாகர்கோவில். கால் 9400440066.
0: ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சி. கூட்டு குழந்தைகளின் வண்ண கனவுகளை வெளிக்காட்டும் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. இது குமரி பண்பலை வழங்கும் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பேச காத்திருக்கூடிய அடுத்த குழந்தை யாரு? வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? தாட்சணா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? இருளப்பபுரத்துல இருந்து பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
8: நல்லதே

அழகா வந்து அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கோளறு பதிகம் சொல்லிருக்கீங்க, நன்றிமா. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடியது, இசை இளையராஜா, வரிகள் பொன்னரசு.

0: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: குரல் கேட்கட்டும், குமரியே ரசிக்கட்டும், உங்கள் செல்ல குழந்தை பேசட்டும், அதன் கனவு வானொலியில் பறக்கட்டும். கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை நூற்றோனில் இருந்து பட்டாம்பூச்சிகள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் கேட்டு. வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? என்ன சொல்ல போறீங்கம்மா? பாட்டு சொல்ல போறீங்களா? பாடுங்க. ஓ, தாட்ஸ் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்கம்மா.
8: எஜுகேஷன் இஸ் எ வெப்பன் தட் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்ட்.
7: ஒரு தாட்ஸ் தானா த்ரிஷியா? ஒரு தாட்ஸ்
8: தானா?
7: தம்பி பேச போறாங்களா? சரி கொடுங்க, கேக்கலாம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். நீங்க உங்களோட பேரை சொல்லுங்கம்மா. சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாடுங்க. மோட்டார் வண்டியில ஒரு சூப்பரான பாட்டு பாடியாச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. தம்பிட்ட பேசணுமா? இன்னும் தம்பி இருக்காங்களா? சரி கொடுங்கம்மா, பேசிடலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லிருங்க.
8: எங்கள் வீட்டு நாய்க்குட்டி, நந்தி உள்ள நாய்க்குட்டி, கண்ணை போல காக்கும் எங்கள் நாய்க்குட்டி.
7: நிகழ்ச்சியில சூப்பரா பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் பேசிய குட்டி குரல்களுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த குட்டி மனசுகளுக்கும் நன்றி. சிரிப்போடும் சிறகோடும் இந்த நிகழ்ச்சியில் கலக்கலான பங்களிப்போடு வந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி வந்து ஜாலியா இருந்ததா நேர்களே?

0: இதுவரை உங்களோடு சிரித்து பறந்தது பட்டாம் பூச்சிகள்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: இரவின் அமைதிக்கு இனிமை சேர்க்கும் நேரம் இது. உங்கள் மனதை வருட அழகான மெட்டுக்கள் காத்திருக்கின்றன. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.

இனிமையாகட்டும், உங்கள் பயணத்துக்கு இசை துணையாகட்டும். உங்கள் மனசுக்கு பிடித்த மெட்டுகள் வரிசையாய் காத்திருக்கின்றன. கேளுங்கள், ரசித்து பயணியுங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101 திரை இசை. சில இரவுகள் தூங்குவதற்காக வருவதில்லை, அமைதியாக நம்மோடு பேசுவதற்காக வரும். அந்த அமைதிக்குள் ஒரு மென்மையான இசை சேர்ந்தால் இரவும் கொஞ்சம் அழகாகிவிடும் தானே. திரையிசையில் கேட்கலாம் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் நா முத்துக்குமார்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நாளை 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நினைவுகளுக்கு கதவு கிடையாது, நேரம் கிடைத்தாலே அவை நம்மிடம் வந்து அமர்ந்துவிடும். அப்படி ஒரு இனிய நினைவு பயணத்துக்கு இசையோடு சேர்ந்து போகலாம். கேட்கலாம் பீமா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மகத்தி ஆர் பிரசன்னா பாடிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நாம் முத்துக்குமார் வரிகளில்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜன் கோ நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: நேர்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நியூரோபதி எனப்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். நேர்களை, நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, புதுமண தம்பதியாய் புகுந்த வீடு சென்ற உங்களின் நினைவுகள் என்ற தலைப்பில் நேரலையில் பங்கேற்று தோழிகள் பேசலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதாங்க, என்ன அப்படின்னா 260-240-290-722 இணைப்பு எண் 04652 இந்த நம்பர்ஸுக்கு டயல் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க, 8903257039.

சாலைகள் நீளமாக இருக்கலாம், ஆனால் இரவு நேர பயணத்தில் சில பாடல்கள் மட்டும் நேரத்தை சுருக்கிவிடும். ஜன்னலுக்கு வெளியே நகரம் நகரட்டும், காதுக்குள் இந்த இசை மட்டும் பயணிக்கட்டும். திரை இசையில் கேட்கலாம் ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல், வரிகளுக்கு சொந்தக்காரர் வாலி.

ஒன்று பண்பலையில் சொல்லும் நேரம் 8:51. மனதுக்கு சில விஷயங்களை விளக்க முடியாது, அதை உணர மட்டுமே முடியும். அந்த உணர்வை வார்த்தைகளை கடந்து இசை சொல்லும் போது கேட்காமல் இருக்க முடியுமா?

0: இசையில் கேட்ட பாடல் என்பது திரைப்படம் தொட்டி ஜெயா. அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ, கார்த்திகே ஜி, ரஞ்சித், சைந்தவி, சங்கர் மகாதேவன் ஆகியோர் பாடியது. இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நா முத்துக்குமார், தாமரை, கபிலன் ஆகியோர்.
1: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
2: ஆமாம் மன்னா.
1: யானை படைகள்
2: தயார் மன்னா.
1: குதிரை படைகள்
2: கிளம்பி விட்டது மன்னா.
1: சரி, புறப்படுவோம்.
3: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
3: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.
3: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
3: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
3: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
3: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
3: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
0: நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான விதை உற்பத்தி முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தக்கலை வட்டார வேளாண்மை உதவி விதை அலுவலர் சி கோலப்பன் அவர்கள். அமுத சுரபி, தேசிய மூங்கில் இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பயோ பிளாக் முறை, இறால் வளர்ப்பு தகவல்களை தருகிறார் மயிலாடி மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் முனிவர் எஸ் எழில்மதி அவர்கள்.

0: நேர்களே, உழவுக்கு அறிவும் வாழ்வுக்கு வளமும் தரும் நிகழ்ச்சி நம் பண்பலையில். மறக்காம கேளுங்க 7:25 உழவர் உலகம். நாளைய பொழுதில் நம் மண்ணின் மொழியில் ஒரு புதிய பயணம் உழவர் உலகத்தில். இசை முடிந்தாலும் இனிமை முடியவில்லை. உங்கள் இரவு நேரம் இன்னும் இசைக்காக காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் ரசித்தது இனிய மெட்டுக்களின் பயணம், குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. இனி உலக செய்திகளை ஆங்கிலத்தில் அறிய தகவலின் தெளிவோடு செய்தியின் சிறகோடு ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Union Home and Cooperation Minister Amit Shah launches development projects worth over 6,400 crore rupees at Alwar in Rajasthan, asserts empowering youth, poor, women and farmers essential for achieving goal of developed India by 2047. Vice President C.P. Radhakrishnan calls upon students to embrace nation first and contribute to Viksit Bharat 2047. India dismantles large-scale areca nut import racket from Bangladesh, uncovering 2,500 crore rupees revenue loss, 9 arrested. Red alert issued for very heavy rainfall over Gangetic, West Bengal and Odisha tomorrow. Ukraine and Russia exchange missile and

தென்றல் தொட்டால் குளிர்ச்சி, இசை தொட்டால் மகிழ்ச்சி தானே. அந்த இசை தென்றலோடு காத்திருக்கிறது திரை இசை. நிலவின் வெளிச்சம் போல சில இசைகள் சத்தமில்லாமல் நம்மை தொட்டு செல்லும். இரவின் அமைதிக்கு இளையராஜாவின் இசை சேரட்டும். கேட்கலாம் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஜிபி டிவி வாங்குங்க, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம், TNC அப்ளை.
1: ரமணி ஸ்கோடாவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஸ்கோடா கைலாக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸ், குஷாக்கு அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ், ஸ்லாவியாக்கு அப் டு 1,75,000 பெனிஃபிட்ஸ், கோடியாக்கு அப் டு 2 lakh பெனிஃபிட்ஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 50,000 பெனிஃபிட்ஸும் தராங்க.
2: இது கூடவே 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி, 4 times ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் அசிஸ்டன்ஸும் இருக்கு. உடனே வாங்க
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கள்ளியங்காடு, நாகர்கோவில். கால் 9400444066.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: சில இரவுகள் பேசுவதற்காக இல்லை, மனசுக்குள் இருக்கும் நினைவுகளை ரசிப்பதற்காக. அந்த ரசனைக்கு இசையாய் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜா இசையில், புலமைப்பித்தன் வரிகளில் காக்கி சட்டை பட பாடல்.

0: இந்த சுதந்திர தினத்துக்கு சினிமா இஸ் கம்மிங் ஹோம். சோனி பிராவியா 2 RGB டிவி வாங்குக, ஐமேக்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீட்லயே ஃபீல் பண்ணலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரா 3 இயர்ஸ் வாரண்டி, 25,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 1 free EMI மற்றும் டிவி பிளஸ் சவுண்ட் பார காம்போ ஆஃபரில் வாங்கி 64,990 ரூபாய் வரை சேமிக்கலாம். விவரங்களுக்கு ராஜனன் கோ, நாகர்கோவில் மற்றும் மாத்தாண்டம். TNC அப்ளை.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் மனதுக்கும் காதுகளுக்கும் எப்போதும் நெருக்கமான வானொலி, அதுதான் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நாளை இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பினையும் கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். குமரியின் மண்ணின் மனத்தோடும் உங்கள் மனதின் எண்ணத்தோடும் குமரி பண்பலை 101 பயணிக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்காகத்தான். கேட்கும் ஒவ்வொரு நொடியும் புதுமையாய் ரசிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் இனிமையாய். நேரத்தை மட்டும் கவனத்தில் வையுங்கள்.

நீட்டிக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை நூற்றோண்டோடு. இனிய இரவோடு இனிமையான இசையும் உங்களோடு பயணிக்கட்டும். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது திரை இசை. ஒரு வீர பெண்ணின் வரலாறு, ஒரு மண்ணின் பெருமை, ஒரு போராட்டத்தின் கதை தமிழில் உங்கள் செவிகளுக்காக அரங்கேறுகிறது. ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் படைப்பில் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். வரலாறு கேட்கும் குரலாக மாறும் இந்த பயணத்தை தவறாமல் கேளுங்கள்.

0: 9:30.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். ராணி துர்காவதி அகில பாரத நாடகம்.
2: ஐயோ, நான் என்ன செய்வேன்? வீர நாராயணா, உனது தகப்பனார் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டாரடா. என் கண்ணே, ராஜமாதா, ராஜமாதா, தங்கள் குமாரர் இறைவனடி சேர்ந்து விட்டார். ராஜமாதா,
3: உன்னை இந்த குலத்திலா பார்க்க வேண்டும்? 5 வயது கூட நிரம்பாத உன் மகன்

0: நாராயணனை விட்டு விட்டு செல்ல உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது?
1: ராஜமாதா, ராஜமாதா, உங்களிடம் முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும். ராஜமாதா,
0: முக்கியமான செய்தியா? மந்திரியாரே, என் மகன் இறந்து விட்டான். இவளுக்கு இவளுடைய கணவன் பிரிந்து இங்கு ராஜமாதாவும் ராணியும் அழவில்லை. மந்திரியாரே, தாயும் மனைவியும் அழுகிறோம். இன்று மட்டும், இன்று ஒரு நாள் மட்டும் மனம் திறந்து அழவிடுங்கள்.
1: ராஜமாதா, மன்னிக்க வேண்டும். ராஜமாதா, இந்த சமயத்தில் தங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். ராஜமாதா, நமது குடும்பம் மட்டுமல்ல நாடே துயரத்தில் உள்ளது. ராஜமாதா, ஆனால்
0: என்ன ஆனால் சொல்லுங்கள். மந்திரியாரே, சொல்லும் ததை சொல்லுங்கள்.
1: ராஜமாதா, எதிரிகள் சமயம் பார்த்து வதந்திகளை பரப்புகிறார்கள். வதந்திகளை பரப்பி உள்நாட்டு குழப்பத்தை விளைவித்து நாட்டை சூறையாட நினைக்கிறார்கள். ராஜமாதா, மால்வாவின் மியான் பாஜ் பகதூர் கான் போருக்கு ஆயத்தம் ஆவதாக ஒற்றர்கள் மூலம் உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. ராஜமாதா, நாம் பலவீனமாகினால் நம் கோண்டுவானா பேரரசு அடிமைப்படுத்தப்பட அதிகம் நேரமாகாது. ராஜமாதா,
2: ராஜமாதா, ராஜமாதா, நகரிலும் கிராமங்களிலும் மன்னருடன் சேர்ந்து மகாராணி துர்காவதி உடன்கட்டை ஏறப்போகிறார் என்ற செய்தி பரப்பப்படுகிறது.
3: என்ன, நான் உடன்கட்டை ஏறப்போகிறேனா? யார் சொன்னது? என் கணவர் இறந்தாலும் இன்னமும் என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உடன்கட்டை ஏறுவதற்கு வாழ தகுதியற்ற கோழை அல்ல நான். அது ஒருபோதும் நடக்காது. அவர் இப்போதும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். ஆனால் ஆனால் அவர் நிறைவேற்ற முடியாமல் போன கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு இப்போதும் என்னுடையது. அன்னை துர்க்கையின் அருளால் கிடைப்பதற்கரிய இந்த அரிய வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ராஜமாதாவே, ஆசீர்வதியுங்கள். உங்கள் மகன் மறைந்த பிறகு உங்கள் மருமகள் துர்காவதியின் ஒவ்வொரு மூச்சும் இனிமேல் தாய் நாட்டின் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிக்கப்படும். என்னை ஆசீர்வதியுங்கள்.
1: ராஜமாதா, ராஜமாதா,
0: என்ன விஷயம் ஆதர் சிங்?
1: ராஜமாதாவே, மால்வாவின் மியான் பாஜ் பகதூர் கான் நம் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாராம்.
0: என்ன, பாஜ் பகதூர் படையெடுத்து வருகிறானா? அவன் தந்தையின் 40th சடங்கு கூட முடிந்திருக்காது. அவனுடைய தந்தை ஷுஜாத் கானின் கல்லறை மண் கூட இன்னும் உலர்ந்து இருக்காது. அதற்குள் ஏன் இந்த மண்ணாசை? துர்காவதி மகளே, எழுந்திரு. நீ மன்னர் தல்பத் ஷாவின் விதவி மனைவி அல்ல. இப்பொழுது நீ கர்கா நாட்டின் ராணி, ராணி துர்காவதி.
3: பெண் என்றவுடன் எளிதில் வென்று விடலாம் என்று நினைத்து விட்டானா? நான் பெண் புலி என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். ஆதார் சிங் அவர்களே, உடனடியாக படையை தயார்படுத்துங்கள். சௌராகர் கோட்டைக்கு வரும் வழியில் உள்ள பள்ளத்தாக்கே நமக்கு ஏற்ற இடம். பாஜ் பகதூர் பள்ளத்தாக்குள்ளே நுழைந்தவுடன் வில்லாளிகளை மலை உச்சியிலிருந்து அம்புகளை எய்ய சொல்வேன். அதன் பிறகே போரை துவக்க வேண்டும். அம்புகள் எங்கிருந்து வருகின்றன, எந்த திசையிலிருந்து வருகின்றன என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கும் நேரத்தில் சரமாரியாக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து அவர்களை மிரள வைத்து நாலாபுரமும் சிதறி ஓடும்படி செய்ய வேண்டும். புறப்படுங்கள்.

0: ராணி அவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரை ஒருவரையும் தப்ப விடவில்லை. எதிரிகள் அனைவரும் வாளுக்கும் வேலுக்கும் பலியாகிவிட்டார்கள். பாஜ் பகதூரும் அவனது மெய் காப்பாளர்கள் சிலரும் பதுங்கி இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவிட்டால்?
1: வேண்டாம் மாதர் சிங் அவர்களே, வேண்டாம். அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். நமது முன்னோர்கள் பாதுகாத்து வந்த போர் மரபை

0: நாம் குலைக்க வேண்டாம். பாஜ பகதூரை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம். நீங்களே எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள். அண்டை தேசத்து அரசனிடம் பகை கூடாது.
1: உத்தரவு ராணியாரே, அப்படியே செய்கிறேன்.
2: ராணி துர்காவதி, வெற்றி கொடியேந்தி வரும் வீரமகளே,
3: வருக வருக.
4: வா மகளே துர்காவதி.

0: ராஜமாதா, இவை அனைத்தும் இளவரசர் சந்தர்சாவின் உத்தரவின் பேரில் தான் நடந்துள்ளது.
1: மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பிறகு சந்திரஷாவின் இந்த செயல் எதற்காக? இப்பொழுது புரிந்து விட்டது, அவனுடைய இந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறாது.
0: ஆம் ராஜமாதா.
1: நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதார் சிங். நாளை இளவரசர் வீர நாராயணனை அரியணையில் அமர்த்தும் நேரத்தில் சந்திரஷா ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் உடனடியாக அவனை கைது செய்யுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கட்டும்.
0: அப்படியே ஆகட்டும் ராஜமாதா. ராஜமாதா பத்மாவதி வாழ்க! ராணி துர்காவதி வாழ்க! இளவரசர் வீரநாராயணன் வாழ்க! ராஜமாதா, இளவரசருக்கு இப்போது மணிமுடி சூட்டலாம்.
2: நிறுத்துங்கள். எனது அண்ணன் மன்னர் தல்பக்ஷாவிற்கு பிறகு இந்த அரியணையில் அமரும் உரிமை அவருடைய தம்பியாகிய எனக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. இளவரசர் வீரநாராயணன் இன்னும் சிறுவன் தான், நாடாளக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லை.
1: இல்லை மகனே சந்திரஷா, இல்லை. அரியணையில் வீரநாராயணன் தான் அமர்வான்.
2: அப்படியானால் நாட்டை பாதுகாப்பது யார்? ஆட்சி பொறுப்பை ஏற்க போவது யார் அம்மா?
1: என்னை அம்மா என்று அழைக்காதே, ராஜமாதா என்று அழை. நாட்டின் பொறுப்பை ராணி துர்காவதி ஏற்றுக்கொள்வார். அந்த தகுதியும் திறமையும் அவருக்கே உண்டு. நீ கேளிக்கைகளில் மூழ்கி இருந்த போது மியான்பாஜ் பகதூரை தனது தலைமையில் படையுடன் தோற்கடித்து நாட்டை காப்பாற்றியது ராணி துர்காவதி. துர்காவதியின் வழிகாட்டுதலின் படி வீரநாராயணன் ஆட்சி புரிவான்.
2: எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் நாட்டை ஆள்வதும் போர்க்களத்தில் போர் புரிவதும் நமது பாரம்பரியம் அல்ல ராஜமாதாவே. விதவை அன்னை மரியாதையுடன் திரைமறைவில் தான் இருக்க வேண்டும். திரைக்கு வெளியில் வருவதே தவறு. மேலும் ஒரு பெண் போல் எப்போதும் முக்காடு அணிவதில்லை. ஒரு அரசு குடும்பத்து பெண்ணாக இருப்பதே அவருக்கு நல்லது.
3: இல்லை குழந்தனாரே, இல்லை. நான் ஒருபோதும் திரைமறைவில் இருக்கவும் மாட்டேன், முகத்திரை அணியவும் மாட்டேன். தேவைப்பட்டால் ஆண் வேடம் கூட அணிவேன். நான் இனி உங்கள் அண்ணி அல்ல, ராணி துர்காவதி. பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது சில பழைய விதிமுறைகள் மாறித்தான் ஆக வேண்டும் குழந்தனாரே.
2: இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் மகாராஜா சங்கிராம்ஷாவின் மகன்.
3: நானும் மகாராஜா சங்கிராம்ஷாவின் மருமகள் தான் என்பதை நீங்களும் மறந்து விடாதீர்கள்.
2: ராஜமாதாவே, அன்னியார் கூறுவதை கேட்டீர்களா? என்னை அரியணையில் அமர்த்தாவிட்டால் நாட்டிலும் படையிலும் கிளர்ச்சி ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது.
1: அப்படியா? யார் கிளர்ச்சி செய்ய போகிறார்கள்? நானும் பார்த்து விடுகிறேன். மந்திரி ஆதார் சிங்.
0: உத்தரவு ராஜமாதா. இளவரசர் சந்திரஷா அவர்களே, அவ்வாறு எதுவும் நடக்க விட மாட்டோம். மன்னர் தல்பத் ஷா மறைவுக்கு பிறகு ராஜமாதாவின் ஆணையை பின்பற்றுவது முழு கர்கா ராஜ்யத்தின் கடமையாகும். கர்கா நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ராணி துர்காவதியே நாட்டை திறமையாக ஆள முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை எதிர்ப்பவர் எவராயினும் அவர் கர்கா ராஜ்யத்திற்கும் ராஜவம்சத்திற்கும் எதிரியாகவே கருதப்படுவார். வீரர்களே, சந்திரஷாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கைது செய்யுங்கள்.
3: வீர நாராயணனின் மணிமுடி சூட்டு விழா தொடர்ந்து நடைபெறட்டும்.
2: ராஜமாதா
4: வாழ்க! வாழ்க!
2: ராணி துர்காவதி
4: வாழ்க! வாழ்க!
2: மன்னர் வீர நாராயணன்
4: வாழ்க! வாழ்க!

0: கர்கா ஒரு சிறிய அமைதியான ராஜ்யம். அவர்களால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை பேரரசே.
1: கர்காவிலிருந்து நமக்கு ஆபத்து ஏதும் வராமல் இருக்கலாம், அது அல்ல விஷயம். வருங்காலம் என்னை மாவீரன் அக்பர் என்று அழைக்க வேண்டுமானால் எனது தலைமையை அனைவரும் ஏற்க வேண்டும். இல்லாவிடில் போர் முனையில் அவர்களை நான் சந்திக்க நேரிடும்.
0: ஆமாம் பேரரசே, ஆனால்
1: ஆனால் என்ன ஆனால்? மக்கள் இன்னும் என்னை ஒரு சிறுவனாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தது பைராம் கான் என்று கூறுகிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இன்று எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. பைராம் கான் உதவியின்றி இந்த அக்பரால் இந்த பேரரசை வழிநடத்த முடியும் என்பதை நான் எவ்வாறு நிரூபிப்பது பீர்பால்?
0: தங்களது தலைமையை மற்ற அரசர்கள் ஏற்க மறுத்தால்
1: மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன், கூடவே அவர்களது பெயரையும்.
2: பேரரசே, மால்வா அரசர் பாஜ் பகதூர் தங்களை சந்திக்க விரும்புகிறாராம்.
1: என்ன பாஜ் பகதூரா, துர்காவதியிடம் தோற்றுவிட்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறாரா? இல்லை இல்லை, ஏதாவது போர் உதவி கேட்கத்தான் வந்திருப்பார். ஆமாம் பீர்பால், இந்த மால்வா எங்கே இருக்கிறது?
0: மால்வா கர்காவுக்கு வடமேற்கு மூலையில் இருக்கிறது பேரரசே.
1: அப்படியானால் துர்காவதிக்கு எதிராக ஏதாவது ஆலோசனை சொல்லத்தான் வந்திருப்பார். இங்குள்ள அரசர்களுக்கு மற்ற அரசர்களின் மீது ஏன் இவ்வளவு பொறாமை? அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் பீர்வால்.
3: பேரரசர் அக்பர் பாதுஷா புகழ் மேன்மேலும் உயரட்டும்.
1: அமருங்கள் பாஜ் பகதூர், நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்?
3: பேரரசே, கோண்டுவானா நாட்டின் ராணி துர்காவதி பதவி ஏற்றதிலிருந்து அண்டை தேசங்கள் மீது போர் தொடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறார் பேரரசே.
1: அது எங்களுக்கும் தெரியும். வேறு ஏதாவது புதிய செய்தி உண்டா?
3: ஆம் பேரரசே, ஆம். எங்கள் நாடு மட்டுமல்ல அண்டை நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. அவர் எந்த நேரத்திலும் யார் மீதும் படையெடுக்கலாம்.
1: நீர் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் உங்கள் நாட்டையும் அவர் நாட்டோடு இணைத்திருக்க வேண்டுமே, இல்லையா பேர்வால்?
0: தாங்கள் கூறியது முற்றிலும் சரிதான் பேரரசே.
3: இல்லை பேரரசே, இல்லை. தனது ராஜ்யத்தில் 6 குளங்களை வெட்டி மக்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி தன்னை உயர்ந்த ஒரு அரசியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் ராணி துர்காவதி. ஒன்று சொல்லட்டுமா பேரரசே? உண்மையில் அவர் முகலாய பேரரசை கைப்பற்ற திட்டமிட்டு வருகிறார்.
1: அப்படியா? அவருடைய சிறு படையை வைத்து முகலாய பெரும்படையை தோற்கடித்து விடலாம் என்றா நினைக்கிறார்
3: பேரரசே? ராணி துர்காவதிக்கு தன்னுடைய வலிமையின் மீது அளவில்லாத நம்பிக்கை உண்டு. இரண்டாவதாக, மக்களின் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அவருக்கு. மூன்றாவதாக, அவரிடம் ஒரு சிறந்த யானையும் ஆலோசகரும் இருக்கிறார்கள்.
1: ஓ, உங்களுக்கு போரில் தோற்ற அனுபவம் ஞாபகத்திற்கு வருகிறதா? அப்படியானால் ஒன்று செய்வோம், அந்த இருவரையும் நமது அரண்மனைக்கு வரும்படி உத்தரவு அனுப்புங்கள். பீர்பால், பீர்பால், என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்?
0: பேரரசே, ராணி துர்காவதி தன்னுடைய அறியாமையால் தங்களின் உத்தரவுக்கு மரியாதை செலுத்தாமல் இருந்து விடுவாரோ என்ற அச்சம் உள்ளது பேரரசே.
1: அப்படியானால் இன்னும் நல்லதாக போய்விட்டது பீர்பால். கர்கா நாட்டை நசுக்குவதற்கு நமக்கு நேரடி காரணம் கிடைத்து விடும் அல்லவா? மகத்தான ஹிந்துஸ்தானின் இன்னொரு மகத்தான அரசின் மகத்துவம் நிரூபிக்கப்படுவதற்குள் அதற்கு முடிவு கட்டி விடுவோம். என்ன நான் சொல்வது?

0: பேரரசே, கோண்ட்வான் நாட்டின் மகாராணி துர்காவதி பாஜ் பகதூரை தோற்கடித்துள்ளார். அது மட்டுமல்ல, அவரை மன்னித்து விட்டுவிட்டாராம். இப்போது எல்லா இடங்களிலும் ராணி துர்காவதியின் வீரமும் அவரது பெருந்தன்மையும் தான் பேசப்படுகின்றன.
1: என்ன வீரமாம் பெருந்தன்மையாம்! பீர்பால், அவளுடைய வீரமும் பெருமையும் எனக்கு மகிழ்வை தரவில்லை. விஜயநகரம் வரையில் எனது கொடி பறக்க வேண்டும். சரி, அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மேவாரின் ராணா பிரதாப்பையும் கர்கா நாட்டின் இந்த விதவை துர்காவதியையும் வென்று அவர்களது தேசத்தை நமது பேரரசுடன் இணைக்க வேண்டும்.
0: பேரரசே,

0: மகாராணியரே, முகலாய பேரரசர் அக்பர் கொடுத்தனுப்பிய செய்தியுடன் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் கையில் துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டும் உள்ளது.
1: முகலாய பேரரசரின் தூதரா? அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: மகாராணியாரே,

0: உங்கள் யானை சர்மனையும் ஆலோசகர் ஆதார் சிங்கையும் டெல்லி அரசவைக்கு அனுப்புமாறும் கூறியுள்ளார். மேலும் பேரரசர் அக்பர் உங்களுக்காக ஒரு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அது சரி, இந்த தட்டில்.
2: மகாராணி, இது தங்கத்தால் செய்யப்பட்ட கூண்டு போல் தெரிகிறதே.
1: ஆம் ஆதார் சிங் அவர்களே, இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரகாசமான கூண்டு. அதாவது ஒரு பெண்ணின் வேலை ராஜ்யத்தை ஆட்சி செய்வதோ அல்லது போர்க்களத்தில் இறங்குவதோ அல்ல, அரண்மனைக்குள் இருப்பதுதான் என்று மறைமுகமாக பேரரசர் கூறியுள்ளார். தூதரே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுங்கள். எங்களுடைய பதிலையும் பரிசையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம்.
0: உங்கள் ஆணைப்படியே மகாராணியாரே.
1: ஜலாலுதீன் அக்பர் எவ்வளவு துணிச்சலாக நடந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். என் பிரியமான சர்மன் யானையையும் உங்களையும் அவனது அரண்மனைக்கு அனுப்ப வேண்டுமா?
2: ஆமா மகாராணியாரே, அவர் எப்போதும் இப்படித்தான் செய்கிறார். பலவீனமான நாடுகளை அச்சுறுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார் மகாராணி.
1: ஜலாலுதீன் அக்பர் இந்த கூண்டை அனுப்பியதன் மூலம் நாம் அவனது ஆட்சிக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்பதையே தெரிவிக்க விரும்புகிறான். என்னை ஒரு தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையாக மாற்ற நினைக்கிறான்.
2: நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் மகாராணியாரே.
1: வீரனே, அந்த முகலாய தூதரை மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள்.
3: உங்கள் ஆணைப்படியே
0: மகாராணியாரே.
1: இப்பொழுது நீங்கள் செல்லலாம். உங்கள் பணி முடிந்து விட்டது. உங்கள் பேரரசரிடம் சொல்லுங்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. ஆம், அவர் அனுப்பிய இந்த அபூர்வமான பரிசுக்கு உரிய பதிலை நாங்களே விரைவில் அனுப்புவோம் என்று சொல்லுங்கள்.
2: நாம் அமைதியாக இருந்தால் அதையே நமது கோழைத்தனமாக ஜலாலுதீன் அக்பர் எடுத்துக்கொள்ளக்கூடும் மகாராணி.
4: உண்மை ஆதார் சிங், முற்றிலும் உண்மை. சரி துர்காவதி, அவருக்கு என்ன பதில் அனுப்ப போகிறோம்?
1: அனுப்புவோம், அனுப்புவோம், நாமும் அனுப்புவோம். அவனுக்கு பருத்தி அடிக்கவும் நூல் நூற்கவும் பயன்படும் தங்கத்தாலான ஒரு பிஞ்ஞானை அனுப்புவோம். அதுவும் தூய தங்கத்தில் செய்யப்பட வேண்டும்.
4: அது சரி துர்காவதி, அதை டெல்லிக்கு கொண்டு செல்வது யார்?
2: நீங்கள் விரும்பினால் நானே கொண்டு செல்கிறேன் மகாராணி.
1: சபாஸ், அதை கொண்டு செல்ல நீங்கள் தான் சரியான ஆள். அந்த திமிர் பிடித்தவனிடம் இந்த பிஞ்ஞானை அனுப்பியதன் உண்மையான அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் அல்லவா? பரிசு தயாரானவுடன் நீங்கள் கொண்டு செல்லலாம் மாதர் சிங் அவர்களே. புறப்படுங்கள்.

0: இந்துஸ்தானின் பேரரசர், தெய்வ அருளால் ஆட்சி செய்பவர் ஜலாலுதீன் முகம்மது அக்பர் வருகிறார், வருகிறார், வருகிறார். பேரரசரின் புகழ் உயர்ந்து நிலைக்கட்டும். கர்கா ராஜ்யத்தின் அமைச்சர் ஆதர் சிங் வந்துள்ளார். தங்களை சந்திக்க விரும்புகிறார் பேரரசே.
1: அவரை உள்ளே அழைத்து வாருங்கள்.
2: பேரரசருக்கு வணக்கம்.
1: நீதான் ஆதார் சிங்கா?
2: ஆம் பேரரசே.
1: உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: தாங்கள் எங்கள் மகாராணியாருக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு பதிலாக அவரும் தங்களுக்காக இந்த சிறப்பு பரிசை அனுப்பியுள்ளார்.
1: அப்படி என்ன பரிசோ? என்ன இது?
2: இது ஒரு பிஞ்சனா பேரரசே. பருத்தியை அடித்து மென்மையாக்கவும் நூல் தயாரிப்பதற்கு முன் அதை சீர்படுத்த பயன்படும் கருவி.
1: பிஞ்சனாவா? அதுவும் தங்கத்திலா? பீர்வால், இதன் பொருள் என்ன? பீர்வால்!
3: பேரரசே, மகாராணி துர்காவதியின் கருத்து என்னவென்றால், நீங்கள் கர்கா நாட்டின் மீது போர் தொடுத்தால் அவர்கள் உங்களை சிறைபிடித்து விடுவார்கள் என்பதே அதன் பொருள். மேலும் பேரரசே, சிறை கைதிகளுக்கு பருத்தி அடிக்கும் வேலையே கொடுக்கப்படும். உங்களுக்கும் அதுவே கிடைக்கலாம்.
1: இவ்வளவு துணிச்சலா? நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. உடனே நீங்கள் உங்கள் தேசத்திற்கு இப்போது செல்லலாம்.
2: உத்தரவு பேரரசே.
1: ஆசப் கான், ஆசப் கான், இன்னும் 15 நாட்களுக்குள் போருக்கு தயாராகுங்கள். கோண்ட்வானாவின் மீது படையெடுங்கள். சௌராகர் கோட்டையை நமது ராஜ்யத்துடன் இணைக்க வேண்டும்.
4: அப்படியே நடக்கும் பேரரசே.

0: என்ன, திரும்பி வந்து விட்டீர்களா ஆதார் சிங்? நம்முடைய பிஞ்சனா ஜலாலுதீன் அக்பருக்கு எப்படி இருந்தது?
1: மகாராணியாரே, அதை பார்த்தவுடன் அக்பர் கோபமாகிவிட்டார். ஆசப் கானுக்கு கர்ஹா நாட்டின் மீது படையெடுக்க உத்தரவிட்டு உள்ளதாகவும் அவரும் படைகளுடன் போருக்கு கிளம்பி விட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.
0: ஆதர் சிங் அவர்களே, படை தளபதி அர்ஜுன் தாஸ் அவர்களே, இதுவரை நாம் சந்தித்த போர்கள் அனைத்தும் நமது அண்டை தேசத்துடனானவை. ஆனால் நாளை நாம் சந்திக்க போவது பேரரசர் அக்பருடைய பெரும் படையை. நமது படையோ சிறியது. சமயோஜித புத்தியும் சாதுரியமும் இருந்தால் மட்டுமே நாம் இப்போரில் வெல்ல முடியும். புரிந்ததா?
1: ஆணையிடுங்கள் மகாராணி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: இம்முறை அக்பர் படையை நாராய் பள்ளத்தாக்கில் எதிர்கொள்ளலாம் என நினைக்கிறேன். புறப்படுங்கள்.

0: சிங் அவர்களே, இன்றைய போரில் ஆசப்கான் படைக்கு நமது படை அதிகம் சேதம் விளைவித்தது. ஆனால் அவனது படை பெரியது. பீரங்கி குண்டுகளும் ஆயுதங்களும் ஏராளமாக வைத்துள்ளனர். ஆகையால் தந்திரத்தால் தான் ஆசப்கானை வீழ்த்த முடியுமே தவிர, நேருக்கு நேர் சண்டையிட்டு ஆசப்கானை வீழ்த்துவது சிரமம் என்று நினைக்கிறேன்.
1: மகாராணிக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எதிரியை இரவிலே தாக்குவது போர் தர்மம் அல்ல, அது நமது குலத்திற்கே இழிவை தேடித்தரக்கூடிய செயல்.
0: படைத்தலைவர்களே, படை வீரர்களே, இரவு தாக்குதல் நல்லதா அல்லது நாளை தாக்குவோமா?
2: மகாராணியாரே, மலைகளில் ஏறி இறங்கி சண்டையிட்டுள்ளோம். வீரர்களுக்கு இரவு கொஞ்சம் ஓய்வு தேவை. இரவில் போர் புரிய சென்றால் நாளை அவர்கள் திறன் குன்றிவிடும். நம்மிடம் குறைவான படைகளே இப்பொழுது உள்ளது. இன்று போல நாளையும் வீராவேசமாக போரிடுவோம். வெற்றி நமதே.
3: வீரர்களே, கோன்பான வீரர்கள் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்துகிறார்கள். படை தளபதி அர்ஜுன் தாசும் வீர நாராயணனும் காயம்பட்டாலும் கூட போர் வீரர்கள் உத்வேகத்துடன் போராடுகிறார்கள். ராணியை வீழ்த்திவிட்டால் அவரது படை பின்வாங்கிவிடும். ராணி துர்காவதியை வீழ்த்துவது எப்படி? ஏதாவது வழி தெரிகிறதா என்று பாருங்கள்.
4: படை தளபதி ஆசப் கான் அவர்களே, ராணி துர்காவதி மலையின் உச்சியில் தனது சர்மன் யானையின் அம்பாரியிலிருந்து அம்புகளை எய்து படையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பீரங்கி குண்டை அங்கு வரை எரிய முடியவில்லை. மலை முழுவதும் அவரது படைகள் அவரை பாதுகாக்கின்றன. அவரை தாக்க வேண்டுமென்றால் வில்லாளிகளை வைத்து அம்பு எய்து தாக்குவதற்கு வாய்ப்புண்டு.
3: திறமையான வில்லாளிகளை கூப்பிடுங்கள். ராணி துர்காவதி வீழ்ந்து விட்டார். பெரும் படையுடன் அவரை மட்டும் முற்றுகையிட்டு தாக்குங்கள். கோண்டுவானா வீரர்களை ஒருவரையும் விடாதீர்கள். ராணி துர்காதியை விடாதீர்கள். உயிரோடு விடக்கூடாது.
5: மகாராணியை போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கள். அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்யுங்கள். நான் போரை வழி நடத்துகிறேன். ராணி அவர்களே, ராணி அவர்களே, எழுந்திருக்க முயல வேண்டாம். தங்கள் கழுத்தில் அம்பு பலமாக தைத்துள்ளது. வீரர்களே, பாதுகாப்பு வளையம் அமையுங்கள். மகாராணியை பாதுகாப்பாக பல்லக்கில் ஏற்று கோட்டைக்கு எடுத்துச் செல்லுங்கள்.
6: நான் கோட்டைக்கு திரும்பி செல்வதா? நான் போர்க்களத்தை விட்டு

0: செல்ல மாட்டேன். என் கடைசி மூச்சு வரை போராடுவேன். இந்த ஜலாலுதீன் அக்பருக்கு அவன் யாரை எதிர்கொண்டான் என்பதை தெரியப்படுத்தியே தீர்வேன்.
1: மகாராணி, முகலாயப்படை முன்னேறி வருகிறது. மகாராணியே, நீங்கள் பாதுகாப்பாக நமது பாதுகாவலர்களுடன் அரண்மனைக்கு திரும்புங்கள்.
0: போர்க்களத்தில் இருந்து என்னை புறமுதுகிட்டு ஓடச் சொல்கிறீர்களா? எதிரிகளின் சிறையில் அவமானத்துடன் காலம் கடிப்பதை விட பெருமையுடன் இறப்பதே மேல். ராணி துர்காவதி இதுவரை தோல்வியை சந்தித்தது இல்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமா? நான் போர்க்களத்தை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். ஆதா சிங், உங்களது குருவாளை கொடுங்கள்.
1: மகாராணியாரே, மகாராணியாரே, இந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மகாராணியாரே, மகாராணியாரே,
0: கொடுங்கள். ஆதா சிங், கொடுங்கள். கர்காவின் மகள் தனது முடிவை தானே தேடிக்கொள்வாள், தானே தேடிக்கொள்வாள்.
1: மகாராணி விடுங்கள், மகாராணி விடுங்கள். மகாராணி,
0: எனது முடிவை நானே தேடிக்கொள்கிறேன்.
1: மகாராணி,
0: ஆதா சிங் அவர்களே, நான் எப்பொழுதும் நம்பிய ஒன்று உண்டு. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் உண்மையில் எந்த சுவரும் இல்லை, மரணமும் கூட. இதுவும் அழியாத வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதிதான். என் தாய் நாடு, என் கர்காவின் மண்ணே, உனக்கு என்றென்றைக்கும் வெற்றி உண்டாகட்டும். ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ், ஜெய் மகாதேவ்.
1: மகாராணி, மகாராணி, மகாராணி.
2: ராணி துர்காவதி, அகில பாரத நாடகம். மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி, தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராட்சி. நாடகத்தில் பங்கேற்றோர் எஸ் பவானி, கே வெங்கடேஸ்வரி, எல் சுப்பிரமணியன், எஸ் முத்துக்குமார், எம் சின்னதுரை, கே காளிமுத்து, டி விஜய் ஸ்ரீனிவாசன் ஆகியோர். அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
4: ये आकाशवाणी है। रविवासरीय अखिल भारतीय संगीत सभा में आज रात प्रस्तुत है गिटार वादन। कलाकार हैं रितम सरकार। केवल 9 वर्ष की आयु में आपने संगीत की तालीम लेने की शुरुआत की और आपके पहले गुरु थे प्रसिद्ध सितार वादक श्री श्यामल चट्टोपाध्याय। आगे चलकर आपने दिग्गज गिटार वादक पंडित देवाशीष भट्टाचार्य से प्रशिक्षण प्राप्त किया। आपकी कलात्मकता केवल गिटार तक ही सीमित नहीं रही, बल्कि तबला, सरोद, गायन और योग आधारित सांगीतिक प्रस्तुतियां भी आपकी पहचान बनी। आकाशवाणी और दूरदर्शन के एक रीड के कलाकार रितम सरकार ने संगीत की राष्ट्रीय और राज्य स्तर पर दी जाने वाली छात्रवृत्तियां भी प्राप्त की हैं। रितम सरकार अखिल भारतीय संगीत समारोहों के साथ साथ बंगाल के संगीत सम्मेलनों में भी भाग लेती रहती हैं। आप एक ऐसे गिटार वादक हैं जिन्होंने संगीत के विभिन्न सम्मेलनों तथा कार्यक्रमों के अलावा संगीत की कार्यशालाओं में भाग लेने और व्याख्यान देने के लिए देश और विदेश की यात्रा की। यही नहीं, आप कैंसर से पीड़ित वंचित बच्चों की सहायता हेतु आयोजित सामाजिक निधि संग्रह कार्यक्रमों के साथ भी जुड़े हुए हैं। इसके अलावा शरीर के 7 चक्रों पर आधारित योग की एक परियोजना पर भी काम कर रहे हैं।
5: Tonight in the Ravivasariya Akhil Bharatiya Sangeet Sabha, we present guitar recital by Ritam Sarkar.

காலை 4 மணியில் தொடங்கிய இந்த இனிய பயணம் இரவு 11 மணி வரை இசையோடும் இனிய நிகழ்ச்சிகளோடும் உங்களோடு பயணித்ததில் மனசு நிறைந்த மகிழ்ச்சி. தனக்கென ஒரு தனி பரிமாணம், தனக்கென ஒரு தனி நேசம். கேட்பவர்களின் இதயத்தோடு உறவாடும் இந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்றைய இந்த அழகான நேரத்தை வானொலியோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள். கடவுள் எனக்கு தரும் அடுத்த வாய்ப்பில் மீண்டும் உங்கள் காதோரம் என் குரலோடு சந்திக்கிறேன். இதுவரை RJMA நிதிதர்ஷினி கண்ணன். இன்றிரவு இனிய உறக்கம், நாளை காலை புது புத்துணர்ச்சி. குமரி பண்பலையோடு தொடங்கட்டும் உங்கள் நாளின் முதல் இனிய இசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மனசு மயங்கும் திரை இசை சென்னை அஞ்சல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேரம் தற்போது சரியா 11 மணி ஆயிட்டு இருக்கு. இந்த இரவு நேரத்துல ரொம்பவே அழகான பாடல்கள், மனசு வருடக்கூடிய அழகான பாடல்கள் தான் உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாடல் ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். எஸ் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இல்லை என்றால் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எட்டு தோட்டாக்கள் படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:06 ரொம்ப அழகான பாடலை கேட்டு முடித்தோம். நீ இல்லை என்றால் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் டிமான் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. சீமராஜா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றா விட்டா யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:11 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. ஒன்றை விட்டால் யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சீமராஜா படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. 11:12 என்ன படத்துலேருந்து பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஷபீர் அவங்களுடைய அழகான வரிகளில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ்

எஸ் 11:17 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல், இளையராஜா மற்றும் எம் எம் மானசி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் வானம் பொழியாம அப்படிங்கிற பாட்டு தான் மாரி 2 படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கீழே நினைஞ்சிருங்க இசையிலோட எசங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:22 ஆகிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்கு காத்துட்ருக்கு. 96 படத்தில் இருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன், கரை வந்த பிறகு அப்படிங்கிற பாடல். பிரதீப் குமார் அவங்களுடைய குரலில், கார்த்திக் நேஹா அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் தொண்ணூத்தாறு படத்துல இருந்து ரொம்ப அழகான பாடல் கரை வந்த பிறகே அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. லைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற சாங் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகான பாடல், பவர் பாண்டி படத்துல இருந்து தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ரைட் தனுஷ் அவங்களுடைய அழகான வரிகளில் தான் அந்த பாடல் வந்திருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்பனி மலரே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். வெண்பனி மலரே அப்படிங்கிற பாட்டு பவர் பாண்டி படத்துலேருந்து கேட்டோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக மகாராஜா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். தாயே தாயே அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் சித் ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

இஸ் 11:36 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் சித் ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் தாயே தாயே அப்படிங்கிற பாடல் கேட்டோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்ணிலவு சாரல் அப்படிங்கிற பாடல் தான். அமரன் படத்திலிருந்து காத்துட்ருக்கு. உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில், ஜி வி பிரகாஷ் அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில.

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெண்ணிலவு சாரல் அப்படிங்கிற பாடல் தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு காத்துட்ருக்கு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பாட்டு, எஸ் விவேக் அவங்களுடைய அழகான வரிகளில், ஜஸ்டின் பிரபாகர் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அடியே அழகே அப்படிங்கிற பாட்டு தான். கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

11:46 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலையில ரொம்ப அழகான பாடல்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்ததா ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டை எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஸ்ரீராம் அவங்களுடைய குரல்ல தான், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு? வெறுமன் படத்துல இருந்து கஞ்சாப்பு கண்ணால அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

11:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை படத்துல இருந்து தான் ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ரைட். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னோட நடந்தா அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. கேளுங்க, இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். சர்வம் படத்திலிருந்து சிறகுகள் முளைத்தது அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட முகநூல் வாயிலாக இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, ஷஹிரா ரசூல், பர்வதவர்தினி, சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து ரங்கராஜன், புரசேவாக்கம் சவுந்தரராஜன், நடராஜன் சுப்பையா, புத்தகரம் வீரராகவன், சுபா சுவாமி, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, ராசாமகன் ஹரிச்சந்திரன், சாந்தி ரமேஷ், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பிளே பண்ணுறேன். கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101 பண்பலைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழு

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில் பகுத்தறிவை வளர்த்து மார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில் பகுத்தறிவை வளர்த்து

0: பிறந்தவர் யாரு? ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நந்தம் நந்தநந்தம் நந்தநந்தம் நந்தநந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம்.

தகன லகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன ஜகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:01. திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சௌபாக்கியவதி எனும் திரைப்படத்திற்காக தில்லை அம்பல நடராஜா எனும் பாடலை கேட்கலாம்.

0: 4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக முத்தை தரு எனும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள் தமரரும் அடிபேண முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள்

பத்து தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் பட்ட திகிரில் இருவாக பத்தற்கிறதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்த

சித்தைய ஒத்த பரிபுர நிற்த பதம் வைத்து பயிர விதி கொத்த நடிக்க கழுகோடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்த பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோ

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். குடிசாதனப்பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் SSSMM முருகன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாசுதேவயணி எனும் பாடல், கல்யாணி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

நேரம் 4:20. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பரிதானமிச்சது எனும் பாடல், பிலஹரி ராகம், கண்டசாபுதாளம், பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனை.

4:30 பொங்கும் மங்களும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுதாமயி எனும் பாடல், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம், முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவமுள்ளனா என்னும் பாடல், சுத்த சந்நியாசி ராகம், ஆதிதாளம், அன்னமாச்சாரியார் கீர்த்தனை.

நேயர்கள் இதுவரை கேட்டது குடிசாதனப்பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் எஸ் எம் எம் முருகன் தமிழ்.

நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காசி விஸ்வநாத சுப்பிரபாரதம் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் குரலில்.